கேட்டு பாடலை பாடியவர் டி ஆர் மகாலிங்கம். பாடலிடம் பெற்ற படம் ஸ்ரீவள்ளி. அடுத்து அம்மன் படத்திலிருந்து குழுவினர் பாடியுள்ள பாடல்.

அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோஹெட்ஸ், பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸில் இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. இன்று சக ஆண்டு 1948, ஜெய்ஷ்த மாதம் 18 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவரிடம் வைகாசி மாதம் 25 நாள், ஜூன் மாதம் 2026 ஆண்டு 8 நாள் திங்கட்கிழமை குறளம் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: உலகில் இன்பமுடன் வாழ்ந்து பேறு பெற்றவர்களின் சிறப்புக்கு காரணம் அவர்கள் அன்பு நெறியில் வாழ்க்கை நடத்தியதுதான். குறள் எண் 75, அதிகாரம் அன்புடைமை.
1: அன்புற்று அமர்ந்த வழக்கென்பவை அகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு.
0: உலகில் இன்பமுடன் வாழ்ந்து பேறு பெற்றவர்களின் சிறப்புக்கு காரணம் அவர்கள் அன்பு நெறியில் வாழ்க்கை நடத்தியதுதான். குறள் எண் 75, அதிகாரம் அன்புடைமை.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமான டோக்கன் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 பேர் கைது செய்யப்பட்டனா்.

அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் செர்வ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பு. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று இனி வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 6:10 இணையதனம் நலவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் சு தில்லைவனம் அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள் பக்தி பாடல்கள் வளம் வரும். 6:35 உள்ளவர்களுக்கான தகவல்கள். 6:55 சூழல் காப்பசுகம் சூழல் துளி வழங்குபவர் வி இசைக்கு பிரியா அவர்கள். 7:00 7:25 மணக்குபரணி. 7:00 புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் ஞானசேகர் அவர்கள். 7:25 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கலந்து கொள்கிறார் தியாகராஜ நகர் செல்வகுமார் அவர்கள். 7:35 ஆங்கிலம் வழங்குபவர் கே கே தாமஸ் அவர்கள். 7:50 இன்றைய குறுஞ்செய்தி. 8:02 திரையருவி. 8:30 வானொலியின் வயது. 90 வானொலியின் உடனான 90வது ஆண்டு பயணத்தில் வானொலி மூலமாக கற்றதும் பெற்றதும் நேயர்கள் வானொலியின் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி. 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து திரையறிவி கேட்கலாம். 9:02 ஆனந்த பூங்காற்று வாழ்க்கையில் முன்னேற உதவுது பட்டறிவா படிப்பறிவா. 10:02 மனம் விரும்புவது நேர் விருப்ப பாடல்கள் விளம்பரம். 11:02 மனிதநாட நிகழ்ச்சியில் கோரல் டூரிசம் ஆஃப் இந்தியா பற்றி தெரிந்து கொள்ளலாம். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 12:50 ஸ்நேகிதியே பெண்களின் மௌனம் உணர்வு பூர்வமானதா அறிவுபூர்வமானதா. 1:00 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் துடிப்பான கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொள்ளலாம். 1:10 நலந்தன நிகழ்ச்சியில் முன் தூங்கி முன் எழுதலின் நன்மைகள். 1:55 வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். 2:15 அன்பின் வரிகள். 3:02 குக்கு நேர்விருப்ப பாடல்கள். 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பர தர நிகழ்ச்சி என்சிஆர்டி. 4:40 புதிய தும்பி. 5:02 படமும் பாடலும். 1994 ஆண்டு வெளிவந்த திரைப்படங்கள் பற்றி தகவல்கள் கேட்கலாம். 6:00 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 6:40 பக்தி மாலை. 7:00 திரைசை. 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் கண்ணன். 7:25 நம்மை சுற்றி. 7:30 அறிவியல் நேரம். 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள் விளம்பரம். 9:15 செய்தி சுடர். 9:30 இலக்கிய சாரல். பட்டினப்பாளைய புகார் நகரத்தின் கடல் வணிக பெருமை பற்றி தெரிந்து கொள்ளலாம். 10:00 சுகமான ராகங்கள் வீரமணலூர் ஆ கிருஷ்ணன் அவர்களின் தொகுப்பு இடம்பெற கேட்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில். இன்று இனி வளம் வரக்கூடிய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு. நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashvani, the news read by Renu Kataria. West Bengal is set to become the 36th state to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana, ABPMJAY, which is the world's largest publicly funded health assurance scheme. National Health Authority and Government of West Bengal will sign a Memorandum of Understanding today for the implementation of ABPMJAY in the state. The MOU will be signed in New Delhi in presence of Union Minister for Health and Family Welfare, J.P. Nadda, and West Bengal Chief Minister, Suvendu Adhikari. The development marks a major milestone in the journey towards achieving equitable and accessible healthcare for all citizens across the nation. The implementation of ABPMJAY in West Bengal is expected to extend financial protection against catastrophic health expenditure to millions of eligible beneficiaries in the state while enabling seamless portability of healthcare benefits across the country. It will also strengthen the state's healthcare ecosystem by enhancing access to quality and affordable healthcare services. Ayushman Bharat PMJAY provides health cover of up to 5 lakh rupees per family per year for secondary and tertiary care hospitalization to eligible beneficiaries. Since its launch, the scheme has emerged as a cornerstone of India's healthcare transformation, reducing out-of-pocket expenditure and improving access to quality treatment through a vast network of empaneled public and private hospitals. The National Testing Agency, NTA, has released the exam city intimation slip for the NEET UG 2026.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி, இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உடலினை உறுதி செய். கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள்.
2: உடல் இயக்கம் ஐம்புலன்களை சார்ந்ததே. உடம்பில் உள்ள ஐம்பொறிகள் என்பன மெய், வாய், கண், மூக்கு, செவி என்பன. இவற்றின் மூலம் பெறப்படும் உணர்வுகள் ஊறு, சுவை, ஒளி, மனம், ஒளி என்பன. இவற்றை மெய்ப்பாட்டியலில் தொல்காப்பியர் அறிவு நிலைக்கு உட்படுத்தி ஓரறி உயிர், இரண்டறி உயிர், மூன்றறி உயிர், நாலறி உயிர், ஐந்தறி உயிர் என்று வகைப்படுத்தி கூறுகின்றார். 6வதாக மனதையும் கூறியுள்ளார். ஐம்பொறிகளையும் ஆட்சி செய்வது மனமாகும். ஐம்பொறிகள் மூலம் வெளிப்படும் உணர்வுகள் சமூகத்தில் ஒரு மனிதனை எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் காரணமாக அமைந்து விடுகிறது. புலநடக்கத்தோடு வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. சென்ற வளர்த்தால் செலவிடாது தீது ஒறி நன்றின்பால் உயிப்பது அறிவு. உடம்பை வளர்க்கும் உபாயம் என்பது உடம்பை பேணி வளர்த்தலாகும். உடம்பை பேணுவதற்கு தினமும் காலையில் நடைப்பயிற்சி, யோகாசனம் முதலியவற்றை செய்கின்றோம். நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவை உண்கின்றோம். இவற்றை தொடர்ச்சியாக பின்பற்றி வருவது நம்முடைய உடலை மேம்படுத்துவதற்கு உகந்தது. உடல் உறுப்புகளில் சிறந்ததும் உன்னதமானதும் கண். கண்ணில் சிறந்த உறுப்பில்லை. உலகை பார்ப்பதற்கும் கல்வி கற்பதற்கும் நமக்கு முதன்மையான கருவியாக விளங்குவது கண்கள் தான். அத்தகைய கண்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் நமது கடமையாகும். கண்களின் ஆரோக்கியத்திற்கு என்று பலவித பயிற்சிகள் இன்றைய மருத்துவத்துறையில் வந்துவிட்டன. கண்ணுக்கு அணிகலன் கண்ணோட்டம் என்பார் வள்ளுவர். வெறுமனே பார்ப்பதற்கும் படிப்பதற்கும் மட்டுமல்ல, உயிர்களெடுத்து கருணை செய்வதற்கும் கண்களே முதற்காரணியாக அமைந்து விடுகின்றது. அகத்தே தோன்றும் அத்தனை உணர்வுகளையும் மூடி மறைக்காமல் புறத்தை வெளிப்படுத்தும் கருவியாக விளங்கும் கண்களை கைபேசி, கணினி, சினிமா, தொலைக்காட்சி

0: ஆகியவற்றுக்கு அடிமையாகாமல் பராமரிப்பது நமது கடமை. மானிட பிறப்பில் கேட்பு உறுப்பு செவியாகும். செவி செல்வமே உலக செல்வங்கள் அனைத்திற்கும் முதன்மையானது. செவிக்கு உள்ள தனிச்சிறப்பு என்னவென்றால், எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் எவ்வளவு செய்திகளையும் கருத்துக்களையும் அது கேட்டுக்கொண்டே இருக்கும். அதனால்தான் வள்ளுவர், செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றார். இசை கேட்பதற்கும் அறிவு செல்வத்தை பெறுவதற்கும் ஆதாரமாக விளங்கும் செவிகளை மிகு ஒளிகளை புறக்கணித்து பராமரித்தல் நமது அறிவு செல்வத்தை பாதுகாப்பதற்கு சமமாகும். நல்லனவற்றை பார்க்க வேண்டும், நல்லனவற்றை கேட்க வேண்டும், நல்லனவற்றை பேச வேண்டும் என்னும் காந்தியடிகளின் கருத்துக்கள் ஐம்புரி ஆட்சிக்கு சிறந்த சான்றாகும். மூக்கு என்பது சுவாசத்திற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் நுகர்ச்சிக்கும் பயன்படுகிறது. காற்றில் நறுமணம் கெட்ட மனம் இரண்டுமே கலந்துள்ளன. காற்றில் கலந்துள்ள கெட்ட மனம் நம்மை அணுகும் போது நாம் விலகிச் செல்கின்றோம். சுற்றுச்சூழலை பராமரித்தல் மூலமும் பிராணாயாமம் முதலான சுவாச பயிற்சியின் மூலமும் நாம் மூக்குறுப்பை தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம். அடுத்ததாக முக்கியமானது வாய். வாய் என்பது உதடுகள், நாக்கு, பல், அன்னம் ஆகியவற்றை உள்ளடக்கிய பல உறுப்புகளின் கூட்டமைப்பு. வாய் உணவு உண்பதற்காக படைக்கப்பட்டிருந்தாலும் பேசுவதற்கும் படிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகின்றது. வாய் உறுப்புகளில் நாக்கே பிரதானம். அதனால்தான் வள்ளுவர் யாகாவராயினம் நாகாக்க என்கின்றார். நாவடக்கம் என்பது உடலை நோக்கியும் அறிவை நோக்கியும் ஆரோக்கியத்தை நோக்கியும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். என்சான் உடம்புக்கும் சிறசே பிரதானம் என்பர். எதனால் இப்பழமொழி எழுந்தது என கவனித்தால், கண், மூக்கு, வாய், செவி என்னும் நான்கு உறுப்புகளும் தலையில் அமைந்ததாலேயே. மெய் என்பது கழுத்துக்கு கீழ் உள்ள உடம்பை குறித்தாலும் தலை முதல் கால் வரை உள்ள முழு உடம்பையும் குறிப்பதுதான் மெய் என்பதன் பொருள். உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பு ஆலயம், உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டிருந்தான் என்பது அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிரை வளர்த்தேனே என்கிறார் திருமூலர். ஒழுக்கங்களில் புலனொழுக்கம் மேன்மை தரும். எனவே அவ்வொழுக்கமே உயிரை விட சிறந்தது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உடலினை உறுதி செய் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேயர்களுக்கு மீண்டும் ஒரு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க இனிய காலை வேளையில் இறைவனை போற்றி பாடும் நேரம் இது. வணக்கப்பூக்கள். மன அமைதியை தேடி நாம் பல இடங்களுக்கு ஓடுகிறோம். ஆனால் அமைதி என்பது வெளி உலகில் இல்லையா, அது நமக்குள்ளே தான் இருக்கிறதாம். தினமும் காலையில் 5 நிமிடம் கண்களை மூடி உங்கள் சுவாசத்தை கவனித்து இந்த உலகிற்கு நன்றி சொல்லி பாருங்களேன். அந்த நாள் முழுக்க உங்கள் மனம் அமைதியான நந்தவனமாக மாறுமாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. தினமும் கோவிலுக்கு போகலாம், தியானம் செய்யலாம், ஆனால் அது மட்டுமே ஆன்மீகமாகாதாம். நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் அன்பாக நடப்பதும் பசியோடு இருக்கும் ஒருவருக்கு உங்களால் முடிந்த உணவை அளிப்பதும் உண்மையான ஆன்மீகமா. பிறருக்கு செய்யும் உதவியே இறைவனுக்கு செய்யும் ஆக சிறந்த பூஜையாக இருக்கிறதாம்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க வணக்கப்பூக்கள் நிகழ்ச்சி. எப்பொழுதும் இல்லாத ஒன்றை நினைத்து வருந்துவதை விட இறைவன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி நன்றி கூறி பழக வேண்டுமாம். இந்த அழகான நாளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்த இயற்கைக்கு நன்றி சொல்லும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே சிறியதாக மறைந்து விடுமாம்.

நிலை பண்பலை 102.6 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்க பூக்கள் நிகழ்ச்சி. நாம் என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை செய்ய முடியுமா? பிறருக்கு நன்மைகளை மட்டுமே நினைத்து நன்மைகளை மட்டும் செய்து வாருங்கள். உங்களுக்கான நன்மைகள் உங்களை தேடி தானாகவே வரும். நல்ல எண்ணங்களே நம் வாழ்க்கையை செதுக்கும் உன்னத கருவிகளாக அமையுமா?

0: நேயர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவுற்றது இன்றைய வணக்க பூக்கள். நேயர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நலைப்பண்பலை 102.6. நேரம் 6:35. நேயர்களின் கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.

0: நெய்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடியாகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
1: வித்தை பொறுத்தே விளைவின் திறமை என்ற சொல் விவசாயத்தில் விதைக்கு உள்ள முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கிறது. அத்தகைய விதை நல்ல தரமானதாகவும் அதிக முளைப்பு திறன், புற தூய்மை மற்றும் சரியான ஈரப்பதம் கொண்டதாகவும் இருந்தால் மட்டுமே பயிர்களுக்கு இடப்படும் இடுபொருட்களான உரம், பூச்சி மருந்து போன்றவை இடப்பட்டதற்கான முழுமையான நோக்கம் நிறைவேறும். விவசாயத்தில் அதிக மகசூல் பெற சரியான பயிர் எண்ணிக்கை பராமரிப்பது மிகவும் அவசியமாகும். ஒரு பயிரின் பயிர் எண்ணிக்கை என்பது அதன் முளைப்பு திறனை பொறுத்தே அமைகிறது. தரமான விதையை பயன்படுத்தாவிட்டால் பயிர் எண்ணிக்கை குறைந்து விவசாயிகளுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். நடப்பு குறுவை பருவத்தில், அதாவது வைகாசி மற்றும் ஆனி மாதத்தில் விதைப்பு மேற்கொள்ள உள்ள நெல் மற்றும் பயர் வகை பயிரிடும் விவசாயிகள் தாங்கள் உற்பத்தி செய்து விதைப்புக்கு தயாராக வைத்துள்ள விதைகளின் தரத்தை அறிந்து கொள்ள விதை பரிசோதனை மேற்கொள்வது மிகவும் அவசியமாகும். விதையின் தரம் அறிந்து விதைப்பு செய்தால் நல்ல மகசூல் பெறலாம். குறைந்தபட்சம் நெல்லுக்கு 80%, மக்காச்சோளத்திற்கு 90%, பயர் வகை பயிர்களுக்கு 75%, எண்ணெய்

0: பயிர்களுக்கு 70%, காய்கறி பயிர்களுக்கு 60-70% வரை முளைப்பு திறன் இருக்க வேண்டும். குறுவை பருவத்திற்கு ஏற்ற நெல் ரகங்களான ASD 16, ADT 36, ADT 37, ADT 45, TPS 5, ASD 21 மற்றும் CO 51 இவற்றில் இருப்பு வைத்துள்ள விதைகளில் முளைப்பு திறன் மற்றும் ஈரப்பதத்தை பரிசோதனை செய்து தரமான விதைகளை தேர்வு செய்து விதைப்பதன் மூலம் அதிக லாபம் பெறலாம். உழவர் பெருமக்கள் தாங்கள் விளைநிலங்களில் இருந்து பெறப்பட்ட தானிய வகை விதைகள், பயிர் வகை விதைகள் மற்றும் எண்ணெய் வித்து போன்ற விதைகளை விதைக்காக சேமிக்கும் முன்பும் அடுத்த பருவத்திற்கு விதைக்காக பயன்படுத்தும் முன்பும் அதன் தரத்தை அறிந்து கொள்ள விதை பரிசோதனை செய்வது இன்றியமையாததாகும். எனவே விவசாயிகள், விதை உற்பத்தியாளர்கள் மற்றும் விதை விற்பனையாளர்கள் தங்களிடம் இருப்பில் உள்ள விதைகளில் மாதிரி எடுத்து தமிழக அரசின் விதைச்சான்று மற்றும் உயிர்மச்சான்று இணையதள முகவரியான SPECS இல் பதிவு செய்து பின்னர் அதன் நகல் எடுத்து பயிர் ரகம் மற்றும் குவியல் எண் ஆகியவற்றை குறிப்பிட்டு விதை மாதிரி ஒன்றுக்கு 80 ரூபாய் கட்டணத்துடன் நேரடியாகவோ அல்லது தபால் வாயிலாகவோ தொடர்பு கொண்டு விதை பரிசோதனையின் மூலம் தங்களிடம் உள்ள விதையின் தரத்தை அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பார்த்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 58 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 67 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் DAP உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. DAP உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் ஒரு குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2650 ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
4: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மிகவும் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14-25 கிலோமீட்டர் வேகத்தில் வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 44%-71% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27°C, அதிகபட்ச வெப்பநிலை 35°C.
1: நம்ம விவசாயிகளான நீங்க அரும்பாடுபட்டு விளைவிக்கிற காய்கறிகளை மக்கள் காலையிலேயே போய் கடத்தரு சந்தனு நல்லா தேடி தேடி பார்த்து வாங்கிட்டு போறதே தனி மகிழ்ச்சி தான் இல்லையா? அப்படி இருக்க உழவர் சந்தையில காய்கனிகள் என்ன விலையில விக்குது அப்படின்னு கேட்டுட்டு வந்துருவோம்.

0: உழவர் சந்தை நிலவரம்.
1: கடந்த வெள்ளிக்கிழமையன்று பாளையங்கோட்டை உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம்.
2: தக்காளி குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 53 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 24 ரூபாயாகவும் அதிகபட்சமாக

26 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 50 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 29 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 46 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 38 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 66 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 100 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை அன்று தூத்துக்குடி உழவர் சந்தையில் விற்கப்பட்ட காய்கறிகள் விலை நிலவரம். தக்காளி குறைந்தபட்சமாக 40 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 45 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. உருளைக்கிழங்கு குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. சின்ன வெங்காயம் குறைந்தபட்சமாக 65 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 70 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. பல்லாரி குறைந்தபட்சமாக 30 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 35 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. மிளகாய் குறைந்தபட்சமாக 55 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 60 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. கேரட் குறைந்தபட்சமாக 45 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 50 ரூபாயாகவும் விற்கப்பட்டது. வாழைப்பழம் குறைந்தபட்சமாக 25 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 30 ரூபாயாகவும் விற்கப்பட்டது.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், வளர்ச்சியின் பலன்கள் சமூகத்தின் அனைத்து பிரிவினரையும் சென்றடைய வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக கூறினார். வளங்களை உருவாக்குவதுடன் நன்னெறிகளையும் பின்பற்றும் போதுதான் நேர்மறையான சமூக மாற்றம் ஏற்படும் என்று அவர் தெரிவித்தார். கல்வி அறிவு, தொழில்நுட்ப திறன் ஆகியவற்றை கொண்ட இளைஞர்களே வளர்ச்சியடைந்த இந்தியாவின் அடித்தளம் என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட நவீன தொழில்நுட்பங்களை இளைஞர்கள் அறிந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். இளைஞர்கள் வேலை தேடுவோராக இல்லாமல் வேலை வழங்குபவர்களாக மாற வேண்டும் என்று திரு ஓம் பிர்லா அறிவுறுத்தினார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். கர்நாடகாவின் தார்வாடில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிற நாடுகளை விட இந்தியாவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை குறைவாகவே உள்ளது என்றார். கப்பல் போக்குவரத்து முறையாக நடைபெறாத சூழலிலும் சீரான எரிபொருள் விநியோகத்தை அரசு உறுதி செய்து வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில் எரிவாயு சிலிண்டர் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்று அவர் கூறினார். இதை விமர்சிப்பவர்கள் உலகளாவிய சூழலை புரிந்து கொள்ள வேண்டும் என்று திரு பிரல்ஹத்

0: ஜோஷி தெரிவித்தார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இத்திட்டத்தை மாநில அரசு கைவிட முடிவு செய்துள்ளதாக வெளியான தகவல்கள் தவறானவை என்று கூறினார்.
1: ஸ்மார்ட் மீட்டர் சம்பந்தமா இன்னைக்கு வந்து செய்தி வந்திருக்கு. அது சம்பந்தமா நம்ம இது எந்த முடிவும் எடுக்கப்படல. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். அந்த டெக்னாலஜிலயும் நிறைய இஷ்யூஸ் இருக்க மாதிரி. ஏன்னா அது வந்து போடமும் சிம் கார்டும் சேர்ந்து வருது. நிறைய இடத்துல சிக்னல் இல்லாம இருக்கும். அது எல்லாத்துலயும் சாத்தியமானு ஃபர்ஸ்ட் பாக்கணும். ஸ்டேஜ் பை ஸ்டேஜா முதல்ல வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் எவ்வளவு இருக்கு நம்ம கணக்கெடுப்பு பணிகள்ல பண்ணிட்டு வரோம். இந்த ஸ்மார்ட் மீட்டர்ஸ்ல எவ்வளவு எரர் பர்சன்டேஜ் வரும். ஏன்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நம்ம டெக்னாலஜி வந்து நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் செலவு நீங்கள் ஹெவியா இருக்கு. பட் ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அதுவே வந்து இந்த டெக்னாலஜி லாங் டேர்ம்க்கு இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 வருஷத்துல மாறுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சிம் கார்டு எப்படி, இந்த சிம் கார்டோ இந்த மோடமோ எப்படி சப்போர்ட்டிவா இருக்கும். நீங்க திரும்பவும் டெக்னாலஜி மாறுச்சுன்னா எப்படி இருக்கும். அதனால ஃபுல் அசஸ்மெண்ட் வெளிநாடுகள் எப்படி பண்றாங்க, மற்ற மாநிலங்கள் எப்படி பண்றாங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளவு செலவினங்களும் செய்து இந்த டெக்னாலஜியும் வந்து ஒரு இதா இருக்கக்கூடாது.
0: கோயில்களில் பக்தர்கள் எளிதில் தரிசனம் செய்ய இணையதளம் மூலமாக சிறப்பு தரிசன டிக்கெட் வசதி அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்கு சிறப்பு மையங்கள் மூலம் இவற்றை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார்.
2: இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்ல ஏற்கனவே வந்து ஆன்லைன் தரிசனத்திற்கான டோக்கன் புக் பண்றதுக்கான ஒரு வசதி இருக்கு. டெக்னாலஜிக்கலா இன்னும் இந்த காலத்திற்கு ஏற்றாறு போல பல்வேறு விஷயங்களை நம்ம மாடிஃபை பண்ண போறோம். என்ன அப்படின்னா, தரிசனத்திற்கான டோக்கன்கள் வழங்குவதோடு மட்டும் இல்லாம 60 வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து தரிசனம் செய்வதற்கான டோக்கன்களையும் அந்த இணையதளத்தின் மூலமாக எடுப்பதற்கு, பிரெக்னன்சி லேடிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கோவிலுக்கு வரும்போது அவங்களுக்கான தரிசன டோக்கன்களை வழங்குவதற்கு, 6 மாத கை குழந்தையோடு வரக்கூடிய குழந்தைகள் பேரண்ட்ஸை வந்து கோயிலுக்குள்ள கூட்டு போறதுக்கான, அதே போல வந்து மாற்றுத்திறனாளி நண்பர்கள் வந்து கோயிலுக்கு வரணும்னா அவங்கள வசியா கூட்டிட்டு போறதுக்கான டோக்கன்ஸ் வழங்குறதுன்னு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அதுல நம்ம ஆட் பண்ண போறோம். இணையதளம் பயன்படுத்த தெரியாதவர்களுக்காக கோவில்கள்லயே கவுண்டர்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கான டோக்கன் வழங்குறதுக்கான நடைமுறைகளை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்.
0: கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலைப்பகுதியில் நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில நெடுஞ்சாலை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சியில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நபார்டு வங்கி மற்றும் ஊரக வளர்ச்சித்துறையின் உதவியுடன் சாலைகள் மேம்படும் என்று கூறினார். கல்வராயன் மலைப்பகுதியில் 200 பேர் தங்கும் வகையில் விளையாட்டு வீரர்கள் விடுதி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் நலனுக்காக திமுகவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஒருங்கிணைந்து செயல்படும் என்று தெரிவித்தார். பிரச்சினைகளின் அடிப்படையில் தாவேக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமது நிலைப்பாட்டை எடுக்கும் என்று அவர் கூறினார். 717 மதுக்கடைகளை மூடும் மாநில அரசின் நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என்று கூறிய திரு சண்முகம், மனமகிழ் மன்றங்களையும் அரசு அகற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தாவேக அரசு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்த்த நிலையில் மக்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சியிருப்பதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் வாக்குறுதிகளுக்கு மாறாக தாவேக அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனால் விவசாயிகளும் பொதுமக்களும் அதிருப்தியில் உள்ளதாக அவர் தெரிவித்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்ற கால அவகாசம் தேவைப்பட்டால் கூட சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் கால அவகாசத்தை கோரக்கூடாது என்று திரு டிடிவி தினகரன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், நெல்லை, கோவை, தென்காசி ஆகிய 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.

இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருவரிச் செய்திகள். பூட்டானின் புனாகா பகுதியில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவில் 5.8 பதிவானது. கோவாவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையின் அமலாக்கம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு பிரமோத் சாவந்த் தில்லியில் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதானை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். ஜார்க்கண்டிலிருந்து இங்கிலாந்துக்கு முதல் முறையாக மாம்பழங்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருப்பது வேளாண் ஏற்றுமதியில் புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் மரக்கன்று நடும் இயக்கத்தை மாநில அமைச்சர் திரு அருண்ராஜ் தொடங்கி வைத்தார். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்கள் குறித்து மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திருமதி துர்காமூர்த்தி ஆய்வு மேற்கொண்டார். நீதிமன்றத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு பணியிடங்களில் பாதுகாப்பு குறித்த சட்ட விழிப்புணர்வு முகாம் சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் ராணிப்பேட்டையில் நடைபெற்றது. தூத்துக்குடி முத்தையாபுரம் பகுதியில் தடை செய்யப்பட்ட போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட 5 கைது செய்யப்பட்டனர். சென்னை கொடுங்கையூர் குப்பை கொட்டும் தளத்தில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்தி. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் சீனியர் மகளிர் பி பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 40 தங்கம், 8 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. மொத்தம் 10 பதக்கங்களுடன் ஜப்பான் 2 இடத்திலும், 3 பதக்கங்களுடன் சிங்கப்பூர் 3 இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் சாத்தியக்கூறுகள் குறித்து மாநில அரசு ஆய்வு செய்து வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பன்மலை 102.6.
1: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
2: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால். நேயர்களுக்கு வணக்கம். இது சூழல் காப்பது சுகம். இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் வி இசைக்கு பிரியா அவர்கள்.
4: நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். கடல் உயிரினங்களை பாதுகாப்போம். இந்த உலகில் மிகவும் அற்புதமான உலகம் கடலுக்குள் உள்ளது. கடல் என்பது வெறும் நீர்நிலையல்ல, அது ஒரு உயிர்களின் பேரரசு. சிறிய மீன்களில் இருந்து பிரம்மாண்டமான திமிங்கலங்கள் வரை, கண்களுக்கு தெரியாத நுண்ணுயிர்களிலிருந்து வண்ணமயமான பவளப்பாறைகள் வரை கோடிக்கணக்கான உயிரினங்கள் கடலில் வாழ்கின்றன. மனித வாழ்க்கைக்கும் இயற்கை சமநிலைக்கும் பூமியின் எதிர்காலத்திற்கும் கடல் உயிரினங்கள் மிகவும் அவசியமானவை. கடல் உயிரினங்கள் உணவு சங்கிலியை சமநிலைப்படுத்துகின்றன. கடலில் உள்ள சிறிய உயிரினங்களே பெரிய உயிரினங்களுக்கு உணவாகின்றன. இவ்வாறு இயற்கை ஒரு சங்கிலி போல இயங்குகிறது. ஒரு உயிரினம் அழிந்தாலும் அதன் தாக்கம் பல உயிரினங்களுக்கு ஏற்படும். கடல் உயிரினங்கள் மனிதர்களின் வாழ்வாதாரத்துடனும் தொடர்புடையவை. மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கடலை நம்பியே வாழ்கின்றனர். கடல் வளங்கள் குறைந்தால் அவர்களின் வாழ்க்கையும் பாதிக்கப்படும். இன்று கடல் உயிரினங்களுக்கு மிக பெரிய அச்சுறுத்தலாக இருப்பது கடல் மாசுபாடு. மக்கள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்கள் ஆறுகள் வழியாக கடலுக்கு செல்கின்றன. அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை மீன்கள் மற்றும் ஆமைகள் உணவாக நினைத்து விழுங்குகின்றன. இதனால் அவை

0: உயிரிழக்கின்றன. உலகம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கடல் உயிரினங்கள் பிளாஸ்டிக் காரணமாக அழிந்து வருகின்றன. சில நேரங்களில் கடற்கரையில் இறந்த ஆமைகள் அல்லது திமிங்கலங்கள் கரை ஒதுங்குகின்றன. அவற்றின் வயிற்றை ஆய்வு செய்தால் பிளாஸ்டிக் பைகள், பாட்டில்கள், குப்பைகள் போன்றவை காணப்படுகின்றன. இது மனிதர்களின் பொறுப்பின்மையை வெளிப்படுத்துகிறது. கப்பல்களிலிருந்து கசிவாகும் எண்ணெய் கடல் மேற்பரப்பில் பரவுகிறது. இதனால் மீன்கள், கடல் பறவைகள், ஆமைகள் போன்ற உயிரினங்கள் சுவாசிக்க முடியாமல் பாதிக்கப்படுகின்றன. மற்றொரு முக்கியமான பிரச்சனை காலநிலை மாற்றம். பூமியின் வெப்பநிலை அதிகரிப்பதால் கடல் நீரும் வெப்பமடைகிறது. இதனால் பவளப்பாறைகள் அழிகின்றன. பவளப்பாறைகள் கடலின் காடுகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் பல உயிரினங்களுக்கு அவை பாதுகாப்பான வாழிடமாக உள்ளன. பவளப்பாறைகள் அழிந்தால் பல கடல் உயிரினங்களின் வாழ்வும் பாதிக்கப்படும். மனிதர்கள் கடலுக்குள் வீசும் இரசாயன கழிவுகளும் மிகவும் ஆபத்தானவை. தொழிற்சாலைகள் வெளியிடும் கழிவு நீர் கடலில் கலக்கும்போது நீர் மாசுபடுகிறது. இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்க வேண்டும். துணிப்பைகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த பொருட்களை பயன்படுத்த வேண்டும். கடற்கரைகளில் குப்பைகளை கொட்டக்கூடாது. கடல் பாதுகாப்பு பகுதிகளை உருவாக்கி உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும். கடல் உயிரினங்களை காப்பது என்பது கடலை மட்டும் காப்பதல்ல, மனித இனத்தின் எதிர்காலத்தையும் காப்பதாகும். கடல் சுத்தமாக இருந்தால் பூமி சுத்தமாக இருக்கும். கடல் உயிரினங்கள் பாதுகாப்பாக இருந்தால் இயற்கை சமநிலை நிலைத்து நிற்கும். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் ஒளி, வழங்கினார் வி. இசக்கிப்ரியா அவர்கள்.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆண்பனியர்களுக்கு மீண்டும் ஒரு இணைய காலை வணக்கம். நேரம் 7 மணி ஆயிட்டிருக்கு. வணக்க பரணி நிகழ்ச்சியில் முதலாவதாக கேட்க போகிறீங்க புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி தான். தொழில் ஆலோசனைகள் பற்றி வழங்க வர்றாங்க ஞானசேகர் அவர்கள். அவங்கள்ட்ட நம்ம பேசலாம், என்னென்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் ஞானசேகர் சார்.
2: வணக்கம்.
1: வாங்க.
2: இன்று இப்போ பல்வேறு தொழில்களை பற்றி நாம் பேசி வருகிறோம். தொழில் தொடங்குவது எப்படி என்று பற்றி இன்று திடீரென எத்தனையோ திட்டங்கள் இருக்க நம்முடைய இந்திய அரசு முத்ரா என்ற திட்டத்தை பெண்களுக்காகவே கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலேயே அதிகம் பேர் முத்ரா திட்டத்திலே தமிழ்நாட்டில்தான் கடன் பெற்றிருக்கிறார்கள். இதிலும் மைக்ரோ யூனிட், பெண்கள் தொடங்கக்கூடிய மகளிர் சுயஉதவி குழு தொடங்கக்கூடிய மைக்ரோ யூனிட்ஸ் என்றால் குறுந்தொழில்கள், அவர்களுக்கு தான் இதில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கும் கொடுக்கிறார்கள். இதனுடைய திட்டத்தின் தலைப்பு PMMY, அதாவது பாரத பிரதமரின், அதாவது பிரதம மந்திரி முத்ரா திட்டம். அதில்தான் இந்த மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நடத்தி கொண்டிருக்கிற திட்டங்களுக்கும் கடனுதவி பெறலாம். குறிப்பாக பெண்களுக்கு மட்டுமே கடனுதவி வழங்குகிறார்கள். இத்திட்டம் நகர்ப்புறங்களில் முக்கியமாக விவசாயம் சார்ந்த தொழில்கள், சிறு குறு தொழில்கள், உற்பத்தி வர்த்தகம் சேவை தொழில்கள் அனைத்துக்குமே வழங்கப்படுகிறது. இதை மூன்றாக பிரித்து முதல் திட்டத்திற்கு சிசு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள்.

0: ₹50,000 கடன் பெறலாம். எந்த மானியமும் இல்லை. மத்திய அரசே அதற்கு மானியம் இல்லை, மன்னிக்கவும், எந்த விதமான மார்ஜின் மணியும் அவர்கள் கட்ட வேண்டியதில்லை, எந்த ஒரு செக்யூரிட்டியும் கொடுக்க வேண்டியதில்லை. அதற்கு மத்திய அரசு செக்யூரிட்டி கொடுக்கிறார்கள். அடுத்து கிஷோர் என்ற திட்டத்தில் 50,000 முதல் 5 லட்சம் வரை பெண்களுக்கு இந்த சிறு தொழில், வர்த்தகம், சேவைகள், மீன்பிடித்தல், அந்த விவசாயம் சார்ந்த உரம் தயாரிப்பு, கால்நடை வளர்ப்பு, பால் பண்ணை அமைத்தல் போன்றவற்றுக்கு கடன் கொடுக்கிறார்கள். அதுபோல் தருண் என்ற திட்டம் 5 லட்சம் முதல் 10 லட்சம் வரை. அந்த தருணிலேயே பார்ட் 1 பார்ட் 2 என்று பிரித்திருக்கிறார்கள். அந்த தருண் பிளஸ் என்ற திட்டத்தில் 10 லட்சம் முதல் 20 லட்சம் வரை கடன் உதவி வழங்கப்படுகிறது. அந்தந்த பகுதியில் உள்ள வங்கிகளை போய் அந்த பெண் தொழில் முனைவோர் அணுகலாம். இந்த தருண் திட்டத்திற்கு மட்டும் பழைய கடன் ஒழுங்காக யாராவது செலுத்தி தொழில் நடத்தி கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கும் கடனுதவி வழங்கப்படுகிறது. ஏனென்றால் புதிய திட்டங்களுக்கு மட்டுமே கடனுதவி. ஆனால் இந்த தருண் பிளஸ் என்ற திட்டத்தில் 10 முதல் 20 லட்சம் வரை முன்பே கடன் வாங்கி ஒழுங்காக செலுத்திவிட்ட மகளிர் சுயஉதவி குழுக்கள் இதில் கடன் பெறலாம். இதில் 8 முதல் 12% தான் இதற்கு வட்டி வசூலிக்கப்படுகிறது. 7 ஆண்டுகள் வரை நாம் அந்த கடனை செலுத்தலாம். இவை நேஷனலைஸ்டு பேங்குகள், கூட்டுறவு வங்கிகள், மாவட்ட கூட்டுறவு வங்கிகள், தனியார் வங்கிகள், கிராமப்புற வங்கிகள் போன்ற அனைத்து சிறு வங்கிகளிலும் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. www.mutra.org.in www.janmarthi.in இந்த இரண்டு வலைத்தளங்களை நீங்கள் போட்டு பார்த்தால் இதனுடைய முழு விவரங்கள் வரும். அதேபோல் இன்று நாம் தமிழ்நாடு மிக பிற்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தை பற்றி சில நிமிடங்கள் விவாதிக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டில் அதிகம் பேர் பிற்பட்டோராகவும் மிக பிற்பட்டோராகவும், ஆங்கிலத்திலே பிசி எம்பிசி என்று சொல்வார்கள், அவர்கள்தான் அதிகம் இருப்பதால் அவர்களுக்கென்றே தமிழ்நாடு அரசு மத்திய அரசினுடைய உதவியோடு தமிழ்நாடு பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகத்தை தொடங்கியுள்ளது. இதனுடைய தலைமை அலுவலகம் சென்னையிலே அமைந்திருக்கிறது. பிசி எம்பிசி சீர்மரபினர் அந்த 3 இனத்தைச் சேர்ந்தவர்கள் புதிய தொழில் வர்த்தகம் 2க்கும் 15 லட்சம் முதல் 35 லட்சம் வரை கடனுதவி பெறலாம். மகளிர் சுய உதவி குழுக்களாக இருந்தால் 15 லட்சம் வரை கடன் பெறலாம். இதில் அந்த பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் இனத்தைச் சேர்ந்த மாணவர்கள் கல்வி கடன் பெறலாம். வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டும், ப்ரொஃபஷனல் கோர்ஸுகள், உயர்கல்வி, இன்ஜினியரிங் போன்றவை படிப்பதற்கு கல்வி கடன் வழங்கப்படுகிறது. அதேபோல் ஆவின் கறவை மாடுகள், ஆட்டோ போன்ற பல வாகனங்கள், மகளிருக்கான சிறு, அதாவது மைக்ரோ என்று சொல்வார்கள், சின்னஞ்சிறு கடனுதவிகளை இந்த திட்டத்தில் வழங்கி வருகிறார்கள். இதற்கு மிக குறைந்த வட்டி தான், இதர வங்கிகளை விட குறைந்த வட்டி வசூலிக்கப்படுகிறது. அந்தந்த பகுதிகளில் உள்ள நகர்ப்புற கூட்டுறவு வங்கி, மாவட்ட கூட்டுறவு வங்கி சிறு கடனுதவிகளை கொடுக்கக்கூடிய கடன் சங்கங்களை அணுகி இந்த கடனை பெறலாம். இந்த திட்டத்திற்கு மேலும் பெரிய கடன்கள் பெற விரும்பினால் டெல்லியிலே இருக்கின்ற நேஷனல் பிசி எம்பிசி டெவலப்மெண்ட் கார்பரேஷன் மூலமாக வழங்கப்படுகிறது. கிளை அலுவலகம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பிற்பட்டோர் மற்றும் மைனாரிட்டிஸ் மாவட்ட அதிகாரிகள் இருப்பார்கள். அங்கு சென்று விண்ணப்பத்தை பெறலாம். அதுக்குரிய முழு விவரங்களையும் அவர்கள் சொல்வார்கள். இன்று இந்த திட்டத்தை பற்றி அறிந்து அதிக தொழில் முனைவோர் இந்த தமிழ்நாடு பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு கழகத்தின் மூலமாக விண்ணப்பித்து பல வகை கடன்களை பெற்று முன்னேறலாம்.
1: நன்றி நன்றி ஞானசேகர் சார், இன்னைக்கு உங்களுடைய நேரத்தை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டு நிறைய நிறைய புதுமையான விஷயங்கள் நேயர்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி. இன்னைக்கு தொழில் முனைவு குறித்த பல பயனுள்ள தகவல்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. நல்ல யோசனை, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றி நிச்சயம். உங்களுடைய கனவுகளுக்குள்ள சிறகுகள் கொடுத்து புதிய பாதையில் வெற்றிகரமாக பயணிக்க வாழ்த்துக்களோட முதல் பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. கோ திரைப்படத்திலிருந்து டிப்பு கிரிஷ் ஹரிச்சரன் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலியில் தாளையத்து மின் நிலையத்தில் வரக்கூடிய, அதாவது இன்றைக்கி மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால, 9 AM பிற்பகல் 2 வரைக்கும் பாதுகாப்பு கருதி சில இடங்களில் மின் விநியோகம் இருக்காது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்கிறாங்க. மானூர், வட்டாரம், தாளையத்து, சேதுராயன்புதூர், ராஜவள்ளிபுரம், ரஸ்தா, தச்சநல்லூர், தென்களம்புதூர், நாஞ்சான்குளம், தென்களம், மதவக்குறிச்சி சுற்று வட்டார பகுதிகளில் இன்றைக்கி காலையில் 9 AM மதியம் 2 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. அதே போல் கல்லடைக்குறிச்சி கோட்டத்தில், விக்ரமசிங்கபுரம் மற்றும் ஆழ்வார்குறிச்சி துணை மின் நிலையத்தில் செவ்வாய்க்கிழமை நாளைக்கு மாதாந்திர பணிவுகள் நடைபெற இருக்கிறதுனால, அந்த இடத்துல நாளைக்கு காலையில் 9 AM மதியானம் 2 வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எங்கெல்லாம் கேட்டிங்கன்னா, காரையார்,

சேர்வுள்ளார். பாபநாசம், டானா, விக்ரமசிங்கபுரம், சிவந்திபுரம், அடையக்கருங்குளம், ஆறுமுகப்பட்டி, கோட்டை விளைப்பட்டி, ஆழ்வார்குறிச்சி, கருத்தப்பிள்ளையூர், ஏபி நாடானூர், துப்பாக்குடி, களித்தீர்த்தான்பட்டி, பொட்டல்புதூர், ஆம்பூர், பாப்பான்குளம், சம்பன்குளம், செல்லப்பிள்ளையார்குளம் இந்த பகுதிகளில் காலையில் 9 மணியிலிருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காது. இதே போல் சங்கரன் கோயில்லையும் அங்கே நடுவக்குறிச்சி உபவ நிலையத்தில் நாளைக்கு மதாந்திர பணிகள் நடைபெற இருக்கிறதுனால அங்கேயும் காலையில் 9 மணியிலிருந்து மதியானம் 2 மணி வரைக்கும் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. பெரிய கோவிலான்குளம், சின்ன கோவிலான்குளம், நடுவக்குறிச்சி மைனர், வேப்பங்குளம், சில்லிக்குளம், சூரங்குடி இந்த பகுதிகளுக்கு மின் விநியோகம் இருக்காது.

அதனால் இந்தந்த பகுதிகளில் இருக்க மக்கள் இன்றைக்கும் நாளைக்கும் மின்சாரம் சார்ந்த வேலைகளை கொஞ்சம் சட்டு சட்டுன்னு முடிச்சு வச்சுக்கோங்க. நேர்களை இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் தமிழில் செய்திகள், அதனை தொடர்ந்து கேட்கலாம் வணக்க பரணி நிகழ்ச்சியில் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருங்கள் நிலைப்பண்பலை 102.6 உடன்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மும்பையில் வங்கிகளுக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். ஐரோப்பிய யூனியனுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியாவுக்கு பெரிய வாய்ப்புகளை வழங்கும் என்று அவர் கூறினார். இங்கிலாந்துடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தால் இரும்பு மற்றும் எஃகு ஏற்றுமதி அதிகரிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் செயல்திறன்மிக்க நிர்வாகம், வலுவான பொருளாதார அடித்தளம், பல்வேறு துறைகளில் ஏற்பட்டுள்ள நிலையான வளர்ச்சி ஆகியவற்றால் அதிக வாய்ப்புகளை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்துவது குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாக உள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீண்ட காலத்திற்கு பிறகு நாட்டின் கடைசி மாநிலமாக மேற்கு வங்கத்தில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர்கள் திரு பிரதாப் ராவ் ஜாதவ், திருமதி அனுப்பிரியா பட்டேல், மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்திற்கு ஆண்டுக்கு 500,000 ரூபாய் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் இத்திட்டத்தால் நாடு முழுவதும் நோயாளிகள் தங்களது சொந்த பணத்தை செலவழிக்கும் நிலை குறைந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்கத்திலும் இத்திட்டம் தற்போது செயல்படுத்தப்படுவதால் அம்மாநிலத்தில் தகுதியான 500,000 பேர் பயனடைவார்கள் என்றும் அவர்களுக்கு சுகாதார செலவினங்களில் நிதி பாதுகாப்பு கிடைக்கும் என்றும் மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் நாடாளுமன்ற சங்கத்தின் இந்திய பகுதிக்கான வடக்கு மண்டல மாநாடு சண்டிகரில் இன்று தொடங்கும்.

0: வருகிறது. இந்த இரண்டு நாள் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா தொடங்கி வைக்க உள்ளார். இதில் மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ், ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா மற்றும் தில்லி சட்டப்பேரவைத் தலைவர்களும் அதன் உறுப்பினர்களும் இதில் பங்கேற்க உள்ளனர். ராஜஸ்தான், சத்தீஸ்கட், உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, சிக்கிம், கோவா ஆகிய மாநிலங்களின் சட்டப்பேரவைத் தலைவர்களும் இம்மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் பங்கு என்ற தலைப்பில் இந்த இரண்டு நாள் மாநாட்டில் விவாதங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுதில்லியில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா மற்றும் மூத்த அதிகாரிகள் பங்கேற்க உள்ளனர். அமர்நாத் யாத்திரை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்படுகிறது. யாத்திரைக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் பல்வேறு அரசுத்துறை அமைப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளது. சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். புதுதில்லி தேசிய வன உயிரியல் பூங்காவில் இணையதள அடிப்படையிலான டிக்கெட் முன்பதிவுக்கான செயலியை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். இந்த வன உயிரியல் பூங்கா தொடர்பான டிஜிட்டல் வழிகாட்டியையும் அவர் தொடங்கி வைத்தார். புதிதாக தொடங்கப்பட்டுள்ள செயலியின் மூலம் மக்கள் எளிதில் நுழைவுச் சீட்டுகளை பெற்று இந்த பூங்காவை பார்வையிட முடியும் என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள் பாதுகாப்பில் இந்த உயிரியல் பூங்கா ஊழியர்களின் செயல்பாட்டுக்கு திரு கீர்த்திவர்தன் சிங் பாராட்டு தெரிவித்தார். பறவைகள் கூடு மற்றும் சிங்கங்களின் வாழ்விட பகுதிக்கும் அவர் சென்று கோடைக்கால பராமரிப்பு ஏற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: போதைப்பொருள் மற்றும் பயங்கரவாத அச்சுறுத்தலில் இருந்து ஜம்மு காஷ்மீரை விடுவிக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா கூறியுள்ளார். பூஞ்ச் பகுதியில் நடைபெற்ற போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான கூட்டத்தில் பேசிய அவர், காஷ்மீரின் 20 மாவட்டங்களிலும் போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான நடைப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறினார். ஊராட்சி மற்றும் வார்டு நிலையில் இது தொடர்பான பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கவும் இப்பழக்கத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் மறுவாழ்வுக்காகவும் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு மனோஜ் சின்ஹா கூறினார். மகாராஷ்டிராவில் பட்டாசு ஆலைகள் தொடர்பான சட்ட விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர ஃபட்னவிஸ் கூறியுள்ளார். மும்பையில் இது தொடர்பாக நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், வெடிபொருட்கள் உற்பத்தி நிறுவனங்களின் பாதுகாப்பை மேம்படுத்தவும் விபத்துகளை தடுக்கவும் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். கடந்த சில வாரங்களில் நாக்பூர் மாவட்டத்தின் பட்டாசு ஆலைகளில் ஏற்பட்ட வெடி விபத்துகளை தொடர்ந்து இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி கட்சிகளின் பங்கேற்கும் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெறவுள்ளது. இதில் 23 கட்சிகள் பங்கேற்பதை உறுதி செய்துள்ளதாக காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு ஜெயராம் ரமேஷ் கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக ஏற்கனவே அறிவித்துள்ளது. இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு ஷஷாத் பூனாவாலா, இந்த கூட்டணிக்கு மக்கள் நலனில் அக்கறை இல்லை என்று குற்றம் சாட்டினார். கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று திமுக வெளிப்படையாக அறிவித்துள்ள நிலையில் பல்வேறு மாநிலங்களில் காங்கிரசுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இடையே ஒற்றுமை இல்லாத சூழல் நிலவுவதாக அவர் தெரிவித்தார். மேற்கு வங்கத்தில் முந்தைய திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் நிலவியதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், கடந்த 15 ஆண்டுகளில் மாநிலத்தில் நிர்வாக சீர்கேடுகள் அதிகரித்து காணப்பட்டதாக தெரிவித்தார். மகளிருக்கு உதவித்தொகை வழங்கும் லக்ஷ்மீர் பந்தர் திட்டத்தில் 27 லட்சம் போலி பயனாளிகள் இருந்ததாக

0: கூறினார். இத்திட்டத்திற்கு மாற்றாக தற்போது அன்னபூர்ணா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தையும் பிஜேபி அரசு நிறைவேற்றும் என்று திரு சுவேந்து அதிகாரி உறுதியளித்தார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. ஏப்ரல் 8ஆம் தேதிக்கு பின்னர் ஈரான் மீண்டும் தாக்குதலை நடத்தியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தாக்குதலை நிறுத்திவிட்டு அமைதி பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமைதி ஒப்பந்தம் ஏற்படும் வரை ஈரான் மீது எந்த தளர்வு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில் அமைதி ஒப்பந்தத்தை இறுதி செய்ய ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்றும் ஒப்பந்தம் முடிவான பின்னரே அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவு மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஈரானுடன் ஒப்பந்தம் ஏற்பட்டால் அந்நாட்டின் அணுசக்தி நடவடிக்கைகளை முடக்கும் பணியை அமெரிக்கா நேரடியாக மேற்பார்வையிடும் என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறினார். தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மணிப்பூர், நாகாலாந்து, மிசோரம், திரிபுரா, அசாம், அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் பருவமழை நேற்று தொடங்கியதாக அந்த மையம் கூறியுள்ளது. அடுத்த சில நாட்களில் இது மேலும் தீவிரமடையும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். இறுதி ஆட்டத்தில் அவர் இத்தாலியின் ஃப்ளாவ்லோ கோபாலியை 6-1, 4-6, 6-4, 6-7, 6-1 என்ற செட் கணக்கில் வென்றார். இதன் மூலம் 1937ஆம் ஆண்டுக்கு பின்னர் இப்பட்டத்தை வெல்லும் ஜெர்மனியைச் சேர்ந்த வீரர் என்ற பெருமையை அவர் பெற்றுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மக்களின் மருத்துவ செலவு சுமைகளை பெருமளவு குறைத்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தென்மேற்கு பருவமழை நாட்டின் வடகிழக்கு பகுதிகளில் தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: இன்று ஒரு தகவல்.
3: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: 80 வருடங்களாக சைபால்.
5: ஏழு மணி 25 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க வணக்க பரணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில இப்ப கேட்க போறீங்க வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம கூட வானொலி பற்றிய அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாங்க. தியாகராஜ் நகர் செல்வகுமார் அவர்கள் பேசிடலாம். வணக்கம் செல்வகுமார் சார்.
6: ஹலோ, வணக்கம்.
5: வாங்க செல்வகுமார் சார், எப்படி இருக்கிறீங்க?
6: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்கள், வானொலி கூட உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை.
6: வானொலி வந்து வானொலியில் வந்து நான் பேச ஆரம்பிச்சது வந்து வானொலி ஆரம்பிச்சதுலேருந்து போய் கேட்டுட்ருக்கேன். அப்போ வந்து ஒரு அறிவிப்பு, ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று வந்தது வானொலியிலேருந்து. வட மாநில பேருந்து வந்து தட்டமலபுரம் அருகே விபத்துக்குள்ளானது. அந்த விபத்தில் வடகாயம் அடைந்தவர்களை திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு உள்ளனர். அவங்களுக்கு உடனடியாக ரத்தம் தேவைப்படுவோர் உடனடியாக திருநெல்வேலி மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போச்சுள்ளார்கள். அதில் நானும் ஒருவன். அந்த செய்தியை கேட்டு நானும் போய் எல்லாரும் மக்கள் கூட்டமாக ரத்தம் கொடுத்து அப்புறம் திரும்ப ஒரு அறிவிப்பு வந்தது. ரத்தம் தேவைப்படாததால் அனைவரும் வீடுகளுக்கு செல்லலாம் என்று ஒரு அறிவிப்பு வந்தது. அவர்கள் அனைவரும் வீடு திரும்பினார்கள். அப்பொழுது அறிவிப்பாளர், அப்பொழுது நிகழ்ச்சி பொறுப்பாளராக இருந்த கற்பூர கிருஷ்ணன் சார் என்னைக்கும் மறக்கவே முடியாது. அவர் ஒருத்தர் நம்ம நெல்லையில் அழகினி சாரு, அப்புறம் வந்து சோழிங்கர் எஸ் நடராஜன் சாரு, அப்புறம் வந்து நீங்க இன்னொருத்தர் உண்டு சின்னசாமி சார், அவங்க எல்லாம் நம்ம வானொலியில வந்து பணியாற்றிய காலங்கள்ல நான் வந்து நிறைய நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம்.
5: நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கீங்க. அப்படியே இருந்து உங்களுக்கு எப்படி இந்த வானொலி கேட்கிற பழக்கம் வந்து எப்படி வந்துச்சு?
6: அப்ப வந்து தொலைக்காட்சி கிடையாது, அந்த ரேடியோ வாங்கி ஒரு 2-in-1 செட்டு ஒன்று வாங்கினேன். அந்த செட்டில் தான்

0: ரேடியோ கேட்க ஆரம்பிச்சு அப்பொழுது இந்த செய்திகள் தேர்தல் செய்திகள் நிறைய வரும். அப்பொழுது செய்திகள் வாசிப்பவர் ஜெயபாலாஜி, சரோஜ் நாராயணசாமி, வடிவேல் ரமணன், செல்வராஜ், செல்வன் செல்வராஜ் அவங்களெல்லாம் செய்திகள் வாசிப்பார்கள். தேர்தல் செய்தி வாசிக்கும் போது, அந்த தேர்தல் செய்தியை கேட்கும் போது நல்லா அருமையா இருக்கும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. இது உங்களுடைய அடுத்த தலைமுறையும் வானொலி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்களா, பயன்பெற்றுட்டு இருக்கிறாங்களா? கண்டிப்பா கண்டிப்பா, ரொம்ப அருமையா உங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி வானொலியோட ஒரு நெருங்கிய உணர்வா இருந்துச்சு அப்படின்றத பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில 90 ஆண்டுகள் வந்து நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
0: ரேடியோ கேளுங்க, கேட்க மட்டும் இல்லாம உங்க கருத்துக்களை மட்டும் எழுதி அனுப்புங்க, மற்றும் பழைய பாடல்கள்லாம் நிறைய கேளுங்க.
1: கண்டிப்பா கண்டிப்பாக. நேயர்களுக்கு நன்றி நன்றி. நேயர்களுக்கு உங்களுடைய அனுபவம் வாயிலாக நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி.
0: நன்றிம்மா, நன்றி
1: நன்றி. இன்னைக்கு வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் தியாகராஜ நகர் செல்வகுமார் அவங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் வானொலி ஒரு அங்கமாக எப்படி எப்படியெல்லாம் இருந்தது, அடுத்த தலைமுறை எப்படி நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சியில் நன்றி சொல்லிக்கலாம். அடுத்ததாக பாடல் கேட்க போகிறீங்க. கவன் திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. ஹிப்ஹாப் தமிழா சுதர்ஷன் அசோக் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. ஏழு மணி 35 நிமிஷம் ஆயிட்டுருக்கு. இப்போ கேட்க போகிறீங்க ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சி. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆங்கிலத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. சிவகலையிலேருந்து கே கே தாமஸ் நம்ம கூட இருக்கிறாங்க. இன்றைக்கி என்ன விஷயங்கள் நம்ம கூட நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத கேட்கலாம். வணக்கம்.
1: காலை வணக்கம்.
0: வாங்க கே கே தாமஸ் சார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்கள், இன்றைக்கி நீங்கள் என்ன சொல்லி தரப்போறீங்க எங்களுக்காக?
1: இன்றைக்கி வந்து பபிள்ஸ் பயன்பாடு, பபிள்ஸ் எப்படிலாம் நமக்கு செயல்படுது, மட்டும் இல்லாமல் இந்த மாடல்ஸும் பற்றியும் சின்ன விளக்கம் கொடுக்கலான் இருக்கேன்.
0: சொல்லுங்க.
1: மாடல் வருது, ஃபேன் குட்டு வில் குட்டு அப்படி இருக்கு பார்த்தீங்களா, அதை பற்றி ஆரம்பிக்கலாமா?
0: ஆரம்பிங்க.
1: ஆங்கிலம் அறிவோம், அதாவது நெல்லை பண்பலை வானொலி நேயர்களுக்கு காலை வணக்கம். வெரி குட் மார்னிங் டு எவ்ரிபடி. அதாவது இன்னைக்கு வந்து நான் வந்து பபிள்ஸ், ஆங்கில எழுத்துக்கள் இருக்கு பாத்தீங்களா, அதுல பபிள்ஸ் உயிர் எழுத்து, எப்படி தமிழ்ல வந்து இருக்கு பாத்தீங்களா, நம்ம ஆனாவனாம் சொல்றோம்ல, அதுதான் எல்லா வார்த்தைகளை உருவாக்குறதுக்கு பயன்படுது. அத மாதிரி பபிள்ஸ், பபிள்ஸ்லயும் ஏஇஐஓயு, அதான் ஏ அந்த எழுத்துக்கள் எப்படி தெரியுமா, ஏஇஐஓயு வந்து ஒதோடோடு ஒதோடு ஒட்டாது. அதுல அந்த அந்த பபிள்ஸ் பயன்பாடுல தான் நம்ம வார்த்தைகளையே உருவாக்க முடியும். உதாரணமா குமார் அப்படின்னு ஒரு வார்த்தையை வச்சுக்கிடுங்களேன், பபிள் எழுத்துக்கள் இல்லாம வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப குறைவான வார்த்தைகள் தான் உருவாக்க முடியும். KUMAR குமார், அதுல யு ஒரு பபிள், ஏ ஒரு பபிள், அதுல KMR மட்டும் பாருங்க, அதை வச்சு ஏதாவது நம்ம ஒரு உச்சரிப்பு உருவாக்க முடியுமா? முடியாது. அதனால பபிள் எழுத்துக்கள் தான் எந்த வார்த்தையும், நான் என்னுடைய மாணவர்கள்ட்ட தான் சொல்லுவேன், பபிள் வச்சு தான் நம்ம வார்த்தைகளை உருவாக்க முடியுது. அது நல்லா கவனிங்கடா, அது உயிர் எழுத்து ஏஇஐஓயு. அது பின்னால் ஆர்டிக்கல்ல வந்து பயன்படும், அந்த அந்த ஆன் ஏ ஆன் பயன்பாடுல வந்து இந்த பபிள் வந்து முக்கியமா பயன்படும். ஆனா அந்த ஒய் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து செமி பபிள்ங்களாம். அந்த உதாரணமா அந்த இப்ப பபிள் இல்லாத வார்த்தைகளை பாருங்க, ஸ்கை SKY ஸ்கை வானம், பை கிரை மை BY பை, அப்படி சில வார்த்தைகள்ல வந்து ஒய் பயன்பாடு வந்து அந்த பபிள் அங்க வந்து செயல்படுது. அதனால பபிள் வந்து அங்க வந்து அப்படி இந்த ஒய் பயன்படுறதுனால அதுல அத வந்து செமி பபிள்னு சொல்லுவாங்க. அதனால AEIOU வந்து முக்கியமான ஒரு பபிள் எழுத்துக்களாகவும் உயிர் எழுத்துக்களாகவும், ஒய் வந்து செமி வவலாகவும் பயன்படுது. இது நம்ம ஆங்கில எழுத்துக்கள் ABCDல முக்கிய பயன்பாடு. இது நமக்கு ரொம்ப அவசியம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணுங்கிறதுக்காக இந்த இதை நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து நான் அடுத்தபடியா என்ன சொல்லலான் இருக்கேன்னா, மாடல் ஆக்சிலரி யூஸ். மாடல் ஆக்சிலரினா துணை வினை சொல்லில் சொற்கள்ல வந்து வில் குட்டு கேன் குட்டு. இந்த கேனும் வில்லையும் நல்லா பாருங்க, கேன் வந்து மரியாதை இல்லாம நண்பர்கள்ட்ட பேசும்போது கேன் வில் பயன்படுத்தி நம்ம கேள்வி உருவாக்கலாம். ஆனா அதே சமயத்துல ஃபுட்டு உட்டு வந்து நம்மளை விட கொஞ்சம் வயசுக்கு மூத்தவங்க மரியாதையான இடத்துல உள்ள இடத்துல வந்து நம்ம கட்டாயம் ஃபுட்டு உட்டு சொல்லித்தான் நம்ம அதை பயன்படுத்தணும். இப்போ கேன் யூ

0: கிமி இவர் பெண் நம்ம நண்பர்ட்ட கேட்கலாம், நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கலாம் மாதிரி. அதே சமயத்துல நமக்கு ஒரு பக்கத்துல இருக்கிறார் தெரியாதவங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அவங்ககிட்ட போய் கேன் யூ கிவ் யுவர் பென் சொன்னா அது ஒரு ஒரு கமாண்ட், ஒரு கட்டளை மாதிரி ஆயிருதுன்னு சொல்றாங்க. அதனால கேன் யூ அதுல சொல்லக்கூடாது, குட் யூ கிவ் மி யுவர் பென். அதே சமயத்துல அதை விட கொஞ்சம் மரியாதைய கூட கொஞ்சம் மரியாதை ரொம்ப ஒரு அதிகாரிகள் மத்தியில நம்ம பேசும்போது என்ன சொல்லணும்னா, ஒரு ஆசிரியத்தையே ஒரு தெரியாதவங்க கேட்கறவங்க குட் யூ பிளீஸ் டீச் திஸ் லெசன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அதனால கேன் குட் ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசம் நல்லா பாருங்க. அதே மாதிரி பில்லையும் பாருங்க, பில் வந்து ஒரு எதிர்காலத்தை குறிக்கி ஒரு கட்டாயத்தையும் குறிக்காது. வில் யூ கம் டுமாரோ, நாளை வருவாயா. அதே சமயத்துல உட்டு போடும்போது அந்த உட்டு போடும்போது ரொம்ப ரொம்ப மரியாதை கொடுத்துதான் அவங்கள்ட்ட பேசுறது. ஒரு மரியாதைக்குரியவங்கள்ட்ட பேசணும்னா கட்டாயம் உட்டு போடணும், வுட் யூ பிளீஸ் போட்டுடணும், வுட் யூ பிளீஸ், வுட் யூ மைண்ட், அந்த மாதிரி வார்த்தைகளை சேர்த்து தான் நம்ம அதுல ஒரு வரிகளை உருவாக்கணும். அதான் இப்ப வச்சுக்கோங்களேன், ஒரு நமக்கு ஒரு தெரிஞ்சா தெரியாதவங்கள்ட்ட வந்து நம்ம அவருடைய ஒரு லேப்டாப் பயன்பாடு உடை யூஸ் யுவர் லேப்டாப் அப்படின்லாம் நம்ம கேட்கலாம். அதான் வுட் யூ பிளீஸ், அதான் அவங்களுடைய லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தெரியாதவங்கள்ட்ட வந்து நம்ம கட்டாயம் மரியாதை கொடுத்து தான் பேசணும். அதனால மொத்தத்துல சுருக்கமா சொல்ல போனா கேன் வில் அதனுடைய பயன்பாடு என்னன்னா, தெரிந்தவர்களையும் நண்பர்கள்ட்டையும் மரியாதை கொடுக்கணும்னு கட்டாயம் இல்லாதவங்கள்ட்ட சொல்லணும். வுட்டு குட்டு சொல்லணும்னா நம்ம கட்டாயம் அவங்கள்ட்ட வந்து ஒரு மரியாதை, தெரியாதவங்கள்ட்டையோ மரியாதை கொடுக்க அதிகாரிகள் போன்றவர்கள்ட்ட வந்து வுட்டு குட்டு சொல்லி வுட்டு குட்டு வுட் யூ பிளீஸ், அதுவும் அந்த பிளீஸ் வந்து கடைசியில போடும்போது ரொம்ப மரியாதையவர் தான். வுட் யூ பிளீஸ், வுட் யூ டீச் திஸ் லெசன் பிளீஸ், அந்த கடைசியில பிளீஸ் போடும்போது ரொம்ப ரொம்ப மரியாதைவர் தான். இன்னொரு பழமொழி என்ன ப்ராவர்ப் என்ன சொல்லலாம் இருக்குன்னு, தாமதிக்கப்பட்ட நீதி அநீதி, delayed justice injustice, தாமதிக்கப்பட்ட நீதி அநீதி. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி நன்றி. இன்னைக்கு ஆங்கில அறிவோம் பகுதியில் வவல்ஸ் பற்றியும் மாரல் ஆக்சிலரிஸ் பற்றியும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கலாம். பாடல் வந்துட்டு இருக்கு உங்களுக்காக, சர்வம் தாலமயம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் ஹரிச்சரன் அர்ஜுன் சாண்டி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: ஏழு மணி 46 நிமிஷம் ஆயிட்டிருக்கு. வணக்க பரணி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இன்னும் சில இடங்களில் கூட பவர் கட் இருக்குது. சீதப்பரப்பநல்லூர் உபமின் நிலையத்தில் நாளைக்கு மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால காலையில் 9 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரைக்கும் சீதப்பரப்பநல்லூர், உகந்தான்பட்டி, சுப்பிரமணியபுரம், சமத்துவபுரம், சிறுக்கன்குறிச்சி, காங்கேயன்குளம், வல்லவன்கோட்டை, வெள்ளாங்குளம், முத்தன்குளம், மாறாந்தை, கள்ளத்திக்குளம், நாளான்குறிச்சி, கரும்புள்ளியூத்து இந்த பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் குடன்குளம், கோட்டை கருங்குளம் துணை மின் நிலையத்தில் நாளைக்கு மதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெற இருக்கிறதுனால கோட்டை கருங்குளம், குமாரபுரம், வாழைத்தோட்டம், சீழாத்திக்குளம், முடவன்குளம், தெற்கு கள்ளிக்குளம், சமூக ரங்கபுரம், திருவம்பாலாபுரம், கூடங்குளம், இடிந்தகரை, இருக்கன்துறை, பொன்னார்குளம், விஜயாபதி, ஆவுடையாள்புரம், தோமையார்புரம், சங்கனேரி, இதே போல் வைராவி கிணறு, தாமஸ் மண்டபம் இந்த பகுதிகளில் காலையில் 9 மணியிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. நாராயணபுரம் துணை மின் நிலையத்தையும் நாளைக்கு மாதாந்திர பணிகள் நடைபெற இருக்கிறது. அங்கேயும் காலையில் 9 மணியிலிருந்து மத்தியானம் சாயங்காலம் 5 மணி வரைக்கும் மின் விநியோகம் இருக்காதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எந்த பகுதிகளிலான்னு கேட்டிங்கன்னா, தரணிநகர், வாசுதேவநல்லூர், சங்கனாப்பேரி, திருமலாபுரம், ராமநாதபுரம், கூடலூர், சங்குபுரம், கீழப்புதூர், நெல்கட்டும் சேவல், சுப்பிரமணியபுரம், உள்ளார், இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளைக்கு மின் விநியோகம் இருக்காது. காலையில் 9 மணியிலிருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும். அதனால் மின்சாரம் சார்ந்த வேலைகளை, அன்றாட உங்களுடைய வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு அதுக்கு தக்கன முடிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வருது பாடல் உங்களுக்காக. சிகரம் திரைப்படத்திலிருந்து ஜிதன் ராஜ், ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேரம் 7:50 நேயர்களின் கேட்கலாம்.
1: இன்றைய குறுஞ்செய்தி. மன்னர் வகையற அரியணையில் அமராமல் இங்கே தோட்டத்தில் நின்று வானத்தை அண்ணாந்து பார்த்து என்ன செய்து கொண்டிருக்கிறார்? தெரிந்து கொள்ளாவிட்டால் என் தலை வெடித்து விடுமே. பார்த்து விட்டு வருவோம். அரசவைக்கு கூட வராமல் தோட்டத்தில் நின்று வானத்தை அண்ணால் அப்படி என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
2: இந்த மரத்தின் மேலே பாரும், அங்கு என்ன தெரிகிறது?
1: ஆஹா, பழுத்த மாம்பழம் ஒன்றை அணில் கோரித்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறது.
2: அதை கூறவில்லை, அதன் பக்கத்தில் என்ன தொங்குகிறது என்று பாரும்.
1: கொத்து கொத்தாக மாம்பழங்கள் பழுத்து தொங்குகின்றன. நாளை இல்லை இல்லை, இன்றே பறித்தால் இன்றே சாப்பிட்டு விடலாம்.
2: நான் அதை சொல்லவில்லை, அதன் பக்கத்தில் என்ன தொங்குகிறது என்று பாரும். அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த தூக்குநாங்குருவி கூட்டை பார்த்ததும் எனது ஞானத்தில் கற்பனை ஒன்று உதயமானது. நாம் தங்கியிருக்கும் கட்டிடங்களும் வீடுகளும் இப்படி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று எப்படி எனது கற்பனை?
1: அச்சச்சோ மன்னா, தாங்கள் ரொம்ப லேட். தங்களுக்கு முன்பாகவே வேறு சில ஆராய்ச்சியாளர்களின் மனதில் இந்த கற்பனை உதயமாகி உள்ளது.
2: என்ன கூறுகிறீர்? அதற்குள் எனது கற்பனையை காப்பி அடித்து விட்டார்களா? எப்படிதான் நமது கற்பனை யோசனையெல்லாம் வெளியே கசிக்கிறதோ, ஒன்றும் தெரியவில்லை. ஆமாம், அவர்கள் எப்படி அந்தரத்தில் கட்டிடத்தை கட்டப் போகிறார்கள்? இந்த கற்பனையை எப்படி நிஜமாக்கப் போகிறார்கள்?
1: மன்னா, பூமியின் சுற்றுவட்ட பாதையில் ஒரு சிறு கோள் போன்ற ஒன்றை சுற்ற விடுவார்கள். அதிலிருந்து கேபிள் ஒயர் ஒன்றை தொங்கவிட்டு அதில் கோபுரம் ஒன்றை நிறுவி அதில் தான் கட்டிடத்தை கட்டப் போகிறார்கள்.
2: அப்படியெனில் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டே கட்டிடத்தை அந்தரத்தில் கட்டப் போகிறார்கள்.
1: ஆம் மன்னா, கட்டிடத்தை கட்டி முடித்த பிறகு இந்த சிறு கோள் மற்றும் கேபிள் ஒயரின் துணையோடு உலகின்

0: பகுதிக்கும் இந்த கட்டிடத்தை நகர்த்தி செல்ல முடியும்.
1: கட்டிடக்கலை எப்படி எல்லாம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது! ஆனால் மந்திரியாரி, எனக்கு ஒரு சந்தேகம். கட்டிடம் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தால் அங்கு வசிக்க போகும் மனிதர்களுக்கு தண்ணீர் எப்படி கிடைக்கும்? கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மிஷின், இவற்றையெல்லாம் அவர்கள் எப்படி பயன்படுத்துவார்கள்? அதற்கு மின்சாரம் தேவைப்படுமே.
0: மன்னா, அதற்கும் அவர்கள் யோசனை வைத்திருக்கிறார்கள். இந்த கட்டிடங்களின் மேல் சோலார் பேனல்களை நிறுவி அதிலிருந்து கட்டிடங்களுக்கு தேவையான மின்சாரத்தை எடுத்துக் கொள்ளலாம். மேகங்களிலிருந்து மழை நீரை பெற்று மின் தேக்கியால் நிரப்பி அந்த தண்ணீரை பயன்படுத்துகிறார்கள்.
1: ஆஹா, கட்டிடக்கலையும் தொழில்நுட்பமும் எப்படியெல்லாம் முன்னேறிவிட்டது! இனி அந்தரத்தில் தொங்கிக் கொண்டே வாழ்க்கையை ஹாயாக வாழலாம். இனி பூமியில் நிலம் வாங்க வேண்டாம், இந்த இடம் எனது, உனது என்று அழித்துக் கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. ஆந்தரத்தில் தொங்கியபடியே பூமியின் கீழே நிலவும் விஷயங்களை ரசித்தபடியே வாழலாம் மந்திரியாரே.
0: அண்ணா, அந்தரத்தில் தொங்கும் கட்டிடத்தை முதன் முதலாக நவீன கட்டிட தொழில்நுட்பங்களுக்கு பெயர் போன துபாயில் தான் நிறுவ இருக்கிறார்கள்.
1: ஆஹா, அருமை! மந்திரியாரே, நாம் அந்தரத்தில் தொங்கும் அரண்மனை ஒன்றை கட்ட வேண்டும்.
0: அந்தரத்தில் தொங்கும் அரண்மனையா? எதற்கு மன்னா?
1: அப்போதுதான் எதிரி மன்னன் வீரபாகு அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் செய்ய மாட்டான். அவன் தரையில் இருக்கும் குதிரைப்படையையும் யானைப்படையும் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் அரண்மனைக்கு கொண்டு வர இயலாது. அதை எப்படி கொண்டு வருவது என்று யோசித்து யோசித்தே மாண்டு போவான். எப்படி எனது யோசனை!
0: மன்னா, தாங்கள் எங்கேயோ

0: இன்றைய குறுஞ்செய்தி.
1: எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.
2: நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6. இப்போ தெரிஞ்சுக்கலாம் காய்கள் பழங்கள்லாம் சந்தையில் கிலோ ஒன்றுக்கு எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோ ஒன்றுக்கு 57 ரூபாயில் கிடைக்குது. கத்திரிக்காய் 82 ரூபாய். வெண்டைக்காய் 20 ரூபாய். புடலங்காய் கிலோ ஒன்றுக்கு 28 ரூபாயில் கிடைக்குது. சுரைக்காய் 15 ரூபாய். பூசணிக்காய் 18 ரூபாய். தடியங்காய் 16 ரூபாய். அவரைக்காய் 120 ரூபாய். பாகற்காய் 55 ரூபாய். பெரியவெங்காயம் கிலோ ஒன்றுக்கு 28 ரூபாயில் கிடைக்குது. சின்ன வெங்காயம் 60 ரூபாயில் கிடைக்குது. கோவக்காய் 40 ரூபாய். தேங்காய் 49 ரூபாய். வாழைக்காய் 30 ரூபாயில் கிடைக்குது. இஞ்சி கிலோ ஒன்றுக்கு 145 ரூபாயில் கிடைக்குது. உருளைக்கிழங்கு 26 ரூபாய். கேரட் 76 ரூபாய். ரிங் பீன்ஸ் கிலோ ஒன்றுக்கு 90 ரூபாயில் கிடைக்குது. சௌசௌ 40 ரூபாய். முட்டைக்கோஸ் 50 ரூபாய். வெள்ளைப்பூண்டு கிலோ ஒன்றுக்கு 200 ரூபாயில் கிடைக்குது. சோயாபீன்ஸ் 190 ரூபாய். சேம்பு 50 ரூபாய். சீனைக்கிழங்கு 30 ரூபாய். சீனிக்கிழங்கு 28 ரூபாய். கருணைக்கிழங்கு 100 ரூபாயில் கிடைக்குது. பனங்கிழங்கு 60 ரூபாயில் கிடைக்குது. பழவகையில் வாழைப்பழம் செவ்வாழையாக இருந்தால் 100 ரூபாயில் கிடைக்குது. நாட்டு வாழைப்பழமாக இருந்தால் 60 ரூபாயில் கிடைக்குது. ஆப்பிள் 240 ரூபாய். மாதுளை 240 ரூபாய். சாத்துக்குடி 100 ரூபாய். கமலா ஆரஞ்சு 120 ரூபாய். மாம்பழம் 60 ரூபாயில் கிடைக்குது. காய்கள் பழங்கள்லாம் சாப்பிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருங்க. இப்போ வருது நிறைவான பாடல். இவ்வளோ நேரம் நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நேர்களே, அடுத்ததாக 8:02 வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி இருக்குது. நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. நிறைவான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. பிச்சைக்காரன் திரைப்படத்திலிருந்து அண்ணாமலை வரிகளில் விஜய் ஆண்டனி இசையில் சுப்ரியா ஜோஷி பாடியிருக்கிறாங்க. பாடலை கேளுங்க, நினைச்சுங்க.

0: நேர்களை இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய காலை வணக்கம். நிகழ்ச்சியிருக்கிறீங்க 8:03 ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சி தான் நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் கூட நம்ம கூட நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்கிட்டு நிறைய விஷயங்களை ஒவ்வொரு நாளும் சொல்லிகிட்ருக்கிறாங்க. வழக்கென்று வந்தால் நிகழ்ச்சியில் திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள் ஸோ இன்றைக்கும் கூட சட்டம் சார்ந்த நிறைய தகவல்கள் நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என்ன தகவல்கள் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது, எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்?
1: காலை வணக்கம். இன்றைக்கு நம்ம ஒரு அசையா சொத்தை கிரயம் பெறுவது குறித்து பார்க்கலாம். இன்றைக்கு நீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா அதிக வழக்குகள் இந்த சொத்துக்களை தவறாக கிரயம் செய்தல், போலி ஆவணம் புனைதல், இந்த மாதிரியான வழக்குகள் நிறைய நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சொத்தினை நாம் கிரயம் செய்ய வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு அந்த பதிவுத்துறையில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் அந்த ஆவணத்தை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டும், அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு முன்ன கூடி நாம் எதையெல்லாம் கவனிக்க வேண்டும், இதை பற்றி தெரிந்து கொண்டால் சொத்துக்கள் வாங்குபவர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு இதாக இருக்கும் என்பதற்காக இந்த விஷயத்தை உங்களுடன் நான் இன்று பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சொத்தை வாங்கும் பொழுது, வாங்குவதற்கு முன்னர் முதல் முதலாக மூல ஆவணங்கள் அப்படிங்கிறத பார்க்கணும். மூல ஆவணங்கள் வந்து ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் மதர் டாக்குமெண்ட், பேரண்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு நபர் ஒரு சொத்தை விற்பனை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி தெரிந்தவுடன் அது வந்து இடைத்தரகர்கள் கூட உங்களை அணுகலாம், சொத்தின் உரிமையாளரே நேரடியாக கூட வரலாம். எப்படி வந்தாலும் சரி, நீங்கள் அந்த சொத்தை வாங்குவதற்கு முன்னர் அந்த இடத்தை சென்று அவசியம் பார்க்க வேண்டும். அந்த இடத்தை பார்த்து இந்த இடம் சரியான இடமா, பக்கத்தில் சுற்று வட்டாரத்தில் என்ன இருக்கிறது என்பதை எல்லாம் நன்றாக தெரிந்து வைக்க வேண்டும். குறிப்பாக ரயில்வே லைன், இன்னொன்று ஹைடென்ஷன் பவர்னு சொல்லக்கூடிய அந்த பைலன் மூலமாக மின்சாரம் கடத்தக்கூடிய அந்த கோபுரங்கள், கல் குவாரிகள், சுடுகாடுகள், இடுகாடுகள், இது போன்ற இடங்கள் அருகில் எவ்வளோ தூரத்தில் இருக்கிறது என்பதையும் பார்க்க வேண்டும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் நிறைய சட்ட விஷயங்கள் இருக்கிறது, அடுத்து ஒரு நாள் பேசும் பொழுது அதை பற்றிய விவரங்களை சொல்கிறேன். இருந்தாலும் அந்த நிலத்தை விற்பவர் அந்த இடத்திற்கு இரண்டு வகையான மதிப்பு உண்டு. ஒன்று சந்தை மதிப்பு, இன்னொன்று வழிகாட்டி மதிப்பு. இந்த வழிகாட்டி மதிப்பு அப்படிங்கிறது அரசால் நிர்ணயிக்கப்படுகிறது. இந்த அரசால் நிர்ணயிக்கப்படுகிற வழிகாட்டி மதிப்பின்படி தான் நாம் முத்திரை தீர்வையும் பதிவு கட்டணமும் செலுத்துவோம். அப்போ அந்த இடத்துடைய மதிப்பு என்ன, வழிகாட்டி மதிப்புக்கு தான் நாம் வந்து முத்திரை தீர்வை செலுத்துவதனால் எந்த தொகையை நாம் செலுத்துகிறோமோ அதற்கு ஏற்பட்டு தான் அந்த சொத்திற்கான வேல்யூ நீதிமன்றங்களில் கணக்கிடப்படும். சந்தை மதிப்பு ஒன்று இருக்கும், அது அதிகப்படியான மதிப்பாக இருக்கும். அப்போ அந்த இதை முதல்ல கவனிக்கணும். அடுத்ததாக அந்த விற்பனை செய்பவர் அவரிடம் இருக்கக்கூடிய அவருக்கு பாத்தியமானது என்பதை காமிக்கக்கூடிய ஆவணத்தை முதலில் பார்வையிட வேண்டும். அப்போ அந்த சொத்து அவருக்கு எவ்வாறு வந்தது, எவ்வாறு கிடைத்தது, அந்த ஆவணத்தில் அனைத்து விஷயங்களும் அதில் இருக்கும். இவருக்கு இந்த சொத்து யாரிடமிருந்து கிடைத்தது, இப்போ இவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து வந்து இவர்கிடம், அந்த சொத்து வந்து இவரிடம் இருக்கிறது, இவர் வந்து கிரயம் பெற்று வச்சிருக்கிறார், இது வந்து தாய் பத்திரம். இவர் யாரிடமிருந்து கிரயம் பெற்றார் அப்படிங்கிறது மூலப்பத்திரம். அப்போ அவர் யாரிடமிருந்து கிரயம் பெற்றார் அப்படிங்கிற விஷயத்தை அந்த பத்திரம் விளக்கும். அந்த பத்திரம் விளக்கிறதுனால அந்த பழக்கத்தின் மூலம், அந்த பத்திரத்தின் மூலமாக நாம் வந்து அவர் யாரிடமிருந்து அந்த சொத்தை வாங்கினார் அப்படிங்கிறதை பார்க்கணும். இந்த இரண்டு ஆவணங்களையும் முக்கியமாக பெற்றுக்கொண்டு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு முன்னாடி உள்ள ஆவணங்கள் எல்லாமே நமக்கு தருவாங்க. இருந்தாலும் இந்த இரண்டு ஆவணங்களையும் பெற்றுக்கொண்டு ஒரு சட்ட நிபுணரிடம், சட்ட வல்லுநரிடம் ஒரு கருத்து கேட்பதற்காக இந்த ஆவணங்களை அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். அந்த வழக்கறிஞர் வந்து ஆவணங்களை பெறும்பொழுதே உங்களிடம் கேட்பது வில்லங்க சான்று சேர்த்து தான் கேட்பாங்க. அதனால் வில்லங்க சான்று, அந்த வில்லங்க சான்றுங்கிறது குறிப்பிட்ட அந்த சார்பதிவத்தில் எடுக்கலாம். இப்போ எல்லாமே இணையவழி மூலமாகவே எல்லாமே கிடைக்கிறது. அதனால் ஒரு 35 வருஷம் 40 வருஷத்துக்கு குறையாமல் ஒரு வில்லங்க சான்றை அப்ளை பண்ணி வாங்கி, அந்த சொத்து குறித்த வில்லங்கத்தை வாங்கி அதனை சேர்த்து அந்த வழக்கறிஞரிடம் கொடுத்தால் வழக்கறிஞர் இந்த சொத்தை வாங்கலாமா வேண்டாமா என்பதற்கான ஒரு சட்ட கருத்துரையை வழங்குவார். மேலும் என்னென்ன ஆவணங்கள் உங்களுக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறதையும் அந்த வழக்கறிஞர் சொல்லுவார். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு சொத்தின் உரிமை உடைமை இரண்டையும் பார்க்க வேண்டும். உரிமை அப்படிங்கிறது அந்த கிரய

பத்திரத்தின் மூலமாக வரக்கூடியது உரிமை. உடைமை என்பது வருவாய்த்துறையால் வழங்கப்படக்கூடிய பட்டாவை சார்ந்தது. அப்போது உரிமைக்கு அவருடைய கிரய ஆவணமும் உடைமைக்கு அந்த சொத்துக்கான பட்டாவும் அவர் பெயரில் இருக்க வேண்டும். உரிமையும் உடைமையும் ஒரே நபரிடமிருந்து இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும் சொத்தை தான் நாம் கிரயம் செய்ய வேண்டும். உடைமை ஒருவரிடமும் உரிமை ஒருவரிடமும் இருக்கக்கூடிய சொத்துக்களை கிரயம் செய்யும் பொழுது மிகவும் கவனம் தேவை. அது சட்ட வல்லுநரை கேட்காமல் அவ்வாறான ஒரு செயலை செய்வது என்பது தவறு. ஒரு சொத்து அப்படின்னு சொன்னால் அந்த சொத்துக்கு வந்து கண்டிப்பாக புலையெண் இருக்கும். புலையெண் அப்படிங்கிறது சர்வே நம்பர். சர்வே நம்பர்கள் உட்பிரிவுகளாக இருக்கும். அந்த உட்பிரிவுகள் அப்புறம் அந்த உட்பிரிவுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் வாங்கக்கூடிய நிலத்திற்கு 4 மாள் எல்கை கட்டாயம் இருக்க வேண்டும். அப்போது முந்தைய கிரய பத்திரத்திலும் இவர் கிரய வாங்கின பத்திரத்திலும் அது எல்லாம் சரியாக இருக்கிறதா, கோர்வையாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு பார்த்து தான் ஒரு சொத்தினை கிரயம் செய்ய வேண்டும். இன்னும் சில விஷயங்களை அடுத்த ஒலிபரப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.

0: ஒவ்வொருவரிடமும் இருக்கக்கூடிய சொத்துக்களை கிரயம் செய்யும் பொழுது மிகவும் கவனம் தேவை. அது சட்ட வல்லுநருடன் கேட்காமல் அவ்வாறான ஒரு செயலை செய்வது என்பது தவறு. ஒரு சொத்து அப்படின்னு சொன்னால் அந்த சொத்துக்கு வந்து கண்டிப்பாக புலையெண் இருக்கும். புலையெண் அப்படிங்கிறது சர்வே நம்பர். சர்வே நம்பர்கள் உட்பிரிவுகளாக இருக்கும். அந்த உட்பிரிவுகள் அப்புறம் அந்த உட்பிரிவுகளில் இருக்கக்கூடிய நீங்கள் வாங்கக்கூடிய நிலத்திற்கு 4 மாள் எல்கை கட்டாயம் இருக்க வேண்டும். அப்போது முந்தைய கிரய பத்திரத்திலும் இவர் கிரய வாங்கின பத்திரத்திலும் அது எல்லாம் சரியாக இருக்கிறதா, கோர்வையாக இருக்கிறதா என்பதையெல்லாம் பார்க்க வேண்டும். இவ்வாறு பார்த்து தான் ஒரு சொத்தினை கிரயம் செய்ய வேண்டும். இன்னும் சில விஷயங்களை அடுத்த ஒலிபரப்பில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. நிறைய சட்டம் சார்ந்த தகவல், அதுவும் குறிப்பாக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாங்கள் என்னென்ன விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக விளக்கி சொன்னீங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. நீங்களே இதுவரைக்கும் வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி தான் கேட்டீங்க, வழங்கினாங்க திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் ஐ. முருகேசன் அவர்கள். இந்த திரைப்பட பாடல் கேட்கலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. விளம்பரத்தை தொடர்ந்து பாடல் இதோ.
2: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: எட்டு மணி 30 நிமிடம் ஆகிட்டு நேயர்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். நாம இவ்வளோ இதுக்கப்புறம் என்ன நிகழ்ச்சி கேட்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைகள் ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. ஸோ வந்து வானொலியின் வயது 90, இந்த வானொலியுடனான 90வது ஆண்டு பயணத்தில் வானொலி மூலமாக கற்றதும் பெற்றதும் நேயர்கள் வானொலி நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது. அந்த வகையில் வானொலியுடைய இந்த நினைவுகளை என்னால் மறக்கவே முடியாது. இது என்னுடைய ரொம்ப ஒரு வந்து ரொம்ப பிரியமான ஒரு விஷயம் இந்த வானொலியில் அப்படின்னு சொல்லி நேயர்கள் பகிர்ந்துக்கிட்ட நிறைய விஷயங்களை தான் கேட்க இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசுகிறக்காக முதல் நேயராக இணைஞ்சிருக்கிறாங்க. கடம்போடு வாழ்வு பகுதியிலேருந்து நல்ல பெருமானவங்க. வணக்கம் சார். வானொலியுடனான உங்களது பயணத்தில் நீங்கள் மறக்க முடியாத கற்றதும் பெற்றதுமான நினைவலைகள் என்னதுன்னு எங்கள் கிட்டே கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியுமா?
2: அன்பு ரெயின்போ திருநெல்வேலி வானொலி நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் நிகழ்ச்சி அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் என் உணங்களிந்த மனமார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது திருநெல்வேலி வானொலியை சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பே 1977 இருந்து கேட்க ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கேட்டு கொண்டிருந்தபோது நமக்குள்ளே என்ற ஒரு நிகழ்ச்சி வந்ததில் நேயர்களின் கருத்து பரிமாற்றம் அதில் சொல்லப்பட்டது. அதிலிருந்து தான் நானும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் கேட்டு கடிதம் எழுத தொடங்கினேன். முதலில் திருநெல்வேலி வானொலி நிலையத்துக்கு நமக்குள்ளேக்கு என்னுடைய கடித பரிமாற்றம் எழுதப்பட்டது. அதன் பிறகு ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் என் கவிதை, சிறுகவிதை, உழவர் உலகம், இளைய பாரதம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் நேரடியாக கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பலதரப்பட்ட நிகழ்ச்சிகளையும் திருநெல்வேலி வானொலி நிலையம் வழங்கி வந்தது. தேன்துளி, விவசாய குறிப்புகள், கிளாரினெட் இசை, சிந்திக்க சில வினாடிகள், நேயர் விருப்பம், இன்று ஒரு தகவல், சிறுவர் குரல், மங்கையர் உலகம், இளைய பாரதம், கிராம சமுதாயம், உழவர் உலகம், நாடகம், உரை சித்திரம், தகவல் களஞ்சியம், சிறுகதை, கவிதை மற்றும் பல நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு நாளும் தொகுத்து தருவதில் அறிவிப்பாளர்களின் திறமையும் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களின் திறமையும் வரவேற்கக்கூடியது. 1987 நமது வான

0: படைப்பான கம்ப்யூட்டர் எக்ஸ் ஒய் இசட் என்ற நாடகம் தேசிய விருது பெற்றது. அதில் நமது வானொலிக்கு தனி மதிப்பும் மரியாதையும் இருந்தது. ஒவ்வொரு வானொலி நிகழ்ச்சிகளையும் கேட்பதில் நான் தவறுவதே கிடையாது. கடிதமும் தொடர்ந்து எழுதிக்கொண்டே இருப்பேன். புதுடில்லி, சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், காரைக்கால், திருநெல்வேலி, தூத்துக்குடி, நாகர்கோவில், கொடைக்கானல் ஆகிய வானொலிகளையும் ஊட்டி வானொலியும் தொடர்ந்து எழுதி கொண்டிருந்தேன். தற்சமயம் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் தவறாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் முன்பு போல் எழுவதில்லை. தொடர்ந்து எழுதும் வாய்ப்பை இனி ஆரம்பிக்கலாம் என்று நினைத்து கொண்டிருக்கிறேன். இத கிராமியக்கலை என்றவுடன் நமக்கு நினைவு வருவது நையாண்டி மேளம், முள்ளுப்பாட்டு, மகுடா கச்சேரி. இதெல்லாம் நேயர்கள் முன்னிலையில் முன்னால் இருந்த நிலைய இயக்குநர்கள், நிகழ்ச்சி தயாரிப்பாளர்கள்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அகில இந்திய வானொலி நமக்கு நேயர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்தது. அது வரவேற்கக்கூடியது. இதனால் நான் இந்த வானொலி மூலம் பலதரப்பட்ட நேயர்களை சந்தித்து அவர்களுடன் கருத்து பரிமாற்றமும் கொண்டு இன்று நான் நல்ல முறையில் பயணித்து கொண்டிருக்கிறேன். இந்த வானொலி வந்து நமக்கு பல நண்பர்களை உருவாக்கி கொண்டு அவர்களுடன் சேர்ந்து பலதரப்பட்ட கருத்துக்களையும் பரிமாறிக்கொள்ள வழிவகுத்து விட்டது. இன்னும் பேச நேரமில்லை என்பதால் சுருக்கி கொண்டு என் உரையை முடித்து வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. ரொம்ப அழகாக எங்கள் கூட உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கிட்டீங்க. இதே போல் அடுத்த நேரம் நம்ம கிட்ட பேசுறக்காக காத்துட்ருக்குறாங்க பூமாரி, தென்காசி மாவட்டம் சுத்னாபுரத்துலேருந்து நம்ம கூட பேசுகிறக்காக இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் கூட இந்த வானொலியுடனான அவங்களுடைய பயணம் எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய நினைவலைகள் நம்ம கூட என்னென்ன சொல்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்களுடைய நினைவலைகளை எங்கள் கூட பகிர்ந்துக்கிறீங்களா?
2: அகில இந்திய வானொலி திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலி பண்பலை அறிவிப்பாளர்கள், நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வணக்கம் சொல்வது தென்காசி மாவட்டம் சுப்புலாபுரம் பூமாரி. வானொலி என்பது வெறும் வான் ஒலி மட்டுமல்ல, எனது வாழ்க்கையின் ஒலி என்றே சொல்லலாம். சிறுவனாக வானொலியில் அறிமுகமாகி இளைய பாரதத்தில் கவிதை வாசித்து இலக்கிய வீதியில் இலக்கிய உரைகள் நிகழ்த்தி என்னை படைப்பாளனாக வாசிப்பாளனாக வளர்த்தெடுத்த பெருமை வானொலியை சாரும். வானொலியில் நாடக விழா நாடகங்கள் கேட்பது, சொற்பொழிவுகள் கேட்பது, இலக்கிய உரைகள் கேட்பது, இவையெல்லாம் என்னுடைய பொழுதுபோக்குகளல்ல, என்னுடைய பொழுதுகளை பயனுள்ளதாக ஆக்கியது என்றே சொல்ல வேண்டும். வானொலி என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல, அது பொழுதை பயனுள்ளதாய் ஆக்க வல்லது என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். வானொலியோடு என்னுடைய பயணம் ஒரு இனிமையான பயணம் என்றே சொல்ல வேண்டும். என்னை எங்கள் ஊருக்கே அறிமுகப்படுத்தியது வானொலிதான். ஒரு முறை வானொலி நிலைய இயக்குனர் ஒருவர் எங்கள் ஊருக்கு ஒரு நிகழ்ச்சியை பதிவு செய்வதற்காக வருகை தந்திருந்தார். அப்பொழுது அங்கிருந்தவர்களிடம் உங்கள் ஊரில் பூமாரி என்று ஒருவர் இருக்கிறாரா என்று கேட்டிருக்கிறார். உடனடியாக அங்கிருந்தவர்கள் ஆம் இருக்கிறார், அவருடைய வீடு அருகில்தான் இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய வீட்டிற்கு வந்து என்னை அழைத்து கொண்டு போய் அவரிடம் அறிமுகப்படுத்தினார்கள். அப்பொழுது நான் ஒரு சிறுவன், 6ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறேன். அந்த பருவம் முதலாக இன்றைய பருவம் வரையிலாக நான் தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். பண்பலைக்கு முன்பாக இருந்த அகில இந்திய வானொலிதான் என்னுடைய ஆரம்பம். அகில இந்திய வானொலியினுடைய அத்துணை நிகழ்ச்சிகளையும் உழவர்களுக்கான அறிவிப்புகள் முதல் காலநிலை வானிலை அறிவிப்புகள் வரை அத்துணை நிகழ்ச்சிகளையும் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். அதுதான் என்னுடைய வாழ்வினுடைய முக்கிய பொழுதுபோக்கு என்று சொல்வதை விட என்னுடைய வாழ்வின் ஒரு அங்கம் வானொலி என்றே சொல்ல வேண்டும். நாடக விழா நாடகங்கள் மற்றும் இலக்கிய உரைகள் எனது வானொலியின் முக்கிய நிகழ்ச்சிகளில், நான் தேர்ந்தெடுத்து கொண்ட நிகழ்ச்சிகளில் இவையெல்லாம் முக்கியம். வானொலிக்கு 90 என்னும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒரு தாயை வாழ்த்தும் குழந்தையாக நான் வானொலிக்கு

0: வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்களுடன் சுப்புலாபுரம் பூமாரி, தென்காசி மாவட்டம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி பூமாரி சார், ரொம்ப அழகாக அவங்களுடைய நினைவலைகளை கூட என் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னும் நிறைய நேர்கள் வந்து அவங்களுடைய நினைவலைகளை நம்ம கூட பகிர்ந்துக்க காத்திருக்கிறாங்க. ஒரு திரைப்பட பாடலை தொடர்ந்து அதையும் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பாடலும் வந்துட்டே இருக்கு. ஆட்டோகிராஃப் திரைப்படத்துலேருந்து பாரத்வாஜுடைய இசையில் பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

0: கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: வானொலியின் வயது 90 நிகழ்ச்சியில் வானொலியுடனான 90வது ஆண்டு பயணத்தில் வானொலி மூலமாக கற்றதும் பெற்றதும் நேர்கள் வந்து வானொலி நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரலை நிகழ்ச்சி தான் கேட்டுட்ருக்கிறீங்க. நேரம் 8:44 ஆகிட்டு இருக்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததான் அவங்களுடைய நினைவலைகளை, வானொலி சம்மந்தப்பட்ட அவங்களுடைய நினைவலைகளை நம்ம கூட பகிர்ந்துக்க காத்துட்ருக்கிறாங்க. கோவையிலேருந்து அட்டப்பாடி செல்வசுப்ரமணியன், அவங்களுடைய நினைவலைகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார், உங்களுடைய நினைவலைகளை எங்கள் கூட இந்த நேரத்தில் பகிர்ந்துக்கலாமா?
2: வணக்கம், என் பெயர் அட்டப்பாடி செல்வசுப்ரமணியன். நான் தற்போது கோவையில் வசித்து வருகிறேன். வானொலிக்கு 90 என்ற நிகழ்ச்சியில் என்னை பங்கு பெற ஏற்பாடு செய்த நெல்லை வானொலி இயக்குனர் அறிவிப்பாளர் அனைவருக்கும் முதலில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சொந்த மாவட்டம் நெல்லை மாவட்டம் என்பதால் நெல்லை வானொலியோடு எனக்கு அலாதி பிரியம் உண்டு. நெல்லை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நிறைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுள்ளேன். நமக்குள்ளே என்ற பகுதியில் நான் எழுதிய கடிதங்கள் இடம்பெறாத வாரங்களே கிடையாது. நெல்லை வானொலிக்கு நான் நேரடியாக 2000 வந்துள்ளேன். அங்கு முன்னாள் அறிவிப்பாளர்கள் உமா கனகராஜ், கீழப்பாவர் சண்முகையா, கவி பாண்டியன், மேலப்பாவர் ராமகிருஷ்ணன் ஆகியோரை நேரில் சந்தித்து உரையாடியுள்ளேன். இது என் வாழ்நாளில் மறக்க முடியாதது. தற்போது நெல்லை பண்பலை 102.6 ஒளிபரப்பாகி வரும் சுகமான ராக நிகழ்ச்சியில் எனது பாடல் தொகுப்புகளும் அதிக அளவில் இடம்பெற்றுள்ளன. ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியிலும் பொதிகை தெம்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ளேன். இது தவிர கோவை வானொலியில் தற்போது எல்லா நிகழ்ச்சியில் பங்கு பெற்று கலந்து கொண்டு வருகிறேன். கோவை வானொலி முதன்மை அலைவரிசையில் பட்டுச்சேலை, அகோபுரம் என்ற எனது உரை சித்திரங்கள் இடம்பெற்று ஒளிபரப்பாகி உள்ளன. கோவை வானொலியில் இன்றைய நேர நிகழ்ச்சியில் நான் 2 தடவை பங்கு பெற்றுள்ளேன். இது தவிர சென்னை வானொலி செய்திப்பிரிவு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு நடத்திய வினாடி வினா போட்டியில் பங்கு பெற்று பரிசு பெற்றுள்ளேன். வானொலி என்றாலே அலாதி பிரியந்தான். தற்போது வரை வானொலியை காலையில் எழுந்தவுடன் கேட்க தவறுவதே இல்லை. பள்ளி காலங்களில் செய்தி அறிக்கைகளின் நேரத்தை வைத்து கொண்டு நான் பள்ளிக்கு சென்ற அனுபவம் எனக்கு இன்னமும் பழைய நினைவுகளை மீட்டி வருகிறது. வானொலி என்ற சொல்லை கேட்டவுடன் என்னை அறியாமல் நிறைய விஷயங்கள் நினைவுக்கு வருகின்றன. ஏனெனில் வானொலி எனது உயிரோடும் உடலோடும் கலந்து கொண்டு விட்டது. 1980 சுமார் 46 மேலாக நான் வானொலி நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு வருகிறேன். தொலைக்காட்சி பார்ப்பதை விட வானொலியில் கேட்பது தான் எனக்கு மிகவும் பிடிக்கும். ஆரம்ப காலங்களில் வெள்ளிக்கிழமைகளில் திரை இசை பாடல்கள் ஒளிபரப்பவர்கள். அப்பொழுது நான், எனது சகோதரி அம்புஜம் அம்பலவாணன், சகோதரர் நெல்லை நாயகம் ஆகியோர் இரவு வெள்ளிக்கிழமை தோறும் 8:00 ஒளிபரப்பாகும் திரை இசை நிகழ்ச்சி பாடல்களை கேட்டு முடித்தவுடன் கோயமுத்தூர், திருச்சி ஆகிய வானொலிகளில் திருப்பி அங்கேயும் திரை இசை பாடலை கேட்டு மகிழ்ந்த காலங்களை நினைக்கும் போது இன்றும் பசுமரத்தானி போல் இருக்கிறேன். நெல்லை வானொலியின் முதன்மை அலைவரிசையில் ஞாயிறுதோறும் பகல் 12:05 திரை இசை பாடல், அதாவது புதிய பாடல்களை ஒளிபரப்பார்கள். அப்பொழுது அந்த நிகழ்ச்சியை கேட்பதற்காக வானொலிப்பட்டிக்கு அருகே நான் உட்கார்ந்திருப்பேன். இதையெல்லாம் நினைக்கும்போது அந்த பழைய நினைவுகளை மீட்டி கொடுத்த நெல்லை வானொலிக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: நன்றி சார், நன்றி. நம்ம நேர்கள் வந்து நம்முடைய வானொலியுடைய எந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பிணைப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளும்போது தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இல்லையா? இவ்வளோ நேரமும் நேர்கள் கேட்டுட்டு இருந்தீங்க வானொலியின் வயது 90. வானொலியின் உடனான 90வது ஆண்டு அப்பயணத்தில் வானொலி மூலமாக கற்றதும் பெற்றதும் நேயர்கள் வானொலி

நினைவலைகளை பகிர்ந்து கொள்ளும் நேரலை நிகழ்ச்சி தான் கேட்டோம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம கூட பேசின கடம்போடு வாழ் பகுதியிலேருந்து நல்ல பெருமாள், தென்காசி சுப்னாபுரத்துலேருந்து பூமாரி, கோவையிலேருந்து அட்டப்பாடி செல்வசுப்ரமணியம் அவருடைய நினைவலைகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து பாடலை கேட்கலாம். பாடலை தொடர்ந்து 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் தான் காத்துட்ருக்கு. இதுவரைக்கும் நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். தொடர்ந்து இணைஞ்சிருங்க நிலைப்பண்பலை 102.6.

0: நேகலே இனி கேட்கலாம்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கா சைபால், இதயில் படையா சைபால், சேத்து புண்ணா சைபால்.
3: சைபால்
5: தென்கட்சிகோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: கத்திய தீட்டாதே புத்திய தீட்டு அப்படின்னு ஒரு பெரியவர் புத்தி சொன்னார். அதை கேட்ட ஒரு இளைஞன், அது எப்படி பெரியவரே புத்திய தீட்டுறது? கத்திய தீட்டுன்னு சொன்னா ஒரு கருங்கல்ல கத்திய தேய்க்கலாம், புத்திய தீட்டுன்னு சொன்னா எப்படி தலையை கொண்டுட்டு போய் தரையில தேய்ச்சிக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னா, அந்த பெரியவர் உடனே புரிஞ்சுக்கிட்டார், இந்த இளைஞனுக்கு புத்தி கூர்மை கம்மி அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டார். அது சரி, அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது ஒரு முக்கியமான கேள்வி. அறிவுன்னா என்ன, புத்திசாலித்தனம்னா என்ன? இதே கேள்விய சாக்ரட்டிஸ் கிட்ட அவருடைய சீடன் ஒருத்தன் கேட்டானா, ஐயா அறிவுக்கும் புத்திசாலித்தனத்துக்கும் என்னங்க வித்தியாசம் அப்படின்னு கேட்டிருக்கான். சாக்ரட்டிஸ் நிமிந்து பார்த்திருக்கிறார் அந்த சீடனை. அதுக்கப்புறம் சொன்னாராம், நான் சொல்றேன் உன்னுடைய கேள்விக்கு பதில், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு காரியம் பண்ணணும். என்னங்க செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்கான். அதோ பாரு ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்கிறாரு, அவர்கிட்ட போ, இங்க இருந்து பக்கத்துல இருக்கிற அந்த கிராமத்துக்கு போய் சேர எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு வா அப்படி சொன்னார் சாக்ரட்டிஸ். சரின்னு சொல்லிட்டு இவன் போனான். அந்த பெரியவர் முன்னாடி போய் நின்னான். ஏங்க பெரியவரே, இங்க இருந்து அதோ தெரியுத அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டான். பெரியவர் நிமிந்து பார்த்தார், ஆனா பதில் எதுவும் சொல்லல. இவன் மறுபடியும் ஒரு தடவை அதே கேள்வி அவர்கிட்ட கேட்டான், என்னங்க நான் கேக்குறது உங்க காதல விழுதா, அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்டான். அப்பவும் அவர் பதில் சொல்லல. உடனே அவன் மனசுக்குள்ள முடிவு பண்ணிட்டான், சரி பெரியவர் ஒரு மாதிரியா தெரியறார், புத்தி சுவாதீனம் சரியில்லாத ஒரு மாதிரி தெரியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே வந்த வழியிலேயே திரும்பி வந்துட்டான். கொஞ்ச தூரம் நடந்திருப்பான். இப்ப அந்த பெரியவர் மறுபடியும் கூப்பிட்டார், இளைஞனே இப்படி வாழ்னார், இவனுக்கு ஒண்ணும் புரியல. மறுபடியும் திரும்பி நடந்தான், அவர் முன்னாடி போய் நின்னான். பெரியவர் சொன்னார், தம்பி இங்க இருந்து அந்த கிராமத்துக்கு போய் சேர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னார். இப்போ அந்த இளைஞன் அந்த முதியவரை ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சான். பிறகு அவர்கிட்ட கேட்டுட்டான், ஏங்க பெரியவரை இதே பதில அப்பவே என்கிட்ட சொல்லிருக்கலாமே, என்ன திரும்பி போன்னு சொல்லிட்டு பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு அதுக்கப்புறம் இப்படி சொல்றீங்களே, இது நியாயமா அப்படின்னா. பெரியவர் சிரிச்சார். அதுக்கப்புறம் சொன்னார், ஏன்பா நீ எவ்வளவு வேகமா நடக்கிறேங்கிறத பார்க்காம நீ கிராமத்துக்கு போய் சேர வேண்டிய நேரத்தை எப்படி என்னால சொல்ல முடியும், அதனாலதான் உன்னை கொஞ்சம்

0: தூரம் நடக்க விட்டு உன்னுடைய நடையின் வேகம் அந்த கிராமம் இருக்கிற தூரம் ரெண்டையும் கணக்கு போட்டு அதுக்கப்புறம் நேரத்தை சொன்னேன்னார். சீடன் வந்து தலை குனிந்தான். அப்படியே திரும்பி வந்து சாக்ரட்டிஸ் முன்னாடி நின்னான். சாக்ரட்டிஸ் இப்ப சொல்றார், தம்பி அதுக்கு பேர் தான் புத்திசாலித்தனம். இந்த அறிவு கூர்மை வந்து எல்லா இளைஞர்களுக்கும் வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் கத்தியை தீட்டாதே புத்தியை தீட்டு அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. புத்தியை தீட்டுறவங்க எல்லாம் வாழ்க்கையில அறிவாளி ஆறாங்க, தீட்டாதவங்க கோமாளி ஆறாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்கிறது. அதனால அறிவு கூர்மைங்கிறது வேற. இந்த காலத்து ஆசாமி ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து கேட்டார், ஏங்க ஒரு விமானம் இங்கிருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்துல மதுரைக்கு போய் சேருது, நல்லா கவனிங்க, ஒரு விமானம் இங்கிருந்து புறப்பட்டு 2 மணி நேரத்துல மதுரைக்கு போய் சேருது அப்படின்னா என்னோட வயசு என்னன்னு கேட்டார். இவர் கேட்கறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதாவது இங்கிருந்து புறப்பட்டு 2 மணி நேரம் ஆகுது மதுரைக்கு போறதுக்கு, அப்படின்னா என் வயசு என்னன்னு கேட்கிறாரு. இதை கேட்ட உடனே அவர் பதில் சொன்னார், அப்படின்னா உங்களோட வயசு 20 அப்படின்னார். எப்படிங்க அவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு கேட்டார். வேற ஒண்ணும் இல்ல, எங்க பக்கத்து வீட்டுல ஒரு முழு பைத்தியம் இருக்கு, அதோட வயசு 40 அப்படின்னா உன் வயசு 20 இருக்கணும் அப்படின்னார். அற பைத்தியம்னு முடிவு பண்ணிக்கிட்டார். அதனால வாழ்க்கையில அறிவு கூர்மைங்கிறது ரொம்ப அவசியம். அந்த புத்திசாலித்தனம் இருக்கிறவங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவது நிச்சயம்.
1: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
2: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
3: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
4: சைபால் முகத்தில்
5: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
6: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
7: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்னும் சில நொடியை கேட்கலாம். 9 மணிக்கான சேர்ச்சி இருக்கும், தொடர்ந்து 9:02 ஆனந்த பூங்காட்டு நிகழ்ச்சி.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதில் இளைஞர்களும் தொழில் முனைவோரும் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தியுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்தி வர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாவேக அரசு மக்களுக்கு ஏமாற்றத்தையே அளித்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ராஜ்கோர் தங்கப்பதக்கம் வென்றார். பிரெஞ்ச் ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஜெவ்ரேவ் பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுட்டு ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. 9:03 ஆயாச்சு. நேயர்களுடைய விருப்பமான

0: நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். எப்படியாவது வாழ்க்கையில் முன்னேறிடலாம் அப்படின்னு நினச்சா ஒவ்வொரு நாளும் கண்ணு முழிக்கும் போது ரொம்ப பிளான் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டு இந்த நாளை வந்து தொடங்கணும் இல்லையா. ஆனால் வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா நமக்கு முக்கியமாக என்ன தேவை? ஒருவேளை நிறைய விஷயங்களை படித்து தெரிஞ்சுக்கணுமா, இல்லை நமக்கு வந்து அந்த நார்மலாக இருக்கக்கூடிய அந்த பட்டறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அனுபவ அறிவே போதுமா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை பற்றி தாங்க இன்றைக்கி நாமும் பேச இருக்கிறோம் ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில். ஆமாம், வாழ்க்கையில் முன்னேற உதவுறது பட்டறிவா படிப்பறிவா? உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது கால் பண்ணி சொல்லுங்கள். 0462 2561132 அப்படின்னா 0462 2561133 அப்படிங்கிற எங்களுக்கு. நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய நேர்கள் மறந்துடாதீங்க இந்த சின்ன வேண்டுகோளை. ஸோ நீங்கள் நிகழ்ச்சியில் நேற்றுக்கு நீங்கள் பேசியிருந்தீங்க அப்படின்னா புது நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து இன்றைக்கி முயற்சிக்க வேண்டாம், நாளைக்கு நீங்கள் பேசலாம். நம்ம நிகழ்ச்சியில பேச போற முதல் நேயர் யார், எங்கிருந்து? வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம், இனிய சகோதரிக்கு உற்சாகமான காலை வணக்கம். நாகர்கோயில் கலில் ராமன் சகோதரி, நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் சார், சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்னவா இருக்குது?
1: வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் முன்னேற உதவுவது பட்டறிவா படிப்பறிவா? ஒரு அருமையான தலைப்பமா. வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை பட்டறிவு தான். அதாவது படிப்பு ஏற்று சுரச்சா கறிக்கு உதவாது. படிப்பறிவை விட இந்த பட்டறிவு இருக்கு பாத்தீங்களா, ஒரு மனிதனுக்கு நல்ல பயன் தரும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பல துயரங்கள், பல அதாவது சில ஒரு ஒரு அனுமானங்கள் கேவலம் எல்லாம் பட்டிருப்பான். அந்த அனுபவம் தான் அவனை வந்து ஒரு ஒரு வாழ்க்கையில முன்னேறி ஒரு படிப்படியா முன்னேற அளவுக்கு ஒரு படிப்பனைய கொடுக்கறது வந்து பட்டறிவு அறிவுதான. ஒளிய படிப்பறிவை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. படிப்பறிவு வேற எதுக்குனாலும் உபயோகப்படுத்தலாம். இந்த பட்டறிவை வச்சுதான் அவன் வாழ்க்கையில முன்னேறது படி ஒவ்வொரு படியா எடுத்து வைக்க முடியும். ஆகினால என்னுடைய கருத்து பட்டறிவு தான் என்பது உறுதி
0: முன்னேறதுக்கு எது ரொம்ப முக்கியம் பட்டறிவா படிப்பறிவா?
2: அதாவது மேடம், இந்த எஜுகேஷன் இஸ் பெட்டர் தென் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது கல்வி அறிவை விட மிகச்சிறந்த அறிவு எதுன்னா பட்டறிவு தான், அனுபவ அறிவு. அதாவது கல்வி அறிவு வந்து பாராட்டு புகழை தேடித்தரும், ஆனா இந்த பட்டறிவு பாரு இருக்கும் பாருங்க, அது ஒட்டுமொத்த எல்லா புகழை எல்லா விஷயங்களையுமே ஒட்டுமொத்தமா கொண்டு வந்து நமக்கு பாராட்டு எல்லாத்தையுமே தேடித்தரும். அப்ப வந்து என்ன பொறுத்தளவுக்கு பட்டறிவு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
0: சோ நீங்களும் பட்டறிவு தான் சொல்லிருக்கீங்க. நன்றி சார் நிகழ்ச்சியில பேசினதுக்கு.
2: நன்றி.
3: பட்டறிவு தான் படிப்பறிவு பக்கம் எல்லாம் வேணாம். இந்த பட்டறிவு இருந்தாலே போதும் வாழ்க்கையில முன்னேறேன்னு சொல்லிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம் சார், யார் இங்க இருந்து? நான் ஈரோடு சூரமட்டி வளசி இளங்கோபா. இளங்கோ சார், சொல்லுங்க. என்ன பத்தி பட்டறிவு தான் படிப்பறிவுங்கிறது எப்படி இல்லைங்களா? ஒரு ஊருக்கு போய் தொட்டுக்கலாம். பட்டறிவுங்கிறது எப்படி இல்லை, இங்க இருந்தா தினம் நேரம் உங்க நிலையத்து பார்க்க வர எனக்கு அனுபவம் வந்து தெரிஞ்சுக்கிட்டுங்க. உங்களை வந்து சுலபமா வந்து பார்த்தரலாம். நான் மேப் எடுத்துக்கிட்டு படிச்சுக்கிட்டு இங்க இந்த திருநெல்வேலி போகணும், திருநெல்வேலி நிலையத்துக்கு எப்படி போகணும் அப்படின்ட்டு மேப் பார்த்து பார்த்த விட நாலு பேர் கேட்டுட்டு கூட வந்துடலாம். இதெல்லாம் பட்டறிவு சொல்றேன். நீ பட்டறிஞ்சாதானே புத்தி வரும் அப்படிங்கிறாங்கல்ல, படிச்சு அறிஞ்சாதான் புத்தி வரும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே நீ கஷ்டப்பட்டு பாடுறா, நீ உழைச்சி பாடுறா, எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா பட்டறிவு தேவைப்படுதுமா. என்ன பதிக்கும்
0: நிச்சயமா. சோ பட்டறிவு தான் வாழ்க்கையில முன்னேற உதவுங்கிறது உங்களுடைய கரெக்டா இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். நன்றி, நன்றி,
3: நன்றிமா, நன்றிமா.
0: நேர்கள்கிட்ட ஆப்ஷன் கொடுத்துருந்தோம், வாழ்க்கையில முன்னேறதுக்கு எது ரொம்ப ரொம்ப உதவும், பட்டறிவா படிப்பறிவான்னு. பேசின மூணு நேர்களுமே எப்படி கேட்டாலும் நாங்க சொல்றது பட்டறிவு தாங்க, படிப்பறிவுலாம் அப்புறம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், நம்மளுடைய கருத்து என்னவா இருக்குன்னு. அதுக்கு நிகழ்ச்சியில பாடல் கேட்க இருக்கிறோம்.

சுறா திரைப்படத்தில் தான் பாடல் வந்துட்டு இருக்கு. கபிலனுடைய பாடல் வரிகளில் கார்த்திக் மற்றும் ரீட்டாவுடைய குரலில் மணி சர்மாவுடைய இசையில் பாடலை தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து நினைச்சிருங்க நிலைப்பண்பலையும் 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
2: மேகம் பூவாய் தூவும்.
1: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
2: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
1: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
3: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
1: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
4: இசை மழைன்னா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசை மழையா?
5: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மழை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
4: இது 102.6.
6: வாழ்க்கையில நான் முன்னேறணும் அப்படின்னா

0: கண்டிப்பாக படிப்பறிவு எனக்கு தேவையா, அப்படி இல்லைனா பட்டறிவே போதுமா? பேசிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஆனந்த பூங்கா நிகழ்ச்சியில். நேரம் 9:14 நிமிடமாக இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற அடுத்த நேயர் யார், இங்கேருந்துன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம். தேனி மாவட்டம் பெரியோளம் டாக்டர் எம்ஏ இளங்கோன். காலை வணக்கம்.
0: காலை வணக்கம் சார், சொல்லுங்க.
1: வாழ்க்கையில முன்னேற பட்டறிவா படிப்பறிவான்
0: கேட்டீங்க. ஆமா சார்,
1: பட்டறிவுடன் கூடிய படிப்பறிவு
0: ரெண்டுமே அவசியம்
1: தான். நீங்களே ஒரு ஆர்ஜியாவா இருக்கீங்கன்னா பட்டறிவு படிச்சீங்கன்னா ஒரு ஆர்ஜியா விட அங்க கிடைக்கும். பட்டறிவோட படிப்பறிவு இருந்தீங்கன்னா அங்க ஆர்ஜி பார்க்கும். அதனால வாழ்க்கையில முன்னேற வேண்டும் பட்டறிவுடன் கூடிய படிப்பறிவு.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி.
1: நன்றி நன்றி. வணக்கம்
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
2: நான் மேத்யூ பேசுறேன், திருநெல்வேலியில இருந்து.
0: திருநெல்வேலியில இருந்து மேத்யூ.
2: மேத்யூ பேசுறேன்.
0: சொல்லுங்க சார்,
2: நல்லா இருக்கீங்களா? மேம்
0: நலமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லமா இருக்கிறேன் மேம். ஆக்சுவலி படிப்பறிவு தான் ரொம்ப முக்கியம், அதை வச்சுதான் முன்னேற முடியும். பட்டறிவுனா அது நமக்குள்ளே முடிஞ்சு போகும். பட்டதை நமக்கு சொல்லி குடிக்கிறது பேர் தான் படிப்பறிவு. இப்படி முன்னோர்கள்ட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு வந்து அந்த கல்வியறிவு வச்சுதான் நம்ம இவ்வளவு தூரம் முன்னேறி
0: நிற்கிறோம்.
2: அதனால பட்டறிவுங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர, வாழ்க்கை முன்னேற்றினாலும் சரி, ஒட்டுமொத்த மனித குலம் முன்னேற்றதுக்குனாலும் சரி, கல்வி அறிவு தான் சிறந்தது. ஏன்னா விலங்குகளுக்கு கூட பட்டறிவு உண்டு, முன்னேறி இருக்கிறாங்கன்னா இல்லை. மனித குலம் அளவுக்கு எந்த விலங்குகளும் முன்னேறினதில்லை. அதனால படிப்பறிவு தான் சிறந்தது, முன்னேற முடியும். நன்றி.
0: சூப்பர் சார், சூப்பர், நன்றி. நிகழ்ச்சி முதல் முறையா பேசுறீங்களா? நன்றி சார், தொடர்ந்து நிகழ்ச்சியை பண்பலையை கேட்டு நீங்களும் இதே போல தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஆனா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கால் பண்ணுங்க. நன்றி, முதல் முறையா பேசினதுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் சார்.
2: நன்றி நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், இங்கேன்னு கேட்டுலாம். வணக்கம்.
3: அன்பு தோழியவர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆழ்வார்குறிச்சி பரமசிவானந்தம். நலம் நலமறியாளர்.
0: நலமா இருக்கிறேன் சார், சொல்லுங்க.
3: அதாவது நமக்கு வந்து படிப்பறிவும் வேணும், பட்டறிவும் வேணும். யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அங்கீகாரத்தை வந்து வெளிப்படையா கொடுக்கறது வந்து இந்த படிப்பறிவு. இந்த பட்டறிவு வந்து அதுக்கு துணையான இருக்கும். இப்ப நீங்க ஆர்ஜேவா நீங்க வேலைக்கு சேர்ந்தோடனே உங்களை உடனே உங்களுக்கு நிகழ்ச்சி நடத்த விட
0: மாட்டாங்க.
3: மூத்த அறிவிப்பாளர் கூட உங்களை சப்போர்ட்டுக்கு முத பாக சொல்லு, அதுக்கு பிறகு உங்களை தனியா விடுவாங்க. அந்த அனுபவங்கிறது கொஞ்சம் வரணும். அதுக்குதான் அந்த டைம் கொடுக்க. எந்த வேலையா இருந்தாலுமே பாருங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க தெரியுமா? அந்த ட்ரைனிங் வந்து இந்த பட்டறிவு கத்துக்கிட வச்சா எந்த ஒரு தொழிலா இருந்தாலும், இன்ஜினியரிங் படிச்சாலும் இந்த பாலிடெக்னிக் படிச்சாலும் ஐடி படிச்சாலும் 2 மாசம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க அப்படிமா, இல்ல அப்ரண்டிஸ் கொடுத்துருக்காங்க அப்படிமா. இதெல்லாம் எதுக்கு? அந்த சில விஷயங்களை வந்து படிச்சா தெரியாது, அதை அனுபவபூர்வமா பார்க்கும்போது சில புரியும். அதுக்குதான் இந்த பட்டறிவு வந்து கண்டிப்பா வேணும். ரெண்டும் இருந்தா நம்ம வந்து கண்டிப்பா பேரும் வாங்கலாம், வாழ்க்கையிலையும் முன்னேறலாம்.
0: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார், நன்றி. நிகழ்ச்சியில்
3: நன்றி மகிழ்ச்சி.
0: சுதரிக்கும் நேயர்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 3 நேயருமே வந்து பட்டறிவு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பேசினா 2 நேயர், அதுவும் புதுசாக கூட திருநெல்வேலியிலேருந்து மேத்யூ நேயர் பேசியிருந்தாங்க இல்லையா, அவங்களும் சரி அவங்க மட்டும்தான் வந்து படிப்பறிவுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. மற்ற 2 நேயர்களுமே ரெண்டுமே அவசியம் சொல்லியிருக்காங்க. ஸோ நேயர்களுடைய கருத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கு இல்லையா. நிகழ்ச்சி முடிவுக்குள்ள என்ன முடிவுக்கு வரலாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்குடி பாடலும் வந்துட்டே இருக்கு. சிலனொரு காதல் திரைப்படத்திலிருந்து பாலியுடைய பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல், நரேஷ் ஐயர் அவர்கள் இணைந்து பாடினது ஏஆர் ரகுமனுடைய இசையில் பாடலை கேட்டு தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலைப்பான்மலை 102.6 தொடர்ந்து பேசலாம். வாழ்க்கையில் முன்னேற உதவுவது பட்டறிவா படிப்பறிவா அப்படின்னு.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: நிகழ்ச்சிதான் நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் நிகழ்ச்சியில, வாழ்க்கையில முன்னேற உதவுறது பட்டறிவா படிப்பறிவா?

0: அப்படின்னா நிகழ்ச்சியில் நேயர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறேன் சார், சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: குமரி மாவட்டம். சிறந்த தலைப்பு, வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: படிப்பறிவா பட்டறிவான்னு கேட்டீங்க. இன்னைக்கு எதை போனா படிப்பறிவு விட பட்டறிவு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது மக்களுக்கு. காரணம் என்னன்னா, படிப்பறிவு கொஞ்சம் இருந்தா போறோம், ஆனா பட்டு பிந்தியக்கூடிய அறிவு நமக்கு கூடுதலா இருந்தாதான் ஊரை நாங்க தப்ப முடியும். உதாரணத்திற்கு, நம்ம சில இறுதி யாத்திரையில நான் போறோம், அங்கெல்லாம் போகும்போது படிப்பறிவு வராது, பட்ட அறிவு தான் வரும். ஆனா அந்த பட்ட அறிவு உண்மையிலேயே எப்போதும் வாழ்க்கையில் ஒரு நேரம் மறக்காது. இளமை சின்ன பிறகு படக்கூடிய ஒவ்வொரு அறிவுகளும் எந்த எல்லா சம்பவங்களும் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது, நினைவு சின்ன ஆயிரும். படிப்பறிவை விட பட்டறிவை சண்டை சொல்லிக்கொண்டு வாழ்க்கை.
0: நன்றி நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கும். நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் இங்க இருந்து சார்?
2: கோவில்பட்டியில இருந்து மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
0: சங்கர் சார் சொல்லுங்க.
2: அம்மா பட்டறிவு தான்மா. அதாவதுமா, நம்ம தஞ்சாவூர் கோயில்ல கட்டினது எந்த இன்ஜினியர்மா படிச்ச இன்ஜினியர் கட்டினாரு? அந்த கோபுரத்துல 80 டன் கல்லை தூக்கி வைக்கலையாமா? அப்ப யாரு படிச்சிருந்தா? யாருமே படிக்கல. எல்லாமே அந்த பட்டறிவு தான். இதை இப்படி செஞ்சா இப்படி செய்யலாம், இப்படி செஞ்சா இப்படி செய்யலாங்கிற ஒரு யோசனையோட தான். ஆனா இன்னைக்கு படிப்பு அறிவு தான் தேவை. ஆனா அந்த படிப்பறிவே வந்து பட்டறிவுல இருந்து வந்த படிப்பறிவு தான்மா. ஆமா, அனுபவ அறிவு தான் இன்னைக்கு படிப்பா மாறிடுச்சு. அனுபவம்னா நான் உங்கள்கிட்ட கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறது, படிப்புனா கொச்சத்தை வாங்கி நம்ம படிச்சுக்கிறது. அதனால பட்டறிவுக்கு தான்மா முதல் இடம்.
0: நிச்சயமா, சோ பட்டறிவு தான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் யார் இங்க இருந்து? வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து சொல்றது?
3: நான் திருப்பூர் மாநகர் மன்னரை பாளையத்திலிருந்து சேரங்கசாமி பேசுகிறேன். ஒரு கிழமைக்கு பிறகு.
0: சூப்பர் சார், சொல்லுங்க.
3: வாழ்க்கைக்கு கல்வி அறிவா பட்டறிவான்னு கேக்குறீங்க?
0: ஆமா, வாழ்க்கையில முன்னேற உதவுறது பட்டறிவா படிப்பறிவு?
3: ஆணையத்துமா சொல்றேங்க, பட்டறிவு தானுங்க.
0: பட்டறிவு தான்.
3: ஏன்னா புத்தகங்கள் படிப்பு மூலம் மட்டும் நம்மளுக்கு வளர்ச்சி ஆக முடியாது. படிப்பு வந்துங்க ஒரு சும்மா ஒரு அதாவது துறை மாறிங்க. அனுபவம் தானுங்க வாழ்க்கை. அத பட்டறிவு ஒருத்தர் பார்த்து புரிஞ்சதுக்கு நம்ம இது பண்றது நிறைய சொல்லிட்டே போலாங்க. பட்டறிவு 100% சொல்லலாம்.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நன்றி. ஸோ இப்போ பேசுகிற நேர்கள் மூணு பேருமே சொல்லி வச்ச மாதிரி பட்டறிவு தாங்க, எப்படி கேட்டால் நாங்கள் அழைத்தாங்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்களுக்கு கருத்து என்னவா இருக்கு கால் பண்ணி சொல்லுங்க. 0462251132 அப்படி இல்லைன்னா 0462251133 அப்படிங்கிற எங்களுக்கு. நிகழ்ச்சியில பாடலும் வந்துட்டே இருக்கு. மன்மதன் திரைப்படத்திலிருந்து சினேகனுடைய பாடல் வரிகளில் சாதனா சர்க்கம் பாடினது யுவன் சங்கர் ராஜோட இசையில. விளம்பரத்தை தொடர்ந்து பாடலை கேட்கலாம், தொடர்ந்து அணிஞ்சிருங்க. FM Rainbow 102.6 ஓட
4: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உண்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கலிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: 9:34 நிமிடமாக இருக்குது. நேயலணிஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பேசிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில் முன்னேற உதவுவது பட்டறிவா படிப்பறிவா அப்படின்னு நிகழ்ச்சியில். அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்கிருந்து? காமராஜ் சார் சொல்லுங்க.
1: வாழ்க்கையை முன்னேற்ற கொண்டு செல்வது கல்வி அறிவா அனுபவ அறிவான்னு
0: கேட்டிருக்கீங்க.
1: நான் அனுபவ அறிவுன்னு சொல்றேன்.
0: இப்போ பட்டறிவு தான் நீங்களும் சொல்றீங்க.
1: ஆமா, அனுபவ அறிவு தான் முக்கியமானது. தோல்வியை சந்திக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. தோல்வியை ஒவ்வொரு நேரத்துக்கும் சந்திக்கையில ஒவ்வொரு அனுபவம் ஏற்படும். அதுக்கு அடுத்தது வந்தவங்க அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரையில இதை சமாளிக்கலாங்கிறத கற்றுப்பாங்க. உடனே அதுக்கு தகுந்தாப்ப ஒரு வழியை ஏற்படுத்தி அதுக்கு தகுந்தாப்ப செய்வாங்க. படிக்க அறிவுனாக்கி அந்த முறைப்படி தான் செய்யணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கிறதுல வந்து அது பலன் தராது. இந்த நேரத்துக்கு தகுந்தாப்ப என்ன முடிவு எடுக்கணும் அப்படிங்கிறது இந்த அனுபவ மூலமா தான் கிடைக்கும். அப்பந்தான் அந்த அனுபவ அறிவு வந்து தான் நல்ல முன்னேற்ற பாதைக்கு நம்ம கொண்டு செல்லுங்கிறது என்னுடைய.
0: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு.
1: நன்றி.
0: ஸோ இவங்களும் பட்டறிவு தான் சொல்லியிருக்காங்க இல்லையா. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ வணக்கம். வாழ்க வளமுடன்.
0: வாழ்க வளமுடன் சொல்றது யாரு, எங்கிருந்து?
2: இருந்து சாந்தி.
0: சாந்திமா சொல்லுங்க.
2: படிப்பும் தேவைதான். ஆனா பள்ளி படிப்பு கூட சில நேரம் மறந்துடும். ஆனா வாழ்க்கை கல்வியில வந்து அனுபவம் பட்டு அறிந்து கொள்வதுதான் சிறந்ததுன்னு நினைக்கிறேன்.
0: படிக்காதவங்க
2: கூட அனுபவத்துல நிறைய விஷயங்கள் செஞ்சிருவாங்க.
0: நன்றி நன்றி
2: நன்றி.
0: அடுத்த வணக்கம்.
3: வணக்கம் மேடம். பெத்தனடார்பட்டில இருந்து சாந்தி பேசுறேன்.
0: சாந்திமா எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? பட்டறிவா படிப்பறிவா வாழ்க்கையில முன்னேற உதவுறது?
3: பட்டறிவுதான் வாழ்க்கையில முன்னேற முடியும். பட்டறிவுதான், படிப்பும் வேணும். ஆனா முதல் அனுபவம் வந்து பட்டறிவுதான் முதல்ல வேணும். பட்டறிவு இருந்தாலே நம்ம முன்னேற்றமா வந்துடலாம். பட்டறிஞ்சாதான் நம்ம முன்னேற்றத்துக்கு வர முடியும். அதனால முதல்ல பட்டறிவு தான் வேணும், படிப்பு அதுக்கு அடுத்தளதான்.
0: சூப்பர்மா நன்றிமா நன்றி எங்களுக்கு பேசினதுக்கு. நம்மளுடைய நேர்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு மூணு நேருமே சொல்லிட்டாங்க. எப்படி கேட்டாலும் நாங்கள் சொல்கிறது வந்து பட்டறிவு தாங்க, அதுக்கப்புறம் படிப்பறிவுங்க. எதுவாக இருந்தாலும் கை கொடுக்குது, வாழ்க்கையில் முன்னேற உதவுறது பட்டறிவு தான் சொல்லிகிட்ருக்குறாங்க. பார்க்கலாம் நேர்களுடைய தேர்வு வந்து கடைசி என்னவா இருக்குதுன்னு. இதுவரைக்கும் நிறைய நேர்கள் சொன்ன விஷயம் வந்து பட்டறிவு தானே, அனுபவ அறிவு மட்டும்தான் உதவக்கூடியதாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். நிகழ்ச்சி கூடிய பாடலும் வந்துட்டே இருக்குது. நான் முத்துக்குமாருடைய பாடல் வரிகளில் சுசித்ரா மற்றும் திப்பு அவர்கள் இணைந்து பாடினது தேவிஸ்ரீ பிரசாதுடைய இசையில் சிங்கம் திரைப்படத்திலிருந்து. பாடலை தொடர்ந்து பேசலாம். காற்றலைகளில் பாடலும் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு இணைஞ்சிருங்க.

0: 9:42 ஆகிட்டு நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நேயர்களே, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் அழைக்கலாம், 0444249864458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. பேசிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்கட் நிகழ்ச்சியில. வாழ்க்கையில முன்னேற உதவுறது பட்டறிவா படிப்பறிவா அப்படின்னு நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் பட்படி இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சந்திரசேகர் சார், நீங்க நேத்திக்கும் கூட நிகழ்ச்சியில பங்கு கொண்டிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். நீங்க பண்பலையில தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கும் போது நிகழ்ச்சியில. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம். ஓகே, நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நேர்கள் வந்து நம்மக்கிட்ட சொன்னது என்னென்னா, பட்டறிவு தாங்க, படிப்பறிவு கூட ரெண்டாவது தான். பட்டறிவு இருந்தாலே போதும், நம்ம அந்த அனுபவத்தை வச்சு நிறைய விஷயங்களுக்கு வந்து கற்றுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேரம் என்ன சொல்லாங்கன்னு கேட்டலாம். வணக்கம்
1: மேம், நான் நேற்று பேசலை மேம், சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலேருந்து.
0: ஸோ நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சார், நீங்கள் வந்து எல்லா நிகழ்ச்சியிலும் சில நேரம் கலந்துக்கிறீங்க இல்லையா, அதனால் உங்கள் பேர் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. சொல்லுங்கள் சார், உங்களுக்கு கற்று என்னவா இருக்கு?
1: நான் பேசலை, பாருங்கள், நீங்கள் ஃபுல்லாக எடுத்து பாருங்கள், அதனாலதான் வந்தேன் இன்னைக்கு.
0: சூப்பர் சார், சொல்லுங்க சார், உங்களுக்கு கருத்து என்னவா இருக்குது?
1: வாழ்க்கையில இந்த பட்டறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து பயனுள்ளதான ஒரு விஷயமாக இருக்கு மேம். இப்ப வாழ்க்கையில இந்த படிப்பறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக மனிதன்

0: விஷயத்துக்கு என்னைக்குமே ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். சொல்லுவாங்க இல்லையா, பட்டறிவு அப்படிங்கறது ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமா முக்கியமா இருக்கு. ஆனா இந்த படிப்பறிவு இல்லை அப்படின்னா பட்டறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம பெற முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் அப்படின்னு கொடுப்ப, ரெண்டுமே தேவைப்படுது மேம். ஆனா 70% ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஒரு பட்டறிவு அப்படிங்கிறது தான் நமக்கு வாழ்க்கையில பின்னால நமக்குன்னு ஒரு விசிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கல்வி தகுதி அப்படிங்கிறது நிச்சயமா இருந்தா மாத்திரம்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது அந்த துறையில இருக்கு. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் வெயிட்டேஜ் அதிகமாக நான் பட்டறிவுக்கு கொடுப்பேன். ஆனா அந்த கல்வி அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே கம்மியாக தான் தேவை, ஐ மீன் இருக்கணும். அந்த ஒரு 30% தான் அதுக்கு ஒரு முக்கியத்துவம்ங்கிறது இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கு மேம்.
1: சூப்பர் சார், ரொம்ப அழகா சொன்னீங்க சார். நன்றி சார் நிகழ்ச்சியில பேசினதுக்கும். தொடர்ந்து இணைஞ்சிருங்க பண்பலை நிகழ்ச்சியோட. நிகழ்ச்சியில அடுத்து நேர் யார் இங்கிருந்து?
2: வணக்கம், காங்கேய மோகலபாளையத்துல இருந்து ரவிச்சந்தர்.
1: ரவிச்சந்தர் சார் சொல்லுங்க.
2: பட்டறிவு படிப்பறிவு அப்ப கேக்குறீங்க. படிப்பறிவு அப்படின்னு சொல்ல முடியுது, சொல்ல முடியும். இருந்தாலும் கூட பட்டறிவு தான் மெயின். இப்ப படிக்கிற காலத்திலேயே இப்ப தொழில் கல்வி எல்லாம் படித்தாலும் கூட தியரி பிராக்டிக்கல் சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. அதுல வந்து தியரியும் இருக்கும் பிராக்டிக்கலும் இருக்கும். இப்ப தொழில் பழகுனர் பயிற்சி அப்ரண்டிஸ் வச்சிருப்பாங்க சில நிறுவனங்கள்ல. அப்ரண்டிஸ் அப்படிங்கறத அத பட்டறிவு தான். இப்ப வகுப்பறையில சொல்லி தர்றது தியரி, அப்ரண்டிஸ் போறது அனுபவ பட்டறிவு. அதே மாதிரி கல்லூரிகள்ல படித்தாலும் கூட அவங்க இன்டர்ன்ஷிப் சொல்லிட்டு பாஸ் பண்ண சொல்லிடுவாங்க. வெளியில போய் அதனுடைய இதுல நேரடியா அனுபவத்தை வந்து பார்க்க சொல்லி சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையும் அதுதான், வாழ்க்கையும் பிராக்டிக்கல் தான் முக்கியம். நம்மளுடைய அனுபவத்தில இருந்து ஜெயிக்க
1: முடியும். உங்களுடைய கர்த்தவம் இருக்கு. சூப்பர் சார், சூப்பர். நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. ஏ நிகழ்ச்சியில பார்த்தீங்கன்னா நேர்கள் இதுவரைக்குமே எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா பட்டறிவு தான், அதுக்கப்புறம் தாங்க படிப்பறிவு, இது இருந்தாலே போதும். நிகழ்ச்சியில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் கேட்ட அந்த வார்த்தைகள் வந்து பட்டறிவு பட்டறிவு பட்டறிவு தான். பார்க்கலாம் தொடர்ந்து என்னத்தை சொல்றாங்க நேர்கள் அப்படின்னு. நிகழ்ச்சி அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்கு. சீமராஜா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்க இருக்கிறோம். யுகபாரதியுடைய பாடல் வரிகளில் ஸ்ரேயா கோஷல் மற்றும் சத்யபிரசாத் அவர்கள் இணைந்து பாடுது டி இமானுடைய இசையில. பாடலை கேட்டே தொடர்ந்து நினைஞ்சிருங்க. நிலை பண்பலை 102.6.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
1: ஒன்பது மணி 52 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. நாம பேசிட்டு இருக்கிறோம் ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில. வாழ்க்கையில முன்னேற உதவுறது பட்டறிவா இல்லைன்னா படிப்பறிவா அப்படின்னு இதுவரைக்கும் நிறைய நேர்கள் அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டே இருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னறிவு பார்த்தீங்கன்னா முன்னேறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுது இந்த பட்டறிவு தாங்க. படிப்பறிவு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான், நெக்ஸ்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி நிறைவான பகுதி நெருங்கிட்டு இருக்கிறோம், பார்க்கலாம் நிகளுடைய கருத்து என்னவா இருக்குன்னு. வணக்கம். வணக்கம். யார் இங்கிருந்து?
2: ஈரோட்லேருந்து தங்கவேல் பேசுகிறேங்கம்மா.
1: தங்கவேல் சார் சொல்லுங்க.
2: என்னதான் படித்தாலுங்க பட்டறிவு இருந்தால் தான் முன்னேற முடியுங்க. எடுத்தோடனே வெற்றி கிடைக்காதுங்க, படப்படத்தா வெற்றி கிடைக்கும். ஒரு பக்கம் ஏமாற வேண்டாம்னு வாயில சொன்னா கேட்க மாட்டாங்க. பணத்தை கொடுத்து ஏமாந்ததுக்கு அப்புறம் தான் புத்தியே வருங்க. அதனால அந்த பட்டறிவு இருந்தாதான் நம்ம எங்கேயும் ஏமாறக்கூடாது அப்படிமாங்க. இப்போ சாலைகளில் வளைவில் முந்தாதீர்கள்னு போர்டு போட்டிருக்கோம், அது படிச்சுட்டு தான் போறோம். ஆனா கேக்குறமா வளைவில் முந்தி போய் அப்புறம் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் சரியா போறாங்க. அதனால வந்து முன்னேற்றம் வேணும்னா பட்டறிவு தான் முக்கியமா தேவைப்படுங்க. படிப்பு ஒரு காலகட்டத்துக்கு போல நின்றுதுங்க, அதுக்கப்புறம் அதை வச்சு நீங்க எது பண்றது. படிப்பு அறிவு விருத்தி செய்யறதுக்கான ஒழிய அதே வாழ்க்கை படிச்ச வேலை படிச்ச படிப்பு அந்த வேலையை யாரும் செய்யறது இல்லைங்க. படிச்ச படிப்பு ஒண்ணு, செய்யற வேலை ஒண்ணு, கிடைச்ச வேலையில அதை படப்படத்தான் வந்து முன்னேற்றத்துக்கு வராங்க. நன்றிங்கம்மா.
1: நன்றி சார், நன்றி நிகழ்ச்சியில பேசினதுக்கு. அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் மேடம். ஜோதி பேசுறேங்க மேடம்.
1: ஜோதி அம்மா சொல்லுங்க.
3: இது பட்டறிவோட படிப்பறிவு இருக்கணும் மேடம். பட்டறிவு வச்சுக்கிட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. படிப்பறிவு இருந்தா அது முக்கியம் மேடம் வாழ்க்கைக்கு. தொழில் செய்யறோம்னா
1: ஜோதியம்மா இப்போ தான் பார்த்தோம், ஸோ நீங்கள் வந்து நேற்றுக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்க. சாரி, உங்களுடைய இணைப்பை வந்து நாங்கள் நோட் பண்ணாமல் கொடுத்துருவோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வந்து நீங்கள் நாளைக்கு பேசலாம், இல்லைனா நாளை கழிச்சு கூட ட்ரை பண்ணுங்கள். புது நேர்களுக்கு வந்து நம்மளுடைய நேர்கள் வந்து வாய்ப்பு கொடுங்க, ஏன்னா அப்படி தான் மற்றவங்களும் நம்மளுடைய பண்பலையில் வந்து பேசுவாங்க, நிறைய நம்மளுடைய நட்பு வட்டாரம் பெருசாகும் இல்லையா. நிகழ்ச்சியில் நிறைவான நேர் யாருங்கன்னு கேட்டலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: வணக்கம்.
4: வணக்கம். தேனியிலிருந்து

0: நீதிமோகன்.
1: நீதிமோகன் சார் சொல்லுங்க.
0: நான் பேசி ஒரு வாரம் ஆச்சு.
1: சொல்லுங்க சார், சொல்லுங்க.
0: பட்டறிவு தான் மாமா. ஏன்னா தியரியை விட பிராக்டிக்கல் வந்து ரொம்ப முக்கியம். இப்பதான் ஒரு கம்பெனி போனோம்னா அங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் தான் முதல் கேட்பாங்க. அவங்க படிப்பு போட்டுருவாங்க, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் கேட்பாங்க. கஷ்டப்பட்டு இன்பப்பட்டு துன்பப்பட்டு எல்லா பட்டும் பட்டாத்தான் நல்ல முன்னு வாழ்க்கையில முன்னேற முடியும். அதுதான் என்னோட கருத்து.
1: சூப்பர் சார், நன்றி நன்றி நிகழ்ச்சியில் பேசினதுக்கு. எஸ் நிகழ்ச்சியோ நிறைய பகுதிக்கும் வந்துட்டோம். நிகழ்ச்சியில் நிறைவான நேரும் ரொம்ப அழகாக சொன்னாங்க. இது வரைக்கும் எல்லா நிகழ்ச்சியுமே சொன்னது என்ன, பட்டறிவு தான் அப்படின்னு. உண்மைதாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே நம்மளுடைய சின்ன பிள்ளையிலேருந்தே ஆரம்பிக்கிறது என்னன்னா நம்மளுடைய அம்மா அப்பா சொல்கிறத கேட்டு தான் நம்முடைய வந்து அந்த குழந்தை பருவமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பட்டறிவு அப்படிங்கிறது அங்கேருந்தே தொடங்கிடுது. ஆனால் அந்த பட்டறிவுக்கு ரொம்பவே அழகாக மெருகேற்றுறது, அதாவது ஒரு சாதாரண கல் அழகாக சிலையாக்குது ஒளின்னு சொல்கிற மாதிரி படிப்பறிவு அப்படிங்கிறது தான் அதை வந்து இன்னும் அழகாக்குது இல்லையா. ஏன்னா அந்த அனுபவத்தோடு சேர்ந்து அந்த படிப்பருவம் இருக்கும்போது ஒரு அழகான சிலையா ஜொலிக்குது. ஸோ ரெண்டையுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் வச்சுக்கோங்க, எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. ஏன்னா நம்முடைய கற்றது அப்படிங்கிறது கைமண் அளவு தான் இருக்கும். எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி நிறைய கற்றுக்கோங்க, நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டே எப்பவுமே ஹாப்பியாக ஜாலியாக இருங்கன்னு சொல்லிட்டு நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன். ஸோ நிகழ்ச்சியுடைய ஆரம்பத்தில் கேட்ட மாதிரி நம்மளுடைய நேர்களும் கூட மற்ற நேர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய நேர்கள் ட்ரை பண்ணுறதுக்கு வழிவிட்டீங்க, அதுக்காக நன்றி சொல்லிக்கலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேசின பேசுகிறதுக்கு முயற்சி எடுத்த எல்லா நேர்களுக்குமே நன்றியும் பாராட்டுகளையும் சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியுடைய நிறைவான பாடலும் வந்துட்டே இருக்குது. நினைத்தாலும் இணைக்கும் திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்க இருக்கிறோம். கலைக்குமாருடைய பாடல் வரிகளில் ஜானகி ஐயர், பிரசன்ன அவர்கள் இணைந்து பாடினது விஜய் ஆண்டனியுடைய இசையில். பாடலை தொடர்ந்து 10 மணிக்கான சேர்ச்சிருக்கும். அதைத் தொடர்ந்து மனு விருந்தி நிகழ்ச்சியில் இதே போல் நீங்களும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கிறதுக்கு இதே போல் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சி வரைக்கும் கூட பேசிட்டு இருந்தேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஜம்மு காஷ்மீர் பாதுகாப்பு சூழல் குறித்து இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். மத்திய அரசின் சீர்திருத்தங்களும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களும் புதிய வாய்ப்புகளை உருவாக்கி பொருளாதார வளர்ச்சியை விரைவுபடுத்தி உள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறியுள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்கேற்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தமிழகத்தில் 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3 நாளான இன்று ஆப்கானிஸ்தான் அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 6 விக்கெட் இழப்புக்கு 118 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கார் தங்கப்பதக்கம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பு நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க நிலைப்பண்பலை 102.6 இருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி. உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. 10:03 ஆயாச்சு. நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாட்டை நீங்கள் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா கால் பண்ணலாங்க. 0462256113333 இந்த எண்ணுக்கும், 2561133 இந்த எண்ணுக்கும் அழைக்கலாம். நிகழ்ச்சியில் இணையக்கூடிய முதல் நேயருக்கு நம்ம கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1000 ஏரிகளின் நாடு, அதாவது லேண்ட் ஆஃப் 1000 லேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழைக்கக்கூடிய நாடு எது? இதுதான் கேள்வி. வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வாங்க, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: சுரண்டையில
1: இருந்து பாப்பா பேசுறேன். சுரண்டையில இருந்து பாப்பா அம்மா சொல்லுங்க.
2: நிகழ்ச்சியில இன்னைக்கு
1: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா தைய தையான்னு
2: கொடுத்துருவோம்.
1: சூப்பர் சூப்பர். இது சின்ன நாடுதான், இருந்தாலும் நிறைய ஏரிகள் அங்க இருக்குதான். இதனாலதான் இதுக்கு எந்த பெயர்னு கூட சொல்றேன்.

0: 10:11 ஆயிட்டு இருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புது நிகழ்ச்சி, உங்க மனசுக்கு விருப்பமான பாடல்களோட நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்ற சொல்லிடலாம். விண்வெளியில பயிரிடப்பட்ட முதல் காய்கறி இது, இதுதான் கேள்வி. என்ன பதில் சொல்றாங்கன்னு கேப்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: பத்மாமா
0: சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிங்களா? ஆப்ஷன் கொடுங்களேன். காய்கறின்னு சொல்லிட்டேன், ஏதாவது ஒரு காய்கறியை சொல்லிருங்க. உருளைக்கிழங்கு. அங்க பயிரிடப்பட்ட முதல் பயிர் வந்து உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர்மா, நன்றி நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு. 1995 வருஷத்துல நாசா விண்வெளி வீரர்கள் விண்வெளி நிலையத்திலேயே இந்த உருளைக்கிழங்கை வெற்றிகரமாக பயிரிட்டு அறுவடை செஞ்சு சாதனையும் படைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: 10:17 ஆயிட்டிருக்கு. கேட்டுட்ருக்கிறீங்க ஆகாஷ்வாணி நிலைப்பண்பலை 102.6 இருந்து மனம் விரும்புதே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: தென்காசி மாவட்டம் கூலாங்காத்துலேருந்து சுப்பிரமணியன் பேசுகிறேன் மேடம். நல்லா இருக்கேடா?
0: நல்லா இருக்கிறோம் சுப்பிரமணியன் சார். சொல்லுங்கள், நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: இன்னுயிர் நீதானே படத்துலேருந்து
0: கண்டிப்பா கொடுத்துடலாம் சார். கேள்வி சொல்லிடவா? உலகத்திலே மிக உயரமான நீர்வீழ்ச்சி எது? ஆப்ஷன் கொடுக்கணுமா? இது வந்து இப்போ பெண்களை வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கிறியப்பா அப்படின்ட்டு. வானத்திலிருந்து தேவதைகள் வந்தால் என்ன சொல்லுவோம் அவங்கள? அந்த மாதிரி அந்த நீர்வீழ்ச்சியோட பேர் அதுதான். இது வெனிசுலா நாட்டில் இருக்குது. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா சுமார் 979 மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஊர் குற்றாலம் மாதிரி பல மடங்கு உயரத்துலேருந்து இங்கே தண்ணி விடுமா? ஏஞ்சல் நீர்வீழ்ச்சி சரிங்களா அதுக்கு பேர். இப்போ நீங்கள் கேட்ட பாட்டு வருது, கேட்டுரசிங்க. நன்றி.
1: நன்றி மேடம்.
2: ஜனவரி நிலவே நலம் தானா,

0: மனம் விரும்புதே நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:25 ஆயிட்டு இருக்கு. நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இப்போது ஆகாஷ்வாணியிலும் விளம்பர நிறுவனமா நீங்க கூட பதிவு செஞ்சுக்கலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் இருக்குது, 0444249648. இந்த நம்பருக்கு நீங்க வந்து உங்களுக்கான விவரத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி கூட இருக்குது, agnchn1@gmail.com. இந்த மின்னஞ்சல் முகவரியில் உங்களுக்கான விண்ணப்பங்கள் இருக்குது, அதில் போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம், வாங்க. யார் எங்கேருந்து பேசுறீங்க? வாங்க சார், சொல்லுங்க. நிகழ்ச்சியில வந்துட்டீங்க,
1: பேசுங்க.
0: சொல்லுங்க சார், கேக்குதா? சொல்லுங்க சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு என்ன பாடல், என்ன பாடல் வேணும்?
1: திரைக்காவியம் வந்து நான் கேட்ட பாடம் மறந்து போச்சு.
0: கண்டிப்பா கொடுத்துருவோம். பேர் சொல்லலையே, உங்க பேர் சொல்லலையே.
1: நல்லா இருக்கு அந்த பத்து ஓடி போடுறேன்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். உங்க பேர் சொல்லலையே. ஓகே சார், உங்களுக்கு கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் நறுமண தோட்டம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய மாநிலம் எது?
1: இந்தியாவின் நறுமண தோட்டம் என்று அழைக்கப்படும் மாநிலம்
0: பச்சைப்பசேல்னு இருக்கும்.
1: டெல்லி, ஆக்ராவா?
0: கேரளா. கேரளா. சூப்பர், நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு சையத் சார், நன்றி. இங்கதான் பழங்காலம் தொட்டே ஏலக்காய், மிளகு, கிராம்பு இந்த மாதிரி வாசனை பொருட்கள்லாம் உலக நாடுகளுக்கு இங்கிருந்தான் ஏற்றுமதி செய்யப்படுறதுனால இந்தியாவின் நறுமண தோட்டம் அப்படின்னு கேரளாவை சொல்றாங்க. இப்போ வருது பாடல், கேட்டுருசிங்க.

0: 10:32 ஆயிட்டுருக்கு. கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் பெருமிதி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயருக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய உலக புகழ் பெற்ற பாறை இது தான் கேள்வி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க.
1: தென்காசி மேலத்துல இருந்து ஜெய்குமார் பேசுறேன்
0: மேடம். ஜெய்குமார் சார், எப்படி இருக்கீங்க
1: மேடம்?
0: எப்படி இருக்கீங்க? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: தாயின் மணிக்குடி படத்துல இருந்து நூறாண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூ வல்லவா.
0: பேக்ரவுண்ட் சேர்த்தே கொடுத்துறீங்க. சரி, இப்ப கேள்வி என்ன அப்படின்றத சொல்றேன். தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய உலக புகழ் பெற்ற பாறை எது, எங்க இருக்குது?
1: இது வந்து கண்டிப்பா தெரியாது.
0: நிறைய பாறை இருக்கு குற்றாலத்துக்கு. ஏர்ஸ் பாறை அப்படின்னு சொல்றாங்க, ஆஸ்திரேலியால இருக்கான். இந்த பிரம்மாண்ட ஒற்றை பாறை சூரிய ஒளியோட போக்கு, அந்த அதுக்கு தக்கன பகல் நேரத்துல இளஞ்சிவப்பு ஊதா அடர் சிவப்பு அப்படின்னு தன்னோட நேரத்தை மாத்திக்கிட்டே இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. இப்போ வருது பாடல், கேட்டு ரசிங்க.

0: உடம்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: மனம் விரும்பிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:40 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். ரத்தமே இல்லாத ஒரே உயிரினம் எது? இதுதான் கேள்வி நிகழ்ச்சியில. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வாங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: விருதுநகர் மாவட்டம் அம்மையார் வீட்டிலிருந்து
0: ராஜ் சார். சொல்லுங்க, நிகழ்ச்சியில் இன்னைக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: பழனி படத்துல இருந்து மேடம், திருவாரூர் தேரே பக்கம் வாடி அந்த பாட்டு.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சீங்களா? ஜெல்லி மீன்களுக்கு மட்டும் ரத்தம் கிடையாதான், மூளை இதயம் எலும்புகள் கூட இருக்காதான். இதுல இதோ இதோட உடல்ல 95% வந்து நீரால் மட்டுமே ஆனது அப்படின்னு சொல்றாங்க. சரி, சூப்பர் ராஜ் சார். இப்ப நீங்க கேட்ட பாட்டு வருது, கேட்டு ரசிங்க. நன்றி. சரிங்களா?
1: நன்றி மேடம்.

0: மனம் விரும்புதி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 10:46 ஆயிட்டு இருக்கு. நிகழ்ச்சியில் இணையக்கூடிய அடுத்த நேயருக்கு கேள்வி என்ன அப்படின்றத சொல்லிடலாம். இந்தியாவின் நயகரா என்று அழைக்கப்படக்கூடிய நீர்வீழ்ச்சி இது, இதுதான் கேள்வி. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வங்க இருந்து பேசுறீங்க, நல்லா இருக்கிறோம்.
1: தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி இருந்து காந்திமதி பேசுறேன் மேடம்.
0: காந்திமதி அம்மா சொல்லுங்க, நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: நீங்க வந்து ரட்சகன் படத்துல இருந்து சந்திரனை தொட்டது யார் அந்த பாடல் வேணும் மேடம்.
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சீங்களா, இந்தியாவோட நாயகரா அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வீழ்ச்சி எதுன்ட்டு?
1: ஆப்ஷன் கொடுங்களேன் மேடம்.
0: ஆப்ஷன் கொடுக்கணுமா? சரி, ஒரு க்ளூ கொடுக்குறேன் உங்களுக்காக, சரிங்களா? இது வந்து இந்திராவதி ஆற்றோட குறுக்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்குது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்கு. சரி, நானே சொல்லிடுறேன். சித்திரக்கூடம் நீர்வீழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நீர்வீழ்ச்சியை தான் இந்தியாவோட நாயகரா அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து குதிரையில் ஆட வடிவில் அகலமாக விழுறதுனால இதுக்கு இந்த பெயர், சரிங்களா? நன்றி நிகழ்ச்சியில் கலந்துட்டதுக்கு.
1: நன்றி.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: நள்ளிரவுல சூரியன் உதிக்கக்கூடிய நாடு எது? வணக்கம்
1: இனிய காலை வணக்கம். திருநெல்வேலி புதுப்பேட்டையிலிருந்து சண்முகா
0: மாரிமுத்து சார். நல்லா இருக்கிறோம் சண்முகா மாரிமுத்து சார், சொல்லுங்க நிகழ்ச்சியில் எனக்கு என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு ஊர் விட்டு ஊர் வந்து படத்துல இருந்து சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். அப்படியே கண்டுபிடிச்சிங்களா உலகத்துல நள்ளிரவுலையும் சூரியன் உதிக்கக்கூடிய நாடு
1: எதுன்னு? கொஞ்சம்
0: சரி, ஆமா, இந்த நாட்டில் தான் நள்ளிரவு சூரியன் உதிக்கும் நாடுன்னு சொல்லுவாங்க. மே மாதத்திலிருந்து ஜூலை இறுதி வரைக்கும் இங்க சூரியன் மறையறதே கிடையாது. சரி, சூப்பர் சார். இப்ப நீங்க கேட்ட பாட்டு வருது, கேட்டு ரசிக்க நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்க முயற்சி செய்த கேட்டு ரசித்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் மனம் விரும்புது நிகழ்ச்சியை. அடுத்ததாக 11 மணிக்கு பாடலை தொடர்ந்து 11 மணிக்கு செய்தி சுருக்கம் இருக்குது, அதனை தொடர்ந்து கேட்கலாம். 11:02 மணி திருநாடு நிகழ்ச்சி. இவ்வளோ நேர நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் பிரியமான தோழி ஸ்ரீவை கோமதி. நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது, கேட்டுகிட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: நேர்கள் எனும் சில நொடிகளுக்கெல்லாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. அகில இந்திய வானொலியின் 90வது ஆண்டு விழாவை ஒட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டில் சமையல் எரிவாயு, பெட்ரோல் மற்றும் டீசல் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய அரசு தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். சுற்றுச்சூழல் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்புக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங் தெரிவித்துள்ளார். ஜனநாயக செயல்பாட்டில் இளம் வாக்காளர்களின் பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று தலைமை தேர்தல் ஆணையர் திரு ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுற்றுலா வளர்ச்சிக்கான பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். கோவில்களில் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இணையவழி டோக்கன் முறை முழுமையாக அமல்படுத்தப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தற்போது இல்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,040 ரூபாய் குறைந்து 1,12,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதலை ஈரான் தொடங்கியுள்ளது. கோவை, திண்டுக்கல், கன்னியாகுமரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று ஆப்கானிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன் எடுத்துள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹீனா ரோஜ்கர் தங்கப்பதக்கம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: மீண்டும் ஒரு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. பதினோரு மணி 3 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. இந்த ஒரு மணி நேரமும் மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்க இருக்கிறோம். மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுடைய பெருமை பேசக்கூடிய அழகழகான இடங்கள் பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைக்கும் கூட சூப்பரான ஒரு விஷயம் பார்த்தா தெரிஞ்சுக்க போகிறோம். கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. அது என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, இந்தியாவின் பவளப்பாறை சுற்றுலா அப்படின்னு கூட சொல்லலாம். இந்தியாவில் இந்த பவளப்பாறைகளை வச்சு எப்படி சுற்றுலாத்துறை வந்து வளர்ந்துட்டு வருது, எங்கெல்லாம் இதை நம்ம வந்து போய் சுற்றி பார்க்கலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு மேலே நிகழ்ச்சியில் முதல் பாடலும் கேட்கவிருக்கிறோம். சிந்து நதி போ திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இருவரும் இணைந்து பாடினது சௌந்தரியனுடைய இசையில். ஸோ பாடலை கேட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6 நிகழ்ச்சியில் உங்க கூட பேசிட்டு இருக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: நம்மை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக கழிய வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

11 மணி 10 நிமிடம் ஆகிட்டு இருக்குது. மணித்திருநாள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மணித்திருநாள் நிகழ்ச்சியில இந்தியாவின் பவளப்பாறை சுற்றுலா பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. கோரல் டூரிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பார்த்தா, கோரல் அப்படின்னா தமிழ்ல பவளப்பாறைகள் அர்த்தம். கடவுளுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த பவளப்பாறைகளை கடலின் அமேசான் காடுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற கால்வாசி கடல்வாழ் உயிரினங்கள், கலர் மீன்கள், கடல் ஆமைகள், நட்சத்திர ஆமைகள், இது எல்லாமே வாழ்கிற இடம் அப்படின்னா அது பவளப்பாறைகள் தான். ஸோ பவளப்பாறை சுற்றுலா அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பித்து இந்த விஷயத்தை செய்கிறாங்க. சரி, பவளப்பாறை சுற்றுலா அப்படின்னா என்ன? கடலுடைய ஆழத்துக்கு போய் அங்கே இயற்கை உருவாகி இருக்கிற கலர் கலரான பவளப்பா

கால்வாய்களை கடலின் அமேசான் காடுகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம். ஏன்னா உலகத்தில் இருக்கிற கால்வாசி கடல்வாழ் உயிரினங்கள், கலர் மீன்கள், கடல் ஆமைகள், நட்சத்திர ஆமைகள் இதெல்லாமே வாழ்கிற இடம் அப்படின்னா அது பவளப்பாறைகள் தான். ஸோ பவளப்பாறை சுற்றுலா அப்படின்னு சொல்லி இதை ஆரம்பித்து இந்த விஷயத்தை செய்கிறாங்க. சரி, பவளப்பாறை சுற்றுலா அப்படின்னா என்ன? கடலுடைய ஆழத்துக்கு போய் அங்கே இயற்கை உருவாகி இருக்கிற கலர் கலரான பவளப்பாறைகளையும் அதை சுற்றி நீந்துற ஆயிரக்கணக்கான விசித்திரமான மீன்களையும் நேரில் பார்த்து ரசிக்கிறது தான் இந்த சுற்றுலா. இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அட்வென்ச்சரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வித்தியாசமான சாகசங்களை விரும்பக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் இந்த பவளப்பாறை சுற்றுலா வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமாயிட்டு வருது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலும் வந்துட்டே இருக்குது. மஞ்சு விரட்டை திரைப்படத்திலிருந்து தேவாவுடைய இசையில் வாலியுடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே சித்ரா பாடின பாடல் பாடலை கேட்டே இணைஞ்சிருங்க. இது நிலைப்பண்பலை 102.6.

பதினோரு மணி 17 நிமிடம் ஆயிட்டு இருக்குது. நிலைப்பண்பலை 102.6 தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பவளப்பாறை சுற்றுலா பற்றி தான் தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு இந்தியாவில் பவளப்பாறைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குது? நம்ம இந்தியாவில் முக்கியமாக 4 இடங்களில் பிரம்மாண்டமான பவளப்பாறை அமைப்புகள் இருக்குது. அதில் முதல்ல இருக்குது லட்சத்தீவுகள். அரபிக்கடலில் இருக்கிற இந்த தீவுகளில் முழுக்க முழுக்க அடோல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வட்ட வடிவ பவளப்பாறைகள் உருவாயிருக்கு. இங்கே இருக்கிற கடல் தண்ணி வந்து ரொம்ப கிளியராக கண்ணாடி மாதிரி இருக்குமா. பவளப்பாறைகளை பார்க்கறதுக்கு இந்தியாவுடைய பெஸ்ட்டு பிளேஸ் அப்படின்னு சொல்லி இதை தான் சொல்கிறாங்க. அதே போல் இன்னொரு இடம் அப்படின்னா அந்தமான் நிக்கோபார் தீவுகள். வங்காள விரிகுடாவில் இருக்கிற இந்த தீவுகளில் இந்தியாவிலேயே அதிகப்படியான பவளப்பாறைகள் இருக்கிறது இங்கே தான். இங்கே இருக்கிற ஹவுலாக் அப்படிங்கிற அந்த தீவு, நீல் தீவு, இது எல்லாத்தையுமே டைவிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரபலமானதாக இருக்குது. இன்னும் தெரிஞ்சுக்கலாம். அப்படி பாடலும் வந்துட்டே இருக்குது. வைகாசி பதினாச்சு திரைப்படத்துலேருந்து காளிதாசனுடைய பாடல் வரிகளில் மனோ மற்றும் கே சித்ரா பாடினது தேவாவுடைய இசையில பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நிலை பண்பலை 102.6.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: நேயர்களே, NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகிறது. கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. பவளப்பாறை சுற்றுலா பற்றி தான் தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். இந்தியாவில் எங்கே எங்கெல்லாம் இந்த பவளப்பாறைகள் இருக்குன்றது தான் தெரிஞ்சிருந்தோம் இல்லையா. அப்படி பார்த்தா மன்னர் வளைகுடா சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்துலேருந்து தூத்துக்குடி வரைக்கும் இருக்கிற 21 குட்டி தீவுகளில் இந்த பவளப்பாறைகள் இருக்குது. இது ஒரு உயிர்கோள காப்பகம் கூட. அதே மாதிரி இன்னொரு இடம் அப்படின்னா கட்ச் வளைகுடா. குஜராத் மாநில கடற்கரையில் இருக்கிற இந்த இடம் இந்தியாவோட முதல் கடல்சார் தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. சரி, இந்த பவளப்பாறை சுற்றுலாவால் நம்முடைய நாட்டுக்கு என்ன நன்மைகள் இருக்குது? அதில் முதல் விஷயம், வெளிநாட்டு டூரிஸ்ட்டுகள் நிறைய பேர் இங்கே வர்றதுனால அரசாங்கத்துக்கும் அந்தந்த தீவில் வாழ்கிற உள்ளூர் மக்களுக்கும் ஹோட்டல் அந்த போட் சவாரி மூலமாக அவங்களுடைய வருமானம் வந்து உயரக்கூடியதாக இருக்குது. மக்கள் இதை நேரில் பார்க்கும்போது கடல் உலகத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் கூட அவங்களுக்கு வருது. இன்னும் தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயத்தை பற்றி. அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துகிட்டே இருக்குது. ஊர் மரியாதை திரைப்படத்திலேருந்து காளிதாசனுடைய பாடல் வரிகளில் தேவாவுடைய இசையில் SP பாலசுப்ரமணியம் கே சித்ரா இருவரும் இணைந்து பாடின பாடல். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மீனா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை பலப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
3: மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில பவளப்பாறை சுற்றுலா பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம். நேரம் 11:31 ஆகிட்டு இருக்குது. இந்த பவளப்பாறை சுற்றுலா அப்படின்னு சொல்லும்போது அதில் என்னென்ன விஷயங்கள் உட்பட்டிருக்கு, என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூபா டைவிங் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது முதுகில் ஆக்சிஜன் சிலிண்டரை மாட்டிக்கிட்டு கடலுக்கு அடியில் மீன்கள் கூடவே நீந்தி போய் பவளப்பாறைகளை தொட்டு ரசிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்னார்கெலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய நீச்சல் தெரியாதவங்க கூட ஒரு ஸ்பெஷல் கண்ணாடியும் குழாயும் வாயில் மாட்டிக்கிட்டு கடல் மட்டத்தில் மிதந்துக்கிட்டே அடியில் இருக்கிற பவளப்பாறைகளை பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, கண்ணாடி படகுகள். கடலுக்குள்ளே இறங்க எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வயதானவங்களும் இல்லை குழந்தைகள் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த பவளப்பாறைகள் ரசிக்கணும்னு ஆசை இருக்கும். அவங்களுக்கு படகோட அடிப்பகுதி கண்ணாடியால் செஞ்சுருப்பாங்க. அந்த படகுல உட்காந்துக்கிட்டே அடியில் இருக்கிற பவளப்பாறைகளை ரசிக்கலாம். நம்ம ராமேஸ்வரம் குருசடை தீவுகளில் இப்போ இந்த வசதி இருக்குது. பவளப்பாறை சுற்றுலான்னு கேட்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்குது, ஆனால் இந்த பவளப்பாறைகளுக்கும் சில ஆபத்துகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதாம். அது என்னன்றது தான் இந்த பாடலுக்கு பிறகு சொல்கிறேன். பாடலும் வந்துட்டே இருக்குது. பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலேருந்து கங்கை அமரனுடைய பாடல் வரிகளில் மனு மற்றும் கே சித்ராவுடைய குரலில் இளையராஜாவுடைய இசையில் பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. நிலைப்பண்பலை 102.6.

மணித்திருநாடு நிகழ்ச்சியில் பவளப்பாறை சுற்றுலா பற்றி தான் தெரிஞ்சிட்ருக்குறோம். 11:38 ஆகிட்டுருக்குது. இந்த பவளப்பாறைகள் சுற்றுலா ஒரு பக்கம் வந்து பிரபலமாயிட்டு இருந்தாலும் இதனால் ஆபத்தும் கூட இருக்குது பவளப்பாறைகளுக்கு. ஏன்னா பவளப்பாறைகள் தங்களுடைய நிறத்தை இழக்க ஆரம்பிச்சிடும், அதனால் அது அழியிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இதை வந்து கோரல் ப்ளீச்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டூரிஸ்ட்டுகள் போடக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள், அவங்க போகக்கூடிய அந்த போட்டில் இருந்து கசிகிற எண்ணெய் மூலமாக இது அழியுதான். இதனால் இப்போது இந்திய அரசாங்கம் பவளப்பாறைகளை செயற்கை முறையில் வளர்க்குறதுக்கு பவளப்பாறை மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்கிற திட்டத்தை மன்னார் வளைகுடா பகுதிகளையும் லட்சத்தீவுகளையும் தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பவளப்பாறை சுற்றுலா அப்படிங்கிறது வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாதுங்க, இயற்கையுடைய மிகச்சிறந்த படைப்புன்னு கூட சொல்லலாம். அதை வியந்து பார்த்து எப்படி பாதுகாக்கணும் கற்றுக்கிற ஒரு விழிப்புணர்வு பயணமாக இதை எடுத்துக்கலாம். இவ்வளோ நேரமும் மணித்திருநாள் நிகழ்ச்சி தான் கேட்டோம். இனி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி பாடலும் வந்துட்டே இருக்கு. சீவலப்பெரி பாண்டி திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ராஜகோபால், சுஜாதா, பிஜி ஸ்ரீகாந்த் மற்றும் நெப்போலியன் இணைந்து பாடினது ஆதித்யனுடைய இசையில. பாடலை கேட்டுட்டு இணைஞ்சிருங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: 11:43 ஆயாச்சு. நான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய செய்திகளை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா கோமதியும் வந்துட்டாங்க. ஸோ கோமதி,
1: எஸ், முதல் தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட்டுப்புற கலைஞர்கள் விருது பெறதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் கலை புலமைகளை மேம்படுத்துறதுக்கும் பாதுகாக்க நோக்கத்தில் கலைஞர்களோட கலைத்திறனை சிறப்பிக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறந்த 15 கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வந்துட்டுருக்குது. நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த பாட்டு, பரதநாட்டியம், கும்மி, கோலாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம், தோல்பாவை கூத்து, பொம்மலாட்டம், நையாண்டி மேளம், கரகாட்டம், காவடி, பொய்க்கால் குதிரையாட்டம், மரக்கால் ஆட்டம், கோல்கால் ஆட்டம், இந்த மாதிரி நாட்டுப்புற கலைகளை வந்து முத்தமிழ் கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய கலைஞர்கள்டிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு தகுதியானவர்கள் வயது சான்று, முகவரி சான்று, கலை அனுபவ சான்றுகள் நகலோட உதவி இயக்குனர், மண்டல கலை பண்பாட்டு மையம், அரசு அலுவலர், ஆ குடியிருப்பு, நெல்லை, இந்த முகவரிக்கு வரக்கூடிய 17ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கூடுதல் விவரம் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா தொலைபேசின்னு இருக்குது, அதில் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம். நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 0462-290-180. மறுபடியும் சொல்கிறேன், 0462-290-180. இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான விவரத்தை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பாடல்.
2: நேயர்களே, இன்று நண்பகல் மணி 12:10 ஒலிபரப்பாகும் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களே, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகிறது. கேட்டு பயன்பெறுங்கள்.
1: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: 11:52 ஆகிட்டிருக்குது மனித நாடு நிகழ்ச்சியில். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளை தான் தெரிஞ்சிட்ருக்குறோம்.
1: எஸ், அடுத்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீட் மறுதேர்வை தேர்வர்கள் வந்து எங்கே எழுதணும் அப்படின்றத அந்த தேர்வை நடத்தக்கூடிய தேசிய தேர்வு முகமை ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்டிருக்கிறாங்க. கடந்த மே 3 நாடு முழுவதும் இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நடைபெற்றது. அதை வந்து ரத்து செஞ்சாங்க இல்லையா, அதுக்கு இப்போ மறுபடியும் வந்து June 21 மறுபடியும் நடத்த இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் NTAX தளத்தில் ஞாயிற்றுக்கிழமை வெளியிட்ட பதிவில் நீட் மறுதேர்வு நடைபெறக்கூடிய நகரம் குறித்த தகவல் அடங்கிய சீட்டு, அதாவது ஹால் டிக்கெட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த சீட்டு மூலமாக நீங்கள் உங்களுடைய எந்த சென்டர் போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் விவரத்தை தேர்வர்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. neet.nta.nic.in இந்த வலைத்தளத்தில் உங்களுடைய விண்ணப்ப எண், பாஸ்வேர்டு கொடுத்து அந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல், நீங்கள் அனுமதி சீட்டு இல்லாமல் உள்ளேயும் நம்மளை அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் கட்டாயமாக எங்கே போட்டிருக்கிறாங்க, எத்தனை மணிக்கு அப்படின்றதெல்லாம் அதில் இருக்கும். டீட்டெயில் பார்த்து தேவைப்பட்டவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா, 10 இன்றைக்கி மஞ்சள் எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்க. தமிழகத்தில் 10 சென்னை வானிலை மையம், அது எங்கெல்லாம் கேட்டிங்கன்னா, கடலோர கர்நாடகம், கடலோர ஆந்திரம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுறது காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடத்துல, புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளையும் திங்கட்கிழமை இன்னைக்கிலிருந்து June 13 வரைக்கும் இடி மின்னலோட கூடிய மிதமான மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறிப்பாக நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி, திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் திங்கட்கிழமையில், அதாவது இன்னிலிருந்து, இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றோட கூடிய பலத்த மழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. அதனால் வெளியில் எங்கேயாவது போனீங்க அப்படின்னா, மழைக்கான என்னென்ன ப்ரிகாஷன் உண்டோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பாடல்

0: 11:59 ஆயாச்சு. மனிதனா நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில் பவளப்பாறை சுற்றுலா பற்றியும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய உள்ளூர் செய்திகளை தான் தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருந்தோம்
1: நான் உங்க பிரியமான தோழி ஸ்ரீவேகோமதி, மற்றும்
0: நான் உங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன்.
1: மீண்டும் மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேர்களே, நன்றி, வணக்கம்.
0: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். இன்று இனி ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய நிகழ்ச்சி குறிப்புகள்.

நேயர்களுக்கு இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேயர்களே, நேரம் நண்பர்கள் 12 மணி. நேயர்கள் இனி கேட்டு ரசிக்க இருக்கிறீங்க. இன்று இனி ஒலிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்

என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிகழ்ச்சி குறிப்புகளோடு நிகழ்ச்சிகளை வழங்க காற்றல்களில் உங்களோடு இணைஞ்சிருக்கிறேன். நான் உங்கள் மீரா. நேரிலே நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 இன்று இனி என்ன நிகழ்ச்சிகள் காத்திருக்கு தெரிஞ்சுக்கலாம். 12:10-12:50 ஸ்நேகிதி நிகழ்ச்சி கேட்கலாம். நேர்களே, இன்றைய ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண்களின் மௌனம் உணர்வு பூர்வமானதா அறிவு பூர்வமானதா அப்படிங்கிற தலைப்பில் தோழிகளே நீங்கள் நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். இன்று பிற்பகல் 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், துடிப்பான கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. பிற்பகல் 1:10 நலம் தன நிகழ்ச்சியில் முன் தூங்கி முன் எழுதலின் நன்மைகள் பற்றி பேசலாம். நேர்களை, இன்று பிற்பகல் 1:55 வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் மதன் அவர்கள். நேர்களை, இன்று பிற்பகல் 2:15 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி கேட்கலாம். எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் விமர்சனங்களும் கடிதங்கள் வழியாக நிகழ்ச்சியை அலங்கரிக்க காத்திருக்கு. இன்று பிற்பகல் 3:02 குக்கு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல்களை நீங்கள் கேட்டு ரசிக்க இருக்கீங்க. குக்கு நிகழ்ச்சியில் நீங்களும் பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடம்பெற்ற திரைப்படம், மறக்காமல் உங்கள் பேர் ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 9443360794 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்களுக்கு. நேர்களை, இன்று பிற்பகல் 3:30 தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். மாலை 4:02 பொதிகை தும்பி. நேர்களை, இன்று மாலை 5:02 படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1994 வெளிவந்த திரைப்படங்கள் பற்றிய தகவல்களோடு 1994 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து சூப்பரான பாடல்களும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10-6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரைசை, 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் எஸ் கண்ணன். நேர்களை, இன்று 7:25 நம்மை சுற்றி, தொடர்ந்து 7:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்கலாம். இன்று 8:05 குக்கு நேர் விருப்ப பாடல்கள், 9:15 செய்தி சுடர். நேர்களை, இன்று 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் பட்டினப்பாலை புகார் நகரத்தின் கடல் வணிக பெருமை பற்றிய தகவல்களோடு சூப்பரான பாடல்களும் நேர்கள் கேட்டு ரசிக்கலாம் இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில். இன்று 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் நேர்களின் விருப்ப தொகுப்பில் இன்று வீரவனுள்ளூர் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் தொகுப்பு வலம்பெற கேட்டு ரசிக்கலாம். 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். நேர்களே, நேரலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு உங்களுக்கான தொலைபேசி எண்கள் 04-62-256-1132 மற்றும் ஒரு 04-62-256-1133. நீங்கள் இதுவரை கேட்டீர்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz ஒளிபரப்பில் இன்று இனி ஒளிபரப்பாக இருக்கிற நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் நிகழ்ச்சி குறிப்புகளாக. நீர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.

0: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நீர்களை நேரம் 12:10.
2: ஸ்நேகிதியே, இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ,
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: சரி சரி,
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.

0: உங்களுக்கு மீண்டும் இனிமையான நண்பர்கள் வணக்கங்கள். நேர்களே, நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க இது நங்கையரின் குரல் நச்சென்று ஒலிக்கும் ஸ்நேகிதி நிகழ்ச்சி. ஸ்நேகிதி நிகழ்ச்சி வழங்க மகிழ்ச்சி வந்தாச்சு. நான் உங்கள் மீரா மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டிய.
0: ஜெமிமா எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிற மீரா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நான் நல்லா இருக்கேன். ஆனா கொஞ்சம் மௌனமாவே இருந்தேன் காலையில இருந்து.
1: ஏன், என்ன ஆச்சு?
0: சில இடங்கள்ல மௌனத்துக்கு தான் மதிப்பு இருக்கு இல்லையா,
1: அதனால மௌனம் ஆயிட்டீங்க. நான் கூட கோவப்பட்டீங்கன்னு நினைச்சேன்
0: நான். இல்ல இல்ல இல்ல இல்ல, கோவப்பட்டாலும் மௌனம் ஆகுறது உண்டு. ஆனா மௌனம் அப்படிங்கிறதுக்கு எப்பவுமே ஒரு பெரிய வேல்யூ இருக்கு.
1: அது உண்மைதான். ஏன்னா மௌனமானாதான் எல்லாரும் என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வந்து மற்றவங்களுடைய பார்வை நம்ம மேல போடும் இல்லையா. அது வரைக்கும் கண்டுக்கவே மாட்டாங்க, திடீர்னு நினைச்சு அமைதியாயிட்டா அப்படிங்கிற மாதிரி தான் தோணும் இல்ல.
0: தோழிகள் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க மௌனத்தை பத்தி பேச போறீங்க, எங்களுக்கு தெரிஞ்சு போச்சுரே அப்படின்னு. ஆமா நேர்களை, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில என்ன பேச போறோம் அப்படின்னா, பெண்களுடைய மௌனம் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமானதா இல்லது அறிவு பூர்வமானதா அப்படிங்கறத நிகழ்ச்சியில பேச போறோம். தோழிகள், நீங்க நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க 0462251132 மற்றும் ஒரு 0462251133 அப்படிங்கிற எங்களுக்கு நீங்க கால் பண்ணலாம். இணைந்தாச்சு நேயர், யார் பேச போறாங்க? முதல் தோழி வணக்கம்.
2: வணக்கம் மீராமா. வணக்கம் ஜெனிமாமா. ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்குமே. யார் பேசுறீங்க? இங்கிருந்து
2: காரக்குறிச்சி புதுப்பைக்காரங்க கனகா பேசுறேன்.
0: கனகா சொல்லுங்கம்மா, பெண்களின் மௌனம்
2: பாத்தீங்கன்னா ரெண்டுமே இருக்குங்க.
0: ரெண்டுமே
2: ரெண்டுமே இருக்கு. எல்லா இடத்துல வெளிப்படுத்தாதவங்க அவங்க வந்து அமைதியா இருந்து சைலண்டா போயிருவாங்க. சில பேர் வந்து இந்த நேரம் அறிவு செயல்படுத்தி இந்த நேரம் அமைதியா இருந்தா எந்த பிரச்சனையும், ஏன்னா மௌனம் வந்து இடத்துல கண்டிப்பா கை கொடுக்கும். என்னன்னா பல பிரச்சனைகளை முடிக்க வைக்கிறது இந்த மௌனம் தான். எல்லா இடத்துலயும் கோபப்பட்டு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறப்ப அறிவுபூர்வமாவும் செயல்படுறவங்க வந்து மௌனத்தை கடைபிடிப்பாங்க. என்ன சொல்ல வர்றது ரெண்டுமேங்க.
0: சொல்லிருக்காங்க. அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம். சூப்பரா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நான் நல்லா இருக்கேன்.
0: யார் பேசுறீங்க?
3: சாந்தி.
1: சாந்திமா
0: சொல்லுங்கம்மா.
3: மௌனம் வந்து எப்பவுமே பெண்களுக்கு வந்து அறிவு தாழ் வந்து
0: அறிவு
1: பூர்வமானதுதான்.
3: நம்ம வந்து எதுவும் தேவை இப்ப எங்க வீட்டுக்காரே இருக்கட்டுமே, எதுவும் சண்டைப்பட்டுமே, நானும் சண்டைப்பட்டேன் எடுத்துக்காவும்
0: என்னத்துக்கு ஆகுறது.
3: மௌனமா இருந்தாத்தான் சாதிக்க முடியும்.
0: சாதிக்க முடியும்.
1: அதனால எப்படி கேட்டாலும் அறிவுபூர்வமானதுதான் என்ன பொறுத்த வரைக்கும்ட்டாங்க. சாந்தியம்மா
0: நன்றி.
3: நிகழ்ச்சி சூப்பரா இருக்குமா? நான் வெளியில போறதே தெரிய மாட்டேங்குது.
0: போறதே தெரிய
3: மாட்டேங்குதா? அவசரம் பத்தி இவ்வளவு வந்துட்டால எனக்கு வார தெரிய
0: மாட்டேங்குது. ஆடா தெரிய மாட்டேங்குதுன்னு வருத்தப்படுறீங்க. கண்டிப்பா வந்து
1: முயற்சிக்கிறேன். பழகிடுங்க, கேட்டுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பழகிடும். ஓ இதானா விஷயம்
3: அப்படின்னு
0: பரவாயில்லம்மா, இன்னொரு நாள் கலந்துகிட்டு முயற்சி பண்ணுங்க. நன்றி
3: நன்றி.
0: அதாவது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னு சொல்லி ஒரு தோழி சொல்லிட்டாங்க. இல்லங்க,
1: அறிவுபூர்வமானது தாங்க அப்படின்ட்டாங்க.
0: ஏன்னா நானும் பேசினா என்ன ஆகுறது அப்படின்னு கேள்வி கேட்டு இருக்காங்க. அதை யோசிக்கும் போது கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கு. சரி ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு இருந்தாலும் பாட்டு வந்துட்டே இருக்கு. கண்ணன் வருவான் படத்துல தான் பாட்டு கேட்க போறோம். பாடலுக்கு வந்து இசை சிற்பி வந்து இசை அமைச்சிருக்கிறாங்க. பாடல் கேட்கலாம். ஹரிஹரன் சுஜாதா குரல்கள்ல பாடல் வந்துட்டே இருக்கு.

0: ஈஸியா ஏசி வாங்க வசந்த் & கோ வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் & கோ.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்மலை 102.6.

0: மௌனம் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமானதா அறிவு பூர்வமானதா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஜெமிமா நம்ம பேசலாமா? அடுத்த தோழிக்கிட்ட
1: பேசிடலாம். தோழி வந்துட்டாங்களா? பேசலாம்.
0: வந்தாச்சு. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் மேடம். ஜெமிமா மேடம் வணக்கம்.
1: வணக்கம்.

0: நான்
1: வணக்கம்.
0: வாசத்தை ஒன்னிலிருந்து ஆனந்தி பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
1: நலமா
0: நலமா இருக்கோம்.
1: இருக்கிறோம் ஆனந்திமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆனந்தமா
0: ரொம்ப
1: இருப்பீங்க?
0: நலமா இருக்கேன். ஆ, ஆனந்தமா இருக்கேன்.
1: ஆம், நலமே, அதெல்லாம்
0: இந்த
1: காணோம்.
0: வார்த்தையை கேட்டு எவ்வளவு நாளாச்சு.
1: மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் எப்போது இருக்குன்னு சொல்லுங்கம்மா.
0: பெண்கள் இன்னும் அறிவுபூர்வமானதா உணர்வு பூர்வமானதா? மேலும் வந்து இருக்கிறது அறிவுதான், உணர்வுக்கு இருக்கும். இப்ப நம்ம உணர்வு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படிங்கறது உணர்த்துறது எது? நம்மளோட அறிவுதான்.
1: ஆஹா, நீங்க அப்படி வரீங்க.
0: ஆமா,
1: சரி சரி,
0: அறிவுதான் ஃபர்ஸ்ட் சிந்திக்குது இல்லையா?
1: ஆமா ஆமா.
0: அதனால இருக்கலாம், உணர்வுக்கும் இருக்கலாம். ஆனாலும் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி மேலவங்க நிற்பது அறிவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம மூளைக்கு கட்டளையிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாமே நம்ம உணர்றோம்.
1: ஓகே ஓகே.
0: அந்த மூளை வந்து கட்டளையிடும் போதுதான், அதனாலதான் அறிவுதான் மேலவங்க இருக்குது என்னோட அபிப்பிராயம். மேரா மேடம் காலையில இருந்து மௌனம் பறந்தனால குரல்ல தேன் குலையுது.
1: அந்த மௌனத்தை கூட ரசிச்சிருக்காங்க.
0: ரகசியத்தை எங்களுக்கு சொல்லுங்க.
1: நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. சொல்லிருங்க மேரா, மௌனமா இருந்ததுதானே? ஆமா, ஜமீமா சொன்ன மாதிரி மௌனமா இருந்தனால கூட அப்படி இருந்திருக்கலாம். நன்றி மா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நம்ம நிகழ்ச்சியில் இணைப்போற அடுத்த தோழி யாரு, இங்கிருந்து என்ன சொல்ல போறாங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க?
2: வணக்கம். பாபநாசம் பக்கம் இருக்கும், மரகதம் பேசுறேன்.
1: பாபநாசம் பக்கம் இருந்து பேசுறீங்களா?
2: மரகதம் கேட்க மாட்டேங்குது. சரியா
1: சரியா கேட்க மாட்டேங்குதா?
2: எங்களுக்கு
1: நீங்க பேசுறது தெளிவா கேக்குது.
2: வரவேற்கிறோம்
1: நிகழ்ச்சிக்கு. சொல்லுங்கம்மா, பெண்களுடைய மௌனம் அப்படிங்கறது எப்படிப்பட்டது? அறிவுபூர்வமானதா உணர்வுபூர்வமானதா? மொத்தத்துக்கு மௌனமா இருக்கிறதா நல்லது.
2: இதுக்கு என்ன தனியா தலைப்பு வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ற மாதிரி?
1: ஆமா, அறிவுபூர்வம் கிடையாது, உணர்வுபூர்வம் கிடையாது. மௌன
2: மௌனமா இருங்க, ஏதாவது வந்துதா அமைதியா இருந்துருங்க. என்னமா? ஆமா, அமைதியா இருந்துட்டோம்னா என்னன்னு சாதிச்சிடலாம்ல.
1: சூப்பரான ஒரு சீக்கிரம் சொல்லிருக்கீங்க.
2: பேசாம அமைதியா பேரணும்னு முடிவு பண்ணியாச்சு.
1: முடிவு பண்ணிட்டீங்க?
2: அதாவது நமக்கு சொல்லல, நான் முடிவு
1: பண்ணிட்டேன். சூப்பரா சொல்லிருக்கீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க சரிங்களா?
2: சூப்பர்மா, நன்றிமா, நன்றி.
1: ரொம்பவே வந்து நேர்கள் வந்து உணர்வு பூர்வமா பேசிட்டு இருக்காங்க. வந்து எப்படிப்பட்டது அப்படின்னு
2: உங்களுக்கு பிடிச்ச டாபிக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா வர சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா?
1: தோழிகள் இணைப்புல வந்துட்டே இருக்காங்க. நம்ம ஒரு பாட்டு அப்படி குயிக்கா கேட்டுட்டு வந்துடலாம். கண்ணால் பேசவா இந்த படத்துல என்ன பாட்டு கேட்க போறோம்? தேவாவோட இசையில கிருஷ்ணராஜ் ஸ்வரன்லதா பாடியிருக்காங்க. மு மேதாவுடைய பாடல் வரிகள்ல

0: ஏனா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
1: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் & கோ தான் சரின்னுட்டு.
2: சரி சரி சரி சரி
3: வசந்த் & கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் & கோ.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் & கோ.
3: சரி சரி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: பன்னிரண்டு மணி 29 ஆயிட்டு இருக்குது. ஸ்நேகிதியில மௌனம் உணர்ச்சி பூர்வமானதா அறிவுபூர்வமானதான் கேட்டிருக்கோம். சில பார்த்தீங்கன்னா ரெண்டுமே தான் இல்லைங்க, உணர்வுபூர்வமாக சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி வந்து லிஸ்ட் அவுட்டே பண்ணிட்டாங்க, இது ஃபர்ஸ்ட் இது செகண்ட் அப்படின்ற மாதிரி.
7: ஆமா, நம்ம தோழி வந்து ஹைலைட்டாக சொன்னாங்க பாருங்க, இங்கே அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க,
6: நான் மௌனமாக இருக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்க என்னால தலைப்பு கொடுங்க, நான் மௌனமாக இருக்க போறேன்னு மாதிரி.
7: ஓகே, நல்ல வேலை மௌனமாக இருக்காம கால் பண்ணி
6: பேசிட்டாங்க. அது அது பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியில் புதுசாக வர பேசியிருந்தாங்க இல்லையா, அதுக்காக பாராட்டும்
7: வந்து பேசியிருந்தாங்க. நன்றி, பேசலாம் அடுத்த தோழிக்கிட்ட. வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ.
6: வணக்கம்
8: மேடம், நான் வைக்கல்பட்டில இருந்து முத்துலட்சுமி
6: பேசுறேன். அம்மா யோசி யோசி பேசுறீங்க, சந்தோஷமா பேசுங்க
8: மேடம். தெரியல,
7: ஒரு டவுட்லயே பேசுறீங்க.
6: கரெக்டா தான் ஹலோ சொல்றோமா அப்படின்னு.
7: சரி ஓகே சொல்லுங்கம்மா.
8: நல்லா இருக்கீங்களா மேடம்?
7: சூப்பரா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா
8: மேடம்? உணர்வுபூர்வமான
7: என்னமா?
8: உணர்வுபூர்வமான மௌனம் மேடம்.
6: உணர்வுபூர்வமான மௌனம்.
7: உணர்வுபூர்வமானது அப்படிங்கறீங்க. சூப்பர்மா, நன்றிமா நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
6: நன்றி நன்றி நன்றி.
7: எவ்வளவு ரைமிங்கா பேசுறாங்க பாத்தீங்களா,
6: அது மௌனம் சொன்ன ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருந்து வருது போல. இந்த மாதிரியான
7: தோழி யாரு? வணக்கம். வணக்கம்.
8: ஹலோ.
6: வணக்கம்.
8: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
7: நல்லா இருக்கும்.

0: நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க?
1: நான் நல்லா இருக்கேன் மேடம். நான் புதுக்குடியில இருந்து கவிதா பேசுறேன் மேடம்.
0: கவிதாமா, என்னாச்சு?
2: இந்த சிரிப்பு தான்.
0: சொல்லுங்கம்மா, சொல்லுங்க கவிதாமா.
1: மேடம் என்னன்னா, அறிவு தான் முதல் முக்கியம். வந்து அமைதியா இருக்கிறத கூட அமைதி தான் நமக்கு யூஸ் பண்ணுது. கண்டிப்பா அறிவு இல்லைன்னா ஒண்ணு நடக்காது.
0: ஒண்ணு நடக்காது. அறிவுபூர்வமா யோசிச்சு மௌனம் இருந்துடணும்.
1: நான் ஒரு நம்பர் தப்பா போட்டா கூட அவங்க வேற நம்பர் வேற எடுத்து போயிடும்.
0: ஓ, அப்படி சொல்ல
1: வரீங்க.
0: எல்லாத்துக்குமே அறிவு வேணும், மௌனத்துக்கு மட்டும் ஏங்க இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க.
1: ஆமா, உண்மை அப்படிதான்.
0: சரி, ஓகே, நன்றி.
2: தொடர்ந்து
0: பேசலாம். ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துரும். பாட்டு வந்துட்டே இருக்கு. சித்ரா, எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல்கள்ல தேவா வந்து இசையமைச்சிருக்கிறாங்க. வைரமுத்துடைய பாடல் வரிகள்ல அண்ணாமலை படத்துல இருந்தா பாட்டு கேட்க போறோம். முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நம்ம பாட்டு கேட்கலாம்.
3: ஏசியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோக்கு வாங்க. ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே. 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டிற்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

0: 12:37 ஆயாச்சு. இன்னைக்கு நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண்களின் மௌனம் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமானதா அறிவு பூர்வமானதா அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தோம். ஜெமிமா நீங்க சொல்லுங்க, எப்படிப்பட்டது இது?
1: நிச்சயமாக அறிவுபூர்வமானதானே, யோசிச்சு தானே செய்கிறோம் நம்ம இல்லையா?
0: ஆமாம், கண்டிப்பாக பேசலாம். அடுத்த தோழி இணைப்பில் வந்திருக்கிறாங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம், இனிப்பில் வந்துட்டீங்க.
0: ஏன் மௌனமாக இருக்கிறீர்கள்?
1: ஒருவேளை தலைப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு ட்ரையல் காமிச்சு வராங்களோ?
0: உணர்வுபூர்வமாக எங்களுக்கு கஷ்டமாக இருக்கு, நீங்கள் பேசலாம். வணக்கம், இருக்கீங்களா? ஆஹா, கட் பண்ணிட்டு போயிட்டாங்க.
1: அவங்க வந்து மௌனத்திலேயே பதில் சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் பேரை சொல்லாமல் போயிட்டாங்க.
0: என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இது வந்து உணர்வுபூர்வம் நாங்கள் எடுத்துக்கிறதா இல்லை அறிவுபூர்வமான எடுத்துக்கிறான்னு தெரியல. சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள்.
1: அது அறிவுபூர்வமானது தான்.
0: பண்ணிங்க?
1: ஆமாம், அறிவு சொல்ல போனால் நம்ம வந்து மறக்குது அம்மா மாதிரி மௌனமாக இருந்துட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட வேண்டியதுதான் இல்லையா?
0: எனக்கு என்ன அப்படின்னா, அறிவுபூர்வமாக நம்ம சில இடத்துல வந்து மௌனமாக இருக்கணும்னு வந்து யோசிப்போம், பட் உணர்வுபூர்வமாக வந்து சில இடத்துல மௌனமாக இருக்கவே முடியாமல் போயிடும். ஆனால் சில இடத்துல மௌனமாக வந்து உணர்வுபூர்வமாகவே நம்ம அமைதி ஆகிடுவோம். சில வார்த்தைகள் சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது நம்மளே அறியாமல் நம்மளே வந்து ஒரு சைலண்ட்டாக மாறிடும் இல்லையா? அந்த மாதிரி உணர்வுபூர்வமாகவும் சில நேரங்களில் வந்து மௌனம் ஆயிடுறோம். அது அறிவுபூர்வமானதும் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தோட நம்ம நிகழ்ச்சியில் வந்து தமிழில் செய்திகள் வந்து கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அப்படிங்கிறதுனால நம்ம தமிழில் நியூஸ் கேட்டுட்டு அப்புறம் தொடர்ந்து வந்து நம்ம
1: ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் தோழிகள் கிட்ட பேசலாம்.
2: இலவசம் வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. ஈஸியா ஏசி வாங்க வசந்த் அண்ட் கோ. வாங்க, ஏசிக்கான இஎம்ஐ 1990 மட்டுமே, 0% வட்டியில் புத்த புதிய ஏசியை உங்கள் வீட்டுக்கு சொந்தமாக்குங்கள். மேலும் இஎம்ஐயில் முன்பணம் இல்லாமல் கேஷ்பேக் வசதியுடன் ஏசியை எடுத்துச் செல்லுங்கள். உங்கள் பழைய ஏசிக்கு எக்ஸ்சேஞ்ச் வசதியும் உண்டு. குறிப்பிட்ட மாடல் ஏசிகளுக்கு இன்ஸ்டாலேஷன் முற்றிலும் இலவசம். வேற எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 12 ஆண்டுகளில் மத்திய அரசு ஏழைகளின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்துள்ளார். பிரதமரின் ஜன்தன் வங்கிக் கணக்கு திட்டம், தூய்மை இந்தியா இயக்கம், பிரதமரின் வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத் திட்டங்கள் மக்களின் நலனுக்காக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் நேரடியாக

0: உதவித்தொகை அளிக்கும் திட்டம் மூலம் திட்டங்களின் பலன்கள் வெளிப்படைத் தன்மையுடனும் நேரடியாகவும் மக்களை சென்றடைவதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இந்த திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு நரேந்திரமோடி கூறினார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்த வீடுகளில் கழிவறைகள், குடிநீர் இணைப்பு, சமையல் எரிவாயு இணைப்பு போன்ற அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். வீட்டு வசதித்துறையில் புரட்சிகரமான மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொண்டுள்ள நலத்திட்டங்கள் மூலம் ஏழைகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டுள்ளதாக திரு மனோகர்லால் கூறினார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா வந்துள்ள இந்தோனேஷிய வெளியுறவு அமைச்சர் சுகியோனோவை சந்தித்து பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான பரஸ்பர செயல்திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்தியாவின் கிழக்கத்திய நாடுகளுடனான உறவுகளை மேம்படுத்த அரசு முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக கூறினார். இதன் ஒரு பகுதியாக நேற்று இந்தியா இந்தோனேஷியா கூட்டு ஆணையக் கூட்டத்தில் இருதரப்பு உறவுகள் தொடர்பான ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். மத்திய அரசின் நலத்திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக மத்திய ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில், உஜ்வாலா திட்டம், ஜல்ஜீவன் திட்டம், ஆயுஷ்மான் பாரத், ஏழைகளுக்கான கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் ஆகியவை சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் அரசின் திட்டங்கள் மூலம் மக்களுக்கு புதிய வாய்ப்புகளும் எதிர்பார்ப்புகளும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். காமன்வெல்த் நாடுகளின் நாடாளுமன்ற சங்கத்தின் மூலமாக நடைபெறும் மாநாட்டை மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா சண்டிகரில் இன்று தொடங்கி வைக்கிறார். இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மாநாட்டை அவர் தொடங்கி வைக்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாடாளுமன்ற முறைப்படி சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்றும், இன்று மாலை கலாச்சார நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறுகிறார். இம்மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், ஜனநாயக மாண்புகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்த சிறப்பு கலை நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. ஆகாஷவாணியின் 90வது ஆண்டு விழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த 1936 இதே நாளில் இந்திய ஒலிபரப்பு சேவை அகில இந்திய வானொலி என்று பெயர் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்கு பிறகு 1956 ஆகாஷவாணி என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. தற்போது ஆகாஷவாணி 591 நிலையங்களிலிருந்து ஒலிபரப்பாகி நாட்டின் 98% மக்களை சென்றடைந்துள்ளது. 23 மொழிகள் மற்றும் 146 வட்டார வழக்கு மொழிகளில் ஒலிபரப்பு சேவைகள் செயல்பாட்டில் உள்ளது. இந்நாளையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆகாஷவாணி நிகழ்ச்சிகள் மூலம் நாட்டை ஒன்றிணைப்பதாக தெரிவித்தார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற கருப்பொருளுடன் ஆகாஷவாணி செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நார்வேயில் செஸ் சாம்பியன் போட்டியில் பட்டம் வென்ற பிரக்யானந்தாவுக்கு தமிழக அரசு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வழங்கியுள்ளது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் இன்று பிரக்யானந்தாவையும் அவரது குடும்பத்தினரையும் சந்தித்து தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். பிரக்யானந்தாவுடன் அவர் செஸ் விளையாடினார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா மற்றும் விளையாட்டுத்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள் இந்த நிகழ்வின் போது உடனிருந்தனர். முதலமைச்சருடனான சந்திப்பு தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும், விளையாட்டுத்துறையில் அதிக ஊக்கம் அளிக்கும் வகையில் அவர் இளம் செஸ் விளையாட்டு வீரர்களை பாராட்டியிருப்பது தமக்கு கிடைத்த பெருமையாகும் என்று பிரக்யானந்தா கூறினார். தமிழகம், ஒடிசா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தல் மற்றும் 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு வரும் 18 தேதி நடைபெறவுள்ள தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழகத்தில் இதுவரை காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி உட்பட 7 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். வேட்புமனுக்கள் இன்று பிற்பகல் 3 மணி

வரை தாக்கல் செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும். மனுக்களை திரும்பப் பெற வரும் 11ஆம் தேதி கடைசி நாளாகும். போட்டி இருக்கும் பட்சத்தில் வரும் 18ஆம் தேதி காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும். நீட் மறுதேர்வு இம்மாதம் 21ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. தேர்வெழுதும் மாணவர்கள் அவர்களது விவரங்களை இணையதளத்தில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 21ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:15 வரை நாட்டின் 551 நகரங்களிலும் வெளிநாடுகளில் 14 மையங்களிலும் எழுத்து மூலமாக தேர்வு நடைபெறும். தேர்வெழுதும் மாணவ மாணவிகள் தாங்கள் எங்கு தேர்வு எழுத வேண்டும், நுழைவுச்சீட்டு உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கடந்த மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நுழைவுத் தேர்வு முறைகேடுகள் காரணமாக 12ஆம் தேதி ரத்து செய்யப்பட்டது. வினாத்தாள் வெளியானதை ஒட்டி மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருவதையொட்டி மறுதேர்வு நடத்தப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேற்குவங்க மாநிலத்தில் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் அமல்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி முன்னிலையில் தேசிய சுகாதார ஆணையமும் மேற்குவங்க அரசும் புதுதில்லியில் இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட உள்ளன. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டிற்கு 5 லட்சம் ரூபாய் வரையில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படும். அம்மாநிலத்தில் 36,000 அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் இந்த திட்டத்தின் கீழ் சிகிச்சை பெறலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான இராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெஹ்ரான் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஈரான் வான்வழி தாக்குதலை நடத்தியதாக கூறியுள்ளது. இஸ்ரேல் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த இராணுவ தாக்குதல் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது. மேற்காசியாவில் அமைதியை நிலைநாட்டும் முயற்சிகளுக்கு இந்த தாக்குதல் நடவடிக்கை பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்நிலையில் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடி நடத்தக்கூடாது என்று இஸ்ரேலிய பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகுவை அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். ஈரானுடனான அமைதி பேச்சுவார்த்தை பாதிக்கப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். சீன அதிபர் ஜி ஜின்பிங் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று வடகொரியா சென்றடைந்தார். கடந்த 7 ஆண்டுகளில் சீன அதிபர் வடகொரியா செல்வது இதுவே முதன்முறையாகும். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேம்படுத்துவது, பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்றும் தெரிகிறது. பிலிப்பைன்ஸில் இன்று காலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் இது 7.8 பதிவானது. இதனையடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. பிலிப்பைன்ஸின் தெற்கு பகுதியில் உள்ள மிண்டானோவ் தீவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இதில் 15 பேர் உயிரிழந்திருக்க கூடும் என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கோடைக்கால விடுமுறைக்கு பின்னர் பள்ளிகள் இன்று திறக்கப்பட்ட நிலையில் நிலநடுக்கத்தால் சில கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆப்கானிஸ்தான் ஃபாலோ ஆன் செய்து பேட் செய்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் தனது 2வது இன்னிங்ஸில் சற்று முன்வரை விக்கெட் இழப்பின்றி 25 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா தனது முதல் இன்னிங்ஸை 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது. தொடர்ந்து விளையாடிய ஆப்கானிஸ்தான் தனது முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியாவின் மானவ் சுதார் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழைகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த தொழில்நுட்பத்தின் பங்கு முக்கியமானது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 4 கோடி வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் தெரிவித்துள்ளார். இந்தியா இந்தோனேஷியா இடையே ஒருங்கிணைந்த பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். ஈரானுக்கு எதிரான ராணுவ தாக்குதலை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஃபாலோ ஆன் செய்த ஆப்கானிஸ்தான் பேட்டிங் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்களின் நேரம் நண்பர்கள், 12:50.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
3: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேர்களே, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகிறது. கேட்டு பயன்பெறுங்கள்.
5: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேர்களை தொடர்கிறது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. இன்னைக்கு ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்கிறோம், பெண்களின் மௌனம் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமானதா அல்லது அறிவு பூர்வமானதா அப்படின்னு பேசிட்டு இருக்கிறோம். ஜெமிமா
1: சொல்லுங்க. மேரா
0: என்ன சொல்ல போறாங்க அடுத்த தோழி அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஆனா மௌனம் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் இல்லையா?
1: அது சொல்ல போனா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் கூட சொல்லலாம், வலிமையான ஒரு ஆயுதம். ஏன்னா மௌனமா இருக்கும் மட்டும்தான் அது வேல்யூ அதிகம்னு சொல்லுவாங்கல்ல.
0: ஆமா, ஒரு சண்டையே பயங்கரமா வீட்டுல நடந்துருக்கு அப்படின்னா கொஞ்ச நேரத்துல அமைதியா இருந்துட்டோம் அப்படின்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன அமைதி ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு ஒரு மாதிரி ஒரு இறக்கம் வந்துடும். சரி எதுக்கு போட்டு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு டக்குன்னு வந்து மைண்ட் டைவெர்ட் ஆயிடும். பேசிடலாம் அடுத்த தோழி, யார் பேச போறாங்க? வணக்கம்.
1: வணக்கம். ரேடியோவில் கவனிக்காம கொஞ்சம் போனை கவனிச்சு பேசினா நல்லா இருக்கும். தோழி வந்துட்டீங்க இணைப்புல?
0: ஹலோ, இருக்கீங்களா? இருக்கீங்களா?
1: இவங்களும் மௌனத்தாலே பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நினைக்கிறோம்.
0: ஆமாம், என்ன எல்லாரும் மௌனமாகவே இருக்கீங்க தோழிகளே. 12:53 நிமிடம் ஆயிடுச்சு. நம்ம சொன்ன மாதிரி அதை ரொம்ப வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதம் கூட சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு பிரச்சனைகள் மேலும் டெவலப் ஆகாமல் இருக்கிறதுக்கு அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது சிறந்த ஒரு தேர்வு அப்படின்னு சொல்லலாம். நேர்களை இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444249846458, 0444249846458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரியும் சொல்லிடுறேன், agnchn1@gmail.com. பேசலாமா அடுத்த தோழிக்கிட்ட?
1: தோழி வந்துட்டாங்க. வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பேசுங்க. மௌனம்,
1: அதாவது மேராவும் நானுமே மாத்தி மாத்தி வணக்கம் சொல்றோம். தொலைபேசியில ஆப்போசிட்ல இன்னும் யாரும் சொல்லல. வணக்கம் இல்ல,
0: வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
1: இருங்க மேரா, நானும் சொல்லிடுறேன். வணக்கம், இணைப்புல இருக்கிறீங்க?
0: வணக்கம். பேசிக்கலாம் மாட்டேங்கிறாங்க, என்னாச்சு தெரியல, எல்லாரும் அமைதியாகவே இருக்காங்க. சரி ஓகே, நமக்கும் டைம் ஆகிடுச்சு, 12:55 ஆயிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் பெண்களுடைய மௌனம் அப்படிங்கிறது உணர்வு பூர்வமானதா அறிவு பூர்வமானதா அப்படின்னு பேசினோம். நிறைய தோழிகள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசினாங்க. சிலர் வந்து கலந்துக்கிட்டாங்க, பேசல,
1: மௌனமாக போயிட்டாங்க.
0: எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடல் தான் கேட்க போகிறோம். நிறைவான பாடல் வந்துட்டுருக்கு சின்ன கவுண்டர் படத்துக்காக ஆர்வி உதயகுமார் அவங்களுடைய பாடல் வரிகளில், மலேசியா வாசுதேவன் குழுவினர் குரல்களை இளையராஜா இடையில தான் இசையில தான் வந்து பாடல் கேட்டு ரசிக்க போறோம். இதுவரை ஸ்நேகிதி நிகழ்ச்சியை ரொம்ப மகிழ்ச்சி வழங்கிட்டு இருந்தோம். நான் உங்கள் மீரா மற்றும்
1: நான் உங்கள் ஜெமிமா செபாஸ்டியன்.
2: நல்லா மாட்டிக்கிட்டா, இவ்வளவு விட்டுறாதீங்க, ரெடியா?

நேர்களை ஒலித்துக் கொண்டிருக்கும் அந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது ஸ்நேகிதி நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நாட்களில் பாரத பிரதமரின் நல்ல திட்டங்களில் துடிப்பான கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிஞ்சுக்கலாம்.

0: நேரம் 1:15 ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் இன்று வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் எனப்படும் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். அருணாச்சல பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், சிக்கிம், உத்தராகண்ட் ஆகிய மாநிலங்களிலும் லடாக் யூனியன் பிரதேசத்திலும் உள்ள 19 மாவட்டங்களில் வடக்கு எல்லையை ஒட்டியுள்ள 46 வட்டாரங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட 662 கிராமங்களின் முழுமையான வளர்ச்சிக்காக திறன்மிகு கிராம வளர்ச்சி திட்டமான வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் என்ற திட்டத்திற்கு 2023 ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் சுற்றுலா மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை மேம்படுத்துதல், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவு, வேளாண்மை

0: தோட்டக்கலை, மூலிகை செடிகள், மூலிகைகள் சாகுபடி போன்றவற்றை உள்ளடக்கிய கூட்டுறவு சங்கங்களை உருவாக்குதல், இவற்றின் மூலம் வாழ்வாதார வாய்ப்புகளை ஏற்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் சாலை தொடர்பில்லாத கிராமங்களுக்கு சாலை இணைப்பு வழங்குதல், வீட்டு வசதி மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துதல், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் உள்ளிட்ட எரிசக்தி, தொலைக்காட்சி, தொலைத்தொடர்பு இணைப்பு ஆகியவற்றை வழங்குவதும் இந்த திட்டத்தில் அடங்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் மக்கள் தொடர்ந்து வசிப்பதற்கு போதுமான ஊக்கங்களை உருவாக்குவதே இதன் முதன்மையான நோக்கமாகும். பாதுகாப்பான, உறுதியான, திறன்மிகு நில எல்லைகள் என்ற தொலைநோக்கு பார்வைக்கான உறுதிப்பாட்டை மேலும் வலுப்படுத்தும் வகையில் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஏற்கனவே வடக்கு எல்லையை தவிர்த்து சர்வதேச நில எல்லைகளை ஒட்டியுள்ள வட்டாரங்களில் கிராமங்களின் விரிவான வளர்ச்சிக்காக 2028-29 நிதியாண்டு வரை சுமார் 6,839 கோடி ஒதுக்கீட்டில் திறன்மிகு கிராமங்கள் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்திற்கு மத்திய அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், பீகார், குஜராத், மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், நாகாலாந்து, பஞ்சாப், ராஜஸ்தான், சிக்கிம், திரிபுரா, உத்தராகண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களிலும், ஜம்மு காஷ்மீர், லடாக் ஆகிய யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட முக்கியத்துவம் வாய்ந்த கிராமங்களில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போதுள்ள திட்ட விதிமுறைகளின் கீழ் ஒருங்கிணைப்பதன் மூலம் அனைத்து பருவ காலங்களிலும் பயன்படுத்தக்கூடிய சாலை இணைப்பு, தொலைத்தொடர்பு இணைப்பு, தொலைக்காட்சி இணைப்பு மற்றும் மின்மயமாக்கல் ஆகிய நான்கு கருப்பொருள் சார்ந்த பகுதிகளில் அத்தகைய வட்டாரங்களில் உள்ள அனைத்து கிராமங்களையும் முழுமையாக உள்ளடக்குவதை இந்த திட்டம் உறுதி செய்கிறது. செழிப்பான, பாதுகாப்பான எல்லைகளை உறுதி செய்வதற்கும், எல்லை தாண்டிய குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கும், சிறந்த வாழ்க்கை நிலைமைகளையும் போதுமான வாழ்வாதார வாய்ப்புகளையும் உருவாக்குவதே இந்த திட்டத்தின் நோக்கம். மேலும் தேசத்துடன் ஒருங்கிணைத்து உள்நாட்டு பாதுகாப்பிற்கு இன்றியமையாத எல்லை பாதுகாப்பு படைகளின் கண்களாகவும் காதுகளாகவும் அவர்களை உருவாக்குவதும் இதன் நோக்கமாகும். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் வைப்ரண்ட் வில்லேஜஸ் புரோகிராம் எனப்படும் திறன்மிகு கிராம வளர்ச்சிக்கான திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.
1: இன்றிரவு 9:30 பிரணவோபதேசம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் நீடாமங்கலம் வி. அலமேலு அவர்கள். நிகழ்ச்சி இரவு 9:30.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்களுக்கு மீண்டும் இனிமையான பிற்பகல் வணக்கங்கள். நேர்களே, நேர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க நம்ம ஆகாஷ்வாணி

நல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க நலம்தானா நிகழ்ச்சி. இன்னைக்கு நலம்தானா நிகழ்ச்சியில் நம்ம மனித வாழ்க்கையில் நல்ல பழக்கங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் நிறைய பெரிய மாற்றங்களை வந்து உருவாக்கும் இல்லையா. அதில் முக்கியமான ஒன்று தான் முன் தூங்கி முன் எழுதல் அப்படிங்கிற விஷயம். என்ன முன் தூங்கி முன் எழுதல் அப்படின்னா, சீக்கிரமே தூங்கிடணும், சீக்கிரமே காலையில் எழுந்திருச்சிடணும். இரவு நேரத்தில் சரியான நேரத்தில் உறங்குறது உடலுக்கும் மனதுக்கும் முழுமையான ஒரு ஓய்வை வந்து கொடுக்குது. அதே போல் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துக்கிறது அப்படிங்கிறது

சீக்கிரமே தூங்கிடணும், சீக்கிரமே காலையில் எழுந்திரிச்சிடணும். இரவு நேரத்தில் சரியான நேரத்தில் உறங்குறது உடலுக்கும் மனதுக்கும் முழுமையான ஒரு ஓய்வை வந்து கொடுக்குது. அதே போல் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் புதிய சிந்தனைகளையும் நமக்கு கொடுக்கும். இந்த முன் தூங்கி முன் எழுதல் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் வந்து பின்பற்றிய ஒரு விஷயம்தான். அந்த காலகட்டத்திலலாம் வந்து மின்சாரமே இல்லாத அந்த காலகட்டங்கள்லாம் ரொம்பவே அந்த இருட்டுற சமயத்திலே அவங்கெல்லாம் வந்துட்டு வேகமாக சாப்பிட்டுட்டு தூங்கிடுவாங்க. இப்போவுமே நிறைய கிராமங்களில் பார்த்திங்கன்னா அந்த நிறைய முன்னோர்கள் கொஞ்சம் பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் அப்படி தான் ஒரு 7 மணி 7.5 மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு 8 மணிக்கெலாம் அவங்க படுத்து தூங்கிடுவாங்க. அதே போல் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து 5 மணிக்கு 4.5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு அவங்களுக்கு அன்றாட வேலைகளை வந்து பார்க்குறதுக்கு கிளம்பிடுவாங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல பழக்கம். இப்படி முன் தூங்கி முன் எழுகிறதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறதா நம்ம இன்றைக்கி நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்துடலாம். கே ஜேசுதாஸ், வாணி ஜெயராம் குரல்களில், MS விஸ்வநாதன் இசையில், கண்ணதாசனின் பாடல் வரிகளில், அந்தமான் காதலி திரைப்படத்திற்காக.

0: நேர்களே, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகிறது. கேட்டு பயன்பெறுங்கள்.
1: இசையின் வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

11:18 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி முன் தூங்கி முன் எழுதலின் நன்மைகள் பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். அதிகாலை நேரம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இயற்கையோட அமைதியும் தூய்மையும் ஒரு நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் படிக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, தியானம் செய்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்கிறது மன ஒருமைப்பாட்டை வந்து அதிகரிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நாள் முழுக்கும் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு செயல்படுத்தக்கூடிய திறனையும் வந்து அந்த அதிகாலையில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு உருவாக்கி கொடுக்கும். இன்றைய தலைமுறையினர் வந்துட்டு மொபைல், தொலைக்காட்சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க இரவு நேரம் வந்து தூங்குறதே லேட்டு. ஏன் காலையில் தான் தூங்குறாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துட்டு தாமதமாக தூங்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. இது நிறைய உடல்நல குறைபாடுகளையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துது. ஆரோக்கியமான வாழ்க்கை வேணும்னா முதல்ல நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயம் இது தான், முன் தூங்கி முன் எழணும். ஏன்னா நம்ம தொடர்ந்து பேசலாம் பாட்டு வந்துட்டே இருக்குது. புலமை வித்தனின் பாடல் வரிகளில் தீபம் படத்திற்காக TM சௌந்தரராஜன், ஜானகி குரல்களில் இளையராஜாவின் இசையில் பாடலைத்தோம்.

நேரம் 1:23 மடம் ஆயிட்டுருக்கு. முன் தூங்கி முன் எழுதலின் நன்மைகள் பற்றி பேசிகிட்ருக்கோம். இது நலம் தான நிகழ்ச்சி. சீக்கிரமாக காலையில் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய நமக்கு டைம் இருக்கும் இல்லையா. நம்ம வந்து அவசரமாக லேட்டாக இருந்துச்சுட்டு அவசரமாக நம்ம எல்லா வேலைகளையும் பார்க்குறத விட ரொம்ப ரிலாக்ஸாக அதிகாலையில் எழுந்துட்டோம் அப்படின்னா நமக்கான நேரம் வந்து நிறைய ஒதுக்க முடியும். ஒரு உடற்பயிற்சிக்கோ, ஒரு யோகாவுக்கோ, தியானத்திற்கோ, இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களுக்கு நிறைய நேரம் ஒதுக்க முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம உடலும் சரி மனமும் சரி ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம நைட் டைமில் ரொம்ப நேரம் முழிச்சிருக்கிறத தவிர்க்கிறோம் அப்படிங்கிறதுனாலேயே வந்துட்டு நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லதுங்க. ஏன்னா மன அழுத்தம் குறைஞ்சிரும், நல்ல தூக்கம் வரும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் உடல். காலில் எழுந்திரிக்கும் போது நல்ல ஒரு உற்சாகமாக சுறுசுறுப்பாக நம்ம மனசும் சரி உடம்பும் சரி இருக்கும். ஒரு தடவை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்தோன்னா நமக்கே தெரியும். தொடர்ந்து பேசலாம் முன் தூங்கி முன் எழுதலின் நன்மைகள் பற்றி. இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு கண்ணதாசனின் பாடல் வரிகள். ராஜபாட் ரங்கத்துறை படத்தில் இருந்த பாடல் கேட்க போகிறோம். ஜேம் சவுந்தரராஜன், சுசீலா பாடியிருக்காங்க. MS விஸ்வநாதன் இசையில் பாட்டு இதோ.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

பிற்பகல் 1:30. மண்ணின் வாசனையுடன் மக்களின் மொழியில் பேசும் கிராமம் நகரம் பேதமின்றி ஒவ்வொரு வீட்டிலும் நுழைந்து மனங்களை இணைக்கும் வானம்பாடி. இது உங்கள் ஆகாஷ்வாணி அடியெடுத்து வைத்திருப்பதோ 90வது ஆண்டில். நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க நலம்தான நிகழ்ச்சி. முன் தோங்கி முன் எழுதலின் நன்மைகள் பற்றி தான் பேசிகிட்ருக்கிறோம். மாணவர்களுக்கு இந்த காலை நேரத்தில் எழுந்து படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னே சொல்லலாம். நம்ம மற்ற நேரங்களில் 3 முறை 4 முறை படிக்கிறதுக்கு பதிலாக காலையில் அதிகாலையில் எழுந்து ஒரு தடவை படித்தா கூட ரொம்ப வந்து அமைதியான அந்த சூழலில் நம்ம உடலும் மனதும் வந்து புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய அந்த டைமில் படிக்கும்போது ரொம்பவே வந்து ஞாபக சக்தி அதிகமாகவே இருக்கும். அதனால பொதுவாக வந்து காலையில் எழுந்திரிச்சு படிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்கே நம்ம கேட்குறோம், ரொம்ப நல்லது காலையில் எழுந்து படிக்கிற அப்படி பழக்கம் வந்து ரொம்பவே நல்லது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது என்ன அப்படிங்கிறத நம்ம உடல்நிலையில் என்னென்ன மாற்றங்கள் வந்து முன் தூங்கி முன் எழுகிறதுனால

ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேச போகிறோம். இப்போ பாட்டு வந்துட்டு இருக்கு கண்ணதாசனின் பாடல் வரிகளில், ராமன் தேடிய சீதை இந்த படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம். டி எம் சவுந்தரராஜன், சுசீலா குரல்களில், எம் எஸ் விஸ்வநாதனுடைய இசையில் தான் பாட்டு வந்துட்டே இருக்குது.

0: நலம் தானா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. முன் தூங்கி முன் எழுதலின் நன்மைகள் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோங்க. அதிகாலையில் எழுதக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது நல்ல ஒரு உடலில் வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. நம்ம நைட்டில் வந்து நம்ம தூங்கிட்டு இருந்தால் கூட நம்முடைய உடம்புல வளர்ச்சிதை மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கும். இதனால் நம்ம வைகறை பொழுதில் கண் விழிச்சு எழும்போது இந்த சூழல் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம சுற்றுச்சூழல் காலை நேரத்தில் ரொம்ப குளுமையாக நல்லாயிருக்கும் இல்லையா. இதனால் உடல் சூடு அப்படிங்கிறது வந்து சீராகும். நம்ம உடம்புல வாத பித்த கபம் இந்த மூணு விஷயம் இருக்கு இல்லையா, இது வந்து சமநிலையில் இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா அதிகாலையில் எழுந்திருக்கிறது ரொம்ப நல்லது. அதனால தான் முன்னோர்கள் நிறைய பழக்க வழக்கங்களை வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு கோலம் போடுறது, வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் வேலைகள் அந்த காலத்துலேயே வந்து பெண்கள் தொடங்கிடுவாங்க, ஆண்களும் எழுந்து வேலைக்கு செல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் முன்னோர்கள் நமக்கு பழக்கப்படுத்தியிருக்கிறது காரணம், அதில் நிறைய நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறதால தான். நம்ம பாடியில் இருக்கக்கூடிய பயாலஜிக்கல் கிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இயற்கை கடிகாரம் அப்படிங்கிறது ரொம்ப சீராக இயங்கி நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முன் தூங்கி முன் எழுதல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சரி, இதெல்லாம் சொல்கிறீங்க, எப்போ தூங்கணும் எப்போ எழுந்திருக்கணும் அப்படின்னா, எப்போவுமே வந்து மருத்துவர்கள் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து உணவு வந்து எடுத்துக்கணும். 9 மணிக்கு தூங்குறோம் அப்படின்னா 8 மணிக்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் 1 மணி நேரம் உடனே தூங்குறது அப்படிங்கிறது நல்ல பழக்கம் இல்லை. ஒரு 1 மணி நேரம் கழித்து 9 மணிக்கு குறைந்தபட்சம் 9 மணிக்கு நம்ம தூங்கினோம் அப்படின்னா, காலையில் 4:30 மணிக்கு அல்லது 5 மணிக்கு எழுந்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்பவே உடல்நிலைக்கு நம்ம ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. நம்முடைய மனநிலைக்கும் அது ரொம்பவே நல்லது. மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்க. நம்ம நலந்தானா நிகழ்ச்சியில் இப்போ பாடல் கேட்டு வந்தெல்லாம் வாலியின் பாடல் வரிகளில் சுசீலா ஜி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்காங்க. எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் தான் பாடல் கேட்க போகிறோம். ரிக்ஷாக்காரன் படத்துக்காக தான் பாடல் வந்துகிட்டே இருக்கு. சொன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.
1: GRT Jewelers வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிபோல் இனிக்கும்.

ஒலித்து கொண்டிருக்கும் இந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது நலம் தானா. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18 தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரக்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் கூறியுள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இனி விரிவான செய்திகள். தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான மத்திய அரசு ஆட்சி பொறுப்பேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் ஏழை எளிய மக்களின் நலனுக்காக தமது அரசு முனைப்புடன் செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா மாபெரும் மாற்றங்களுடன் வெற்றி பாதையில் முன்னேறி செல்லும் நிலையில் பிரதமரின் ஏழை எளிய மக்களுக்கான உணவு தானிய திட்டம் மாற்றங்களுக்கான முத்தாய்ப்பாக திகழ்ந்ததாகவும் தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் கூறியுள்ளார். வறுமை கோட்டிற்கு கீழ் மிகவும் பின்தங்கிய நலிவடைந்த மக்களின் மேம்பாட்டிற்கான அந்தியோத்யா திட்டம் தமக்கு உத்வேகம் அளிக்கும் திட்டமாக உள்ளது என்று கூறியுள்ள பிரதமர், ஏழை எளியோருக்கான பயன்கள்

0: கிடைக்கப்பெற வேண்டும் என்பதில் தமது அரசு உறுதியுடன் செயலாற்றி வருவதாகவும் கூறினார். ஜன்தன் வங்கி கணக்கு, நேரடி பணப்பரிவர்த்தனை, தூய்மை பாரதம், வீட்டு வசதி, ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை இயக்கம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு போன்ற திட்டங்கள் மக்களின் வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக அமைந்ததுடன் அவர் தம் மாண்பையும் உறுதி செய்ததாக பிரதமர் எடுத்துரைத்தார். ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தியதில் தொழில்நுட்பங்கள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதமர் கூறினார். உணவு தானிய திட்ட பயணம் ஒட்டுமொத்த மக்களின் ஆளுமையை உறுதி செய்து வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான கனவை முன்னெடுத்து செல்வதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். ஏழை எளிய மக்களின் நலமே மத்திய அரசின் உயர் முன்னுரிமை என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். நிதி பாதுகாப்பு, சுய வேலைவாய்ப்பு, வங்கி வசதிகள் போன்றவை மூலம் கோடிக்கணக்கான மக்களை மத்திய அரசு இணைத்துள்ளதாகவும் தமது சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் திட்டம், சிறு வணிகர்களுக்கான முத்ரா வங்கி கடன் திட்டம், வீட்டு வசதி திட்டம் போன்றவை மக்களின் மேம்பாட்டில் முக்கிய பங்காற்றி இருப்பதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் கோடிக்கணக்கான ஏழை மக்கள் பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, மதிப்புடன் வாழ்வில் முன்னேற்றம் கண்டுள்ளதாக ஊரக மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மத்திய அரசின் சமையல் எரிவாயு திட்டம், வீட்டு வசதி திட்டம், ஜல்ஜீவன் நீர் மேலாண்மை திட்டம், ஆயுஷ்மான் பாரத் காப்பீடு, உணவு தானிய திட்டம், ஜன்தன் வங்கி கணக்கு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டதாகவும் அவர் எடுத்துரைத்தார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. தமிழகம், மகாராஷ்டிரா மாநிலங்களின் 2 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான இடைத்தேர்தலும் இத்துடன் நடைபெறுகிறது. அஇஅதிமுகவின் திரு சி வி சண்முகம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட காலியிடத்திற்கு தமிழகத்தில் நடைபெறும் இடைத்தேர்தலில் தவிக சார்பில் அக்கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிடுகிறார். ஆகாஷ்வாணியின் 90வது ஆண்டு நிறைவையொட்டி மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற வலிமை மிகு ஒற்றுமை உணர்வுடன் ஆகாஷ்வாணி தேசம் முழுவதையும் இணைத்துள்ளதாக அமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். 1936ஆம் ஆண்டு ஜூன் 8ஆம் தேதி இந்திய ஒலிபரப்பு சேவை என்பது அகில இந்திய வானொலியாக உருப்பெற்றது. நாட்டின் கலாச்சார தகவல் ஒலிபரப்பு வரலாற்றில் மிக முக்கியமான இந்த தினம் தொடங்கி தலைமுறை தலைமுறைகளாக வானொலி மக்கள் சேவையாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. சுதந்திரத்திற்கு பின்னர் 1956ஆம் ஆண்டு ஆகாஷ்வாணி என்ற பெயருடன் 591 நிலையங்கள் செயலாற்றுவதோடு 23 மொழிகள் வாயிலாகவும் 146 வட்டார மொழிகளுடனும் வானொலி செயலாற்றி வருகிறது. வானொலியின் முக்கியத்துவம் குறித்து தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பிரிவு மாநில ஒருங்கிணைப்பாளரும் பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் முன்னாள் தலைமை இயக்குநருமான முனைவர் மாரியப்பன் எமது செய்தி பிரிவிடம் பேசுகையில்,
1: அகில இந்திய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். வானொலிக்கு 90 ஆண்டுகள் வயது என்பது மனதுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சிறுவயதிலிருந்தே வானொலியில் பாடல்கள் கேட்டு மகிழ்ந்த காலத்தை மறக்க முடியாது. எனக்கு சிறுவயதில் இருந்தே பாடல்கள் கேட்பதில் அதிக ஆர்வம் என்பதால் எப்பொழுதெல்லாம் திரை இசை பாடல்கள் ஒலிக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் தவறாமல் பாடல்களை கேட்டு வந்திருக்கிறேன். கல்லூரி பருவத்திலிருந்து வானொலி செய்திகளையும் கேட்டு வருகிறேன். இன்றும் வானொலியின் ஆங்கில செய்திகள், தமிழ் செய்திகள், ஸ்பாட்லைட் என்று சொல்ல கூடிய ஆங்கில கலந்துரையாடல், பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சி போன்றவற்றை கேட்க தவறுவதில்லை. வானொலி இசைப்பிரியர்களுக்கு ஒரு இசைக்களஞ்சியம், அறிவு தேடல் உள்ளவர்களுக்கு ஒரு தகவல் பெட்டகம், எல்லாவற்றிற்கும் மேலாக மன அழுத்தத்தை போக்கும் ஒரு மாமருந்து. குழந்தைகள், இளைஞர்கள், பெண்கள், முதியவர்கள் என சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் கேட்டு மகிழும் நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி வரும் வானொலி என்றும் மக்கள் மனதில் நீங்காமல் நிலைத்திருக்கும். வாழ்க வானொலி.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நார்வே செஸ் பட்டத்தை கைப்பற்றிய முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனை படைத்த கிராண்ட் மாஸ்டர்

0: ஞானந்தா அவருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தமது வெற்றி கோப்பையை முதலமைச்சரிடம் காண்பித்து அவர் வாழ்த்து பெற்றார். மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் அமல்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் கூறியுள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இச்சட்டம் இதுவரை அமல்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். குறுவை தொகுப்பு திட்டம் குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். கும்பகோணத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மும்முனை மின்சார பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மின் இழுவை நிலைய பகுதிகளில் பக்தர்களுக்கான அடிப்படை வசதிகளையும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் இன்று ஆய்வு செய்தார். காத்திருந்த மக்கள் கூட்டத்தில் பக்தர்களிடம் குறைகளை அவர் கேட்டறிந்தார். நிலையத்தின் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தரத்தையும் உப்பின் தன்மையும் பரிசோதித்த அமைச்சர் குறைபாடுகளை நிவர்த்தி செய்ய அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே அயோத்திப்பட்டினம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் இன்று காலை உணவை உட்கொண்ட மாணாக்கருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டது. இதனையடுத்து இம்மாணாக்கர் மேல் பள்ளிப்பட்டு வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டதை தொடர்ந்து மாணவர்கள் தற்போது நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையில் உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு கூறியுள்ளார்.
1: ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஹெல்ப்ல வல்னரபிள் லொகேஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். 160 லொகேஷன்ஸ் 29 ஜோனல் டீம்ஸ் நம்ம போட்டிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் எமர்ஜென்சி ஆபரேஷன் சென்டர் 24/7 இருக்கிற கண்ட்ரோல் ரூம் இப்போ ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. 20,000 சாண்ட் பேக் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். 20 JCB டீடைல்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்கேஸ் ஏதாவது கிளியரன்ஸ் பண்ணோம்னா அந்தந்த ஏரியால உடனே அனுப்புறதுக்கு மக்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்ட்ரோல் ரூமுக்கு கால் பண்ணி சொன்னா உடனே நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணோம்.
0: மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவி களக்காடு தலையணையில் சுற்றுலா பயணிகள் குளிக்க 5வது நாளாக இன்றும் தடை நீடிப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ள நிலையில் கடந்த 5 தினங்களாக நெல்லை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. கனமழையின் காரணமாக நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. எனவே பாதுகாப்பு காரணம் கருதி சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க இன்று 5வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். இதே போன்று களக்காடு தலையணையிலும் இன்று 6வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: தேனி மாவட்டம் கம்பத்திலிருந்து கேரளாவிற்கு செல்லும் கம்பம் மெட்டு சாலை பராமரிப்பு பணிகளுக்காக இன்று முதல் 1 மாத காலத்திற்கு மூடப்படுவதாக நெடுஞ்சாலைத்துறை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக போக்குவரத்தில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாகவும் நிர்வாகம் கூறியுள்ளது. சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று 2வது இன்னிங்ஸை ஃபாலோ ஆன் முறையில் தொடர்ந்து விளையாடும் ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் 3 விக்கெட் இழப்பிற்கு 92 ரன் எடுத்திருந்தது. முன்னதாக முதல் இன்னிங்ஸில் 152 ரன்னுக்கு ஆப்கானிஸ்தான் ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 564 டிக்ளேர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஏழை எளிய மக்களின் நலனுக்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளாக செயலாற்றி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் 10 மாநிலங்களில் காலியாக உள்ள 24 மாநிலங்களவை உறுப்பினர் பதவியிடங்களுக்கு வரும் 18ஆம் தேதி நடைபெறும் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைகிறது. நார்வே செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்ற கிராண்ட் மாஸ்டர் பிரஜ்ஞானந்தாவிற்கு 50 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் திரு விஜய் இன்று வழங்கி அவரை கௌரவித்தார். மத்திய அரசின் புதிய வக்ஃப் வாரிய சட்டம் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். சண்டிகரில் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் திணறி வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நேர்களின் நேரம் பிற்பகல் 1:55. நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி
4: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள். வழங்குபவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
5: வெயில் காலங்களில் மிகவும் அதிகமாக பல நோய்களில் அவதிப்படுகிறவர்கள், டயபெட்டிக், ஹைப்பர்

0: டென்ஷன், அடுத்தது கிட்னி டிசீஸு, நோயினால் ஏற்கனவே அவதிப்பட்டவர்கள் அதிகமாக வெயிலில் அங்கே சென்று வரும்போது ஹீட் ஸ்ட்ரோக் என்ற ஒரு வித நோய் ஏற்படுகிறது. ஹீட் ஸ்ட்ரோக் என்பது அனல் காற்று நம் மீது படும்போது நம் உடம்பில் 98.4 டிகிரி ஃபாரன்ஹீட் எப்போவுமே மெயின்டைன் ஆகணும். அதில் கொஞ்சம் கூடலாம் குறையலாம், ஆனால் இப்போ 99க்கு மேலே வந்தால் காய்ச்சல்னு சொல்கிறோம். இந்த வெயில் காலங்களில் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும்போது காய்ச்சல் மாத்திரை போட்டோடனே என்ன ஆகும், வேர்த்து வடியும், உடனே காய்ச்சல் குறையும். இது தெர்மோ ரெகுலேட்டார்னு பேர். நம்ம உடம்புல அந்த தெர்மோ ரெகுலேட்டர் வேலை செய்யாது. அதனால் இந்த வெயிலில் அதிகமாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, பல நோய்களால் ஏற்கனவே அவதிப்பட்டுருக்கிறவங்க, சிறுநீரக கோளாறு இருக்கிறவங்களுக்கு தண்ணியே வந்து 3/4 லிட்டர் குடிங்க, 1 லிட்டர் குடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த வெயில் சீசனில் இப்போ ட்ராவல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா இந்த நீர்ச்சத்து உடம்புலேருந்து ரொம்ப வெளியில் போயிடும். காய்ச்சல் வந்து தெர்மோ ரெகுலேட்டர் பாயிண்ட் வேலை செய்யாது. இதனால் காய்ச்சல் வந்து 104க்கு மேலே போகும். அப்போ அவங்களுக்கு வாந்தி வர்ற மாதிரி, தலை சுத்து மாதிரி, மயக்கம் மாதிரி, சில பேர் கோமாவுக்கு கூட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு மோசமான நோய் தான் இந்த ஹீட் ஸ்ட்ரோக். அவங்க சுயநினைவோடு இருந்தால் நம்ம இந்த ORS மாதிரி கொடுக்கலாம், இல்லைன்னா உடனடியாக மருத்துவ சிகிச்சை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு பார்க்கறது நல்லது. ஏன்னா இது உயிரை கூட அங்கே இழக்க செய்யும். குழந்தைகளும் சரி, முதியவர்களும் சரி, பல நோய்களால் பீடிக்கப்பட்டவர்களும் சரி, முக்கியமாக சிறுநீரக நோயாளிகள் இந்த வெயில் சீசனில் வெளியில் போகக்கூடாது. இவர்கள் இது போன்று போவார்களே ஆனால் தக்க பாதுகாப்போடு போகணும். ஏன்னா இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து 104க்கு மேலே டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா அவர்கள் அந்த ஹீட் ஸ்ட்ரோக் என்ற நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு மிகவும் வாய்ப்புள்ளது. பிபிக்கு நம்ம மருந்து எடுத்துக்கிட்டு நம்ம வெளியில் போகும்போது ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வேர்த்தெல்லாம் வடிஞ்சதுன்னா ஹைப்போகிளைசீமியா, அதாவது சுகரும் ப்ரெஷரும் ரொம்ப குறையும் போது அவர்கள் மயங்கி விழுவதற்கு வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் உப்பு தான் நமக்கு தேவை. அடுத்தது ஒரு சாக்லேட், பழைய காலத்தில் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சாக்லேட் வந்து சுகர் பேஷண்ட்லாம் வச்சுக்கிட்டு போவாங்க. ஏன்னா சுகர் மாத்திரை போட்டுட்டு அவங்க சாப்பிட்றதுக்கு லேட் ஆகிட்டுனா ஒரு மயக்கம் வரும். அது அவங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நிறைய நாட்கள் வந்து சுகர்னால் பாதிக்கப்பட்ட வர்களுக்கு 12 மணிக்கு பசிக்கும் அப்படின்னா அந்த நேரத்தில் சாப்பிடலைன்னா கை நடுக்கம் வரும். அப்போ ஒரு முட்டாய் மாதிரி போட்டுக்கிட்டால் நல்லது. அதுக்கு பிறகு ப்ரெஷரை பொறுத்தவரையில் உங்களுக்கு உப்பு தான் ஒரு மருந்து. உடனே இமீடியட்டாக நாக்கு கடியில் அதை வைக்கும்போது உடனே உங்களுக்கு ப்ரெஷர் கொஞ்சம் கூடும். ஆனால் ப்ரெஷர் இல்லாமலே நம்ம அதிகமாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது நமக்கு நிறைய ப்ரெஷர் குறைஞ்சிச்சு, நமக்கு டீஹைட்ரேட் ஆகிட்டு அப்படின்னு தெரிஞ்சால் எடுத்தால் போதும். அதை தண்ணியில் கலந்து குடிக்கும்போது உங்களுக்கு உடனே அப்சர்ப்ஷன் ஆகும், இல்லை நாக்கு கடியில் உப்பை வைக்கிறதும் உங்களுக்கு உடனே அப்சர்ப்ஷன் ஆகும்.
1: நலம் தானா, நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி.
2: வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள்.
3: நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள்.
4: Good afternoon. This is Akashvani and I am Valsa Williams with the midday news. The headlines. Prime Minister Narendra Modi says welfare of the poor inspired by Antyodaya driving government policies for the last 12 years. West Bengal set to implement Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana today, marking full coverage of scheme in the country. Delhi High Court issues notices to the Centre and CBSE on alleged discrepancies in board's on-screen marking system. Israel and Iran trade fresh missile attacks on each other, escalating West Asia conflict. Akashvani celebrates completion of 90 years of trust and public service. And in cricket, India enforce follow-on after bundling out Afghanistan for 152 in their first innings in the one-off test at New Chandigarh. Prime Minister Narendra Modi today highlighted the government's 12-year journey of welfare for the poor. In a social media post, he said that India has witnessed many transformations and at the core of these changes is Garib Kalyan. He said the government has always been inspired by Antyodaya and the effort has always been to ensure that the benefits of development reach those who were left behind for decades. The Prime Minister underlined that every initiative like Jan Dhan

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேலா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTech cadet entry scheme, permanent commission. Last date for submission is 18 June 2026. For more details visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy, combat ready, cohesive, Atmanirbhar, safeguarding seas for a viksit samriddh Bharat. Join Indian Navy.
5: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
6: அன்பிரிஞ்சுங்களுக்கு உற்சாகமான இனிய மதிய வணக்கம். நேயர்களே, இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி.

பண்பலை 102.6. 2:17 நிமிடமாயாச்சு. எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கிற இந்த நிகழ்ச்சியும் தொடங்கியாச்சு. எஸ், அன்பின் வரிகள் எங்களுடைய பண்பலையுடைய நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை தான் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. பண்பலையில் ஒளிபரப்பக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்ல நினச்சிங்கன்னா இதே போல் நீங்களும் கூட கடிதங்கள் அனுப்பலாம். கடிதத்தில் வந்து மறக்காமல் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருங்க, அதாவது நிலைய இயக்குனர் அவர்கள், அகில இந்திய வானொலி, திருநெல்வேலி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு நீங்கள் வந்து அதை அனுப்பிடுங்க. நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய லெட்டர்ஸ் என் கையில் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நேயர்கள் சொல்லியிருக்காங்க, அதை தான் வாசிக்க கேட்க இருக்கிறீங்க. லெட்டர்ஸை வாசிக்கிறதுக்காக நானும் தயாரிக்கிறேன். நான் உங்கள் தோழி ஆஜே ஜெமிமா செபாஸ்டியன். அந்த வகையில் முதல் கடிதமாக என் கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோவில்பட்டியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க ஏ குமார் அவருடைய கடிதங்கள் தான். ஸோ சொல்லப்போனால் அவர் நிறைய தேதிகளுக்கு எழுதியிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு கடிதத்தையும் வாசிச்சிடலாம். முதலாவதாக 2/6/2025 தேதிக்கு எழுதியிருக்கிறாரு. மதிப்பிற்குரிய நிலைய இயக்குனர் அவர்களும் உடன் பணிபுரியும் சகோதர சகோதரிகளும் வணக்கத்துடன் ஏ குமார் எழுதுவது. நலம் நலமறியாவல். 2/6/2026 செவ்வாய் காலை 7:25 தன்னுடைய வானொலி அனுபவங்களை மிகவும் சிறப்பாக பேசி கலந்து கொண்ட சகோதரர் அம்பலவாணன், குற்றாலம் அவருடைய அம்பலவாணன் அவர்களுக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர்களுடைய வலை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. செய்திகள் எல்லாமே 7:15 தமிழ் செய்திகள் தினமும் வாசிக்கும் மதிப்பிற்குரிய சரோஜ் நாராயண சுவாமி அவர்களுக்கு குறிப்பிட்டார்கள்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. சொல்லப்போனால் அவங்க அன்றைக்குள்ளே எல்லா விஷயத்தையுமே குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவங்க லெட்டர் வந்து நம்ம வாசிக்கணும் அப்படின்னா அந்த நாளைக்கு காணாதான் சொல்லணும். அதே போல் 2/6 அதே தேதிக்கு தான் அவங்க வந்து இந்த லெட்டர் எதுக்கு எழுதியிருக்காங்கன்னா 1/6/2026 திங்கட்கிழமை 10-11 மணி வரைக்கும் சுகுமான ராங்கல் நிகழ்ச்சி தொகுப்பினை அனுப்பி சிறப்பித்த அண்ணாச்சி மஞ்சள் நீர் காயல் சிங்காரவேலன் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும் சொல்லியிருக்கிறாங்க. பாடல்களை மிகவும் சிறப்பாக தேர்வு செய்து அனுப்பி வைத்திருக்கிறார் போல, அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். சிங்காரவேலன் அண்ணாச்சிக்கு மீண்டும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் கூட பார்த்தீங்கன்னா 2/6/2026 செவ்வாய்க்கிழமை காலையில் ஆங்கிலம் அறிவும் நிகழ்ச்சியில் வில் கேன் மே பயன்படுத்தி கேள்வி வாக்கியம் அமைப்பதை பற்றி எக்ஸாம்பிளுடன் எடுத்து எளிய முறையில் தொகுத்து சொன்ன சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள். தினசரி ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் நமது வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2/6/2026 செவ்வாய்க்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் கூட்டு குடும்பம் சுமையா சொர்க்கமா தலைப்பில் பேசிய நமது நேயர்கள் பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் சிந்திக்க வைத்தது, பயனுள்ளதாக இருந்தது. நெல்லை கண்ணம்மா சகோதரி கூறிய கருத்துக்கு பாராட்டுகள். நமது வானொலி சகோதரி ஜெமிமா ஜபஸ்டின் அவர்கள் கூறிய கருத்துக்களுக்கு பாராட்டுகள். பொதுவாக கூட்டு குடும்பத்தினால் ஏற்படும் நன்மைகள், பயன்கள், பாதுகாப்பு மிக மிக அதிகம். ஒரு சிலருக்கு தான் இப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கிறது. பெரும்பாலோர் கூட்டு குடும்பத்தை விட்டு விலகிதான் செல்கின்றனர். சுமையுடன் கூடிய சொர்க்கம் தான் கூட்டு குடும்பம் அப்படின்னு அவங்களுடைய கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே போல் 2/6/2026 செவ்வாய்க்கிழமை இரவு இலக்கியச் சாரலில் நான்மணிக்கடிகை நூலில் கூறப்படும் தனி மனிதரின் தர்மம் பற்றி எடுத்துரைத்தார்கள். அதற்குரிய பாடல் மற்றும் பொருளையும் கூறி சிறப்பித்தார்கள். சகோதரருக்கு பாராட்டுகள். நிலத்துக்கு அழகு பசுமையான நெற்பயிரும் கரும்பும், குளத்திற்கு அழகு அதில் மலர்ந்திடும் தாமரை பூக்கள், பெண்களுக்கு அழகு நானும், மனிதருக்கு அழகு அறச்செயல்கள் செய்தல், ஒவ்வொரு மனிதரும் அறச்செயல் செய்வது அவசியம் என கூறுகிறது. சிறப்பு செய்த சகோதரருக்கு பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா 3 தேதிக்கு எழுதியிருக்கிறாங்க. 3/6/2026 அன்னைக்கு புதன்கிழமை காலையில் 7:25 நமது வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த புதுக்கோட்டை சகோதரி கனகா அவர்களுக்கு பாராட்டுகள். தங்களுடைய வானொலி அலைவரிசைகள் இனிமையாக அவங்க வந்து அவங்களுடைய அனுபவங்களை எடுத்துரைத்தார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் கூட பாராட்டுகளை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்றும் நேர்முக சிந்தனையை ஊக்கப்படுத்தும் சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் பற்றி மகிழ்ச்சியுடன் அவங்க தெரிவித்தாங்க, பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. அதே போல் 3/6/2026 புதன்கிழமை காலை ஆனந்த பூங்காற்றில் தலைப்பு வந்து உண்மையை பேசுபவர்கள் தனிமைப்படுத்தப்படுகிறார்களா தரணி போற்றுகிறவர்களாக இருக்கிறார்களா, சிறந்த அருமையான தலைப்பு கொடுத்து சிந்திக்க வைத்த நமது சகோதரி ஜோனாவுக்கு முதலில் பாராட்டுகள் தெரிவித்துக் கொள்கிறேன். தலைப்பு குறித்து பேசிய நமது நேயர்கள் உரிய கருத்துக்கள் அனைத்தும் பாராட்டுக்குரியது. உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னை வணங்கும் என்றும், உண்மையை சொல்பவன் சதிகாரன் என்றும் ஒரு கவிஞர் கூறியுள்ளார். வானரமுட்டி சகோதரர் நம்பிராஜ் கூறிய கருத்துகள் காலத்தால் அழியாத அருமையான பொக்கிஷம். மீண்டும் அதே கருத்தை கேட்க ஆவலாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும்

இன்னும் அவங்க எழுதின கடிதங்கள் என் கைகளில் இருக்கு. அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில பாடல் கேட்டு வந்துடலாம். பாடலும் வந்துட்டே இருக்கு. தாயின் மணிக்கொடி திரைப்படத்திலிருந்து வைரமுத்துடைய பாடல் வரிகளில் தேவி கோபால் சர்மா அவர்கள் பாடினது இசையமைப்பாளர் வித்யாசாகருடைய இசையில. பாடலை தொடர்ந்து இன்னும் நிறைய கடிதங்கள் வாசிக்க காத்திருக்கு. ஸோ எங்கேயும் போயிடாதீங்க, பாடலை கேட்டுட்டே இணைஞ்சிருங்க. நெல்லை பண்பலை 102.6.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: அன்பின் வரிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டுருக்கிறீங்க. அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்கள் வந்து நம்முடைய பண்பலையுடைய நிகழ்ச்சிகள் பற்றி அவங்களுடைய கருத்துக்களை எழுதி அனுப்பியிருக்காங்க. நீங்களும் கூட உங்களுடைய என்ன கருத்துக்களை எழுதி அனுப்பலாம். நிலைய இயக்குனர் அன்பின் வரிகள், அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை 62700 அப்படிங்கிற முகவரிக்கு. பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியிலேருந்து ஏ குமார் எழுதின கடிதத்தை தான் வாசிச்சுட்டு இருக்கிறோம். மீதி இருக்க கடிதங்களையும் வாசிச்சிடலாம். அவர் எழுதியிருக்காரு மீதி இருக்க கடிதங்களில், 1/6/2026 திங்கள் இரவு இலக்கியச்சாரலில் ஆதி தமிழ் இசையை மீட்ட பண்டிதன் ஆபிரகாம் அவர்கள் பற்றிய உரை வந்து இடம்பெற்றது. தஞ்சையில் 1910-1914 வரை 7 தமிழ் இசை மாநாடு நடத்தியவர் என்றும், தமிழ் இசை, இயற்கை விவசாயம், சித்த மருத்துவம், புகைப்படத்துறை போன்றவற்றில் தனித்துவம் பெற்றவர் என்றும் கூறினார்கள். தமிழிசை ஆய்வு நூல் கருணாமிரத் சாகரம் என்ற நூலை 1917 வெளியிட்டார். இதுபோன்ற அருமையான தகவல்கள் சொன்ன சகோதரருக்கு பாராட்டுகள். இன்றுதான் என்னால் இப்படிப்பட்ட பண்டிதரை அறிந்து கொள்ள முடிந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நன்றி சார். அதே போல் அடுத்த கடிதம், 3/6/2026 புதன்கிழமை காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று வாட் வென் வார்த்தைகளை பயன்படுத்தி கேள்வி வார்த்தைகளை அமைத்து எக்ஸாம்பிளுடன் எளிய முறையில் புரிந்து கொள்ளும் வகையில் கற்றுத்தந்தார்கள். சகோதரர் சிவகலை கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுகளும். ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி ஆங்கிலத்தை அறிய உதவியாக இருக்கும் நமது நெல்லை வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுகள்னு சொல்லியிருக்கிறாங்க. 4/6/2026 வியாழன் இரவு 9:30-10 வரைக்கும் இலக்கியச்சாரலில் 63 நாயன்மார்களில் ஒருவரான புனிதவதியாரை பற்றி பெரிய புராணத்திலிருந்து எடுத்துரைத்தார்கள். புனிதவதி எனும் இயற்கை பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் பாடிய மூத்த திருப்பதிகம் என்ற பாடல் தேவாரத்திற்கு முந்தைய காலம் என கூறப்படுகிறது. மேலும் திருவந்தாதி மற்றும் இரட்டைமணி மாலையும் பாடி அருளினார் போன்ற விவரங்களை எடுத்துரைத்த சகோதரருக்கு பாராட்டுகள். தொடர்ந்து பாடல்கள் அனைத்தும் முக்கணி சாப்பிட்டது போல் அருமையாக இருந்தது. நன்றின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி சார். 4/6/2026 தான் அடுத்த கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. வியாழன்கிழமை காலை 7:25 வானொலிக்கு 90 நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு தங்களுடைய 60 கால வானொலி அனுபவங்களை மிகவும் சிறப்பாக பகிர்ந்து கொண்ட சகோதரி அம்புஜம் அம்பலவாணன் விஎம் சத்ரம் அவர்களுக்கு பாராட்டுகள். அடுத்து அன்று காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் பங்கு கொண்டு வேர் ஒய் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி கேள்வி வாக்கியம் அமைப்பதை கற்றுக் கொடுத்த நமது சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றியுடன் பாராட்டுகள். பள்ளிகள் திறக்கும் நேரத்தில் ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியை அறிமுகப்படுத்தி தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்கும் வானொலிக்கும் நன்றியுடன் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கடைசி கடிதம் 5/6/2026 வெள்ளிக்கிழமை காலை ஆங்கிலம் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்று ஹூ ஹூஸ் ஹூம் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி எளிய முறையில் எக்ஸாம்பிளுடன் மேற்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி கேள்வி வாக்கியங்களை அமைக்கும் விதம் பற்றி எடுத்துரைத்த சிவகலை சகோதரர் கே கே தாமஸ் அவர்களுக்கு நன்றியுடன் கூடிய பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. ஏ குமார் கோவில்பட்டியிலேருந்து அவங்க நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு எழுதி அனுப்பின எல்லா கடிதங்களையும் வாசாச்சு. அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா சாத்தான்குளம் எம்எஸ் மயில், சிவகலை கே கே தாமஸ், கவிஞர் பாப்பாக்குடி ரா செல்வமணி, உக்கரம்கோட்டை மணி இவங்க எல்லாருமே எழுதி அனுப்பியிருக்கிற கடிதம் தான் 29/5/2026 சுகமான ராகங்கள், மஞ்சள் காய சிங்கார வேலன் அவருடைய பாடல்கள் அனைத்தும் அருமை, கடைசி பாடல் உன்னை நம்பி நெத்தியிலே சூப்பர், பண்பலை பணி சிறக்க வாழ்த்துகள் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா பா ராணி தேனியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. வணக்கம் அன்பின் வரிகள்னு சொல்லிட்டு 1/6/2026 அன்று காலை 10 மணிக்கு மேல் பொது அறிவு கேள்விகளுடன் நேயர்களின் விருப்ப பாடல்களும் வளம் வந்தது. கேள்விகள் மிக மிக அருமை, பதில்களுடன் அதை பற்றிய விரிவான தகவலும் தெரிந்து கொண்டோம். குறிப்பாக இந்தியாவின் இயற்கை பாலம் எங்குள்ளது என்ற கேள்விக்கு விடைகளுடன் அதை பற்றிய விரிவான தகவலும் தெரிந்து கொண்டோம். இன்னும் பல கேள்விகளுக்கும் பதில்களுடன் அதை பற்றிய

விரிவான தகவல்களும் தெரிந்து கொண்டோம். வழங்கிய சகோதரிக்கும் நெல்லை பண்பலைக்கும் வாழ்த்துக்கள், நன்றின்னு சொல்லியிருக்காங்க. 1/6/2026 அன்று இரவு 10 மணிக்கு மேல் மஞ்சளிர்காயல் சிங்காரவேலன் அவர்களுடைய தெருவில் பாடல்கள் வளம் வந்தது. காதல், மகிழ்ச்சி, சோகம் என பல பாடல்கள் வளம் வந்தது. சிறப்பு வழங்கிய சகோதரருக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும். அறிவிப்பாளர் இடையில் நேயரின் பெயரை மட்டும் சொன்னார், அவரின் ஊரை சொல்லவில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக அடுத்த முறை குறிப்பிட்டலாம். உங்களுடைய கடிதத்துக்கு நன்றி. எழுதியிருக்கிறாங்க எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, பா ராணி தேனியிலிருந்து. இன்னும் மற்ற கடிதங்களை வாசிக்கிறதுக்கு முன்னாடி பாடல் கேட்க வேண்டிய நேரம் வந்தாச்சு இல்லையா? ஸோ பாடலை கேட்டு வந்தெல்லாம் அற்புதம் திரைப்படத்திலேருந்து பா விஜயோட பாடல் வரிகளில் பி உன்னிகிருஷ்ணன், கே சித்ரா இருவரும் சிவாவோட இசையில் இணைந்து பாடின பாடல். பாடலை கேட்டுட்டே தொடர்ந்து இணைஞ்சிருங்க.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
3: வர்ணஜாலமாய் இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:38 ஆயிட்டிருக்குது. பார்த்திங்கன்னா அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில் நேயர்களுடைய கடிதங்களை தான் வாசிக்க நம்ம கேட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் அடுத்த நேயருடைய கடிதத்தை நம்ம வாசிடலாம். எங்கேருந்து அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பி பாபு, சரஸ்வதி, முல்லைக்காடு, தூத்துக்குடியிலேருந்து தான் அவங்களுடைய கடிதத்தை தான் இப்போ நம்ம வாசிக்க கேட்க இருக்கிறோம். அவங்களுடைய கடிதம், முதல் கடிதம் பார்த்திங்கன்னா 5/6/2026 அன்று ஆனந்த பூங்காற்றில் முதல் நேயராக கலந்து கொண்ட சங்கரன்கோவில் கோட்டியப்பன் மாலை பொதுகை தும்பியல் நிகழ்விலும் கலந்து கொண்டு விட்டார். எப்படி நீங்கள் அனுமதிக்கலாம்? மேலும் வேலூர் மாவட்டம் காட்பாடி சந்திரசேகர் காலை திரையறிவிலும் மாலை பொதிகை தும்பிலும் அன்று 5/6/2026 அன்று கலந்து கொண்டார். பார்த்து நடவடிக்கை எடுக்கும். சொல்லப்போனால் நம்ம நேர்கள்கிட்ட வந்து இந்த விஷயத்தை நம்ம வந்து ரிக்வெஸ்ட்டாக கேட்டுகிட்டே தான் இருக்கோம். வேண்டுகோள் எடுத்துகிட்டே இருக்கும், புதிய நேர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு. நிறைய அன்பான நேர்கள் அதை ஏற்றுக்கிட்டு கரெக்டாக செய்கிறீங்க. செலவு தவறும் பட்சத்தில் இந்த மாதிரி நடக்கிறதான் செய்து இருந்தாலும் எங்கள் சார்பில் கண்டிப்பாக அதை வந்து கவனித்து அதுக்கேற்ற மாதிரி நேர்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் சொல்லிக்கிறோம் இந்த நேரத்தில். அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா 5/6/2026 அன்று ஸ்நேகிதே நிகழ்ச்சி கேட்டோம். அழகான பாடல்கள், அன்பு அறிவிப்பாளர்கள், நேர்கள் சார்பாக பல நல்ல கருத்துக்களை சொன்னாங்க. ஏன்னா அந்த நிகழ்வில் நமது நேர்கள் யாரும் கலந்து கொள்ளவில்லை என்பது வருத்தமடைய செய்தது. அவர்கள் சார்பாக சந்தியா, ஜெகன், திவ்யா இருவரும் 1 மணி நேரத்தை நன்றாக கொண்டு சென்றார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. 8/6/2026 அன்று ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நாம் மகிழ்ச்சியை தேடி ஓடுகிறோமா அல்லது நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை உணர தவறிவிட்டோமா? கலந்து கொண்டு பேசிய ஒவ்வொரு நேர்களும் தங்களின் அனுபவ கருத்துக்கள் மூலம் நிகழ்வுக்கு வலு சேர்த்தனர். நாம் நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை தொலைத்துவிட்டு தான் ஓடுகிறோம் என்பதை பல நேர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நமக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை நாம் உணர்ந்தால் நாம் எப்போதும் மகிழ்வுடன் இருக்கலாம் என்பதை பற்றி விவாதம் அழகாக உணர்த்திவிட்டு சென்றது. தொகுத்து வழங்கிய அன்பு அறிவிப்பாளருக்கு நன்றிகளும் பாராட்டுகளும். தூத்துக்குடி மாவட்டம் முல்லக்காடு, எஸ்பி பாபு, சரஸ்வதி இவங்களுடைய கடிதங்கள் மூன்றையுமே நம்ம வாசிச்சிட்டோம். அடுத்த கடிதம் பார்த்திங்கன்னா மஞ்சள் நீர் காயர்லேருந்து சிங்காரவேலன் அவர்கள் தான் இருக்கிறாங்க. 2/6/2026 அன்று நேயர் தொகுப்பில் நெல்லை பண்பலையில் என்னுடைய விருப்பத் தேர்வை தேர்வு செய்த நிலைய இயக்குனர் அறிவிப்பாளர் மகாராஜன் அவர்களுக்கு பாராட்டுகள். எனக்கு ஃபோன் மூலமாக வாழ்த்து சொன்ன அனைத்து உள்ளங்களுக்கும் என் இணையம் கணிந்த நன்றிகள் பல கோடி அப்படிங்கிறது இருக்கிறாங்க. அதே போல் 3/6/2026 என்ற இலக்கிய சாரலில் சங்க இலக்கியத்தில் காதல் பற்றி புலவர்கள் கவிஞர்கள் தங்கள் பாடலுக்கு காதல் எவ்வளவு முக்கியம் என்பதையும், காதலால் மன்னர்கள் தோல்வியடைந்ததும், காதலால் பதவி அடைந்ததையும் மணிமுத்தாறு கணேஷ் தன் இனிய குரலால் மெருகூட்டினார். அவருக்கும் நெல்லை பண்பலைக்கும் நன்றி. மஞ்சள் நீர்காயல், சிங்காரவேல், வீரவநல்லூர், கருணாநிதி, மம்சாபுரம், மீனா இவங்களுடைய கடிதங்களையும் வாசிச்சிட்டோம். அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா யாரோடது நம்ம வாசிக்க இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துச்சு பார்த்திங்கன்னா முல்லக்காடு எஸ்பி பாபு அவர்களோட தான் நம்ம வாசித்தோம். 8ஆம் தேதிக்கும் அனுப்பியிருந்தாங்கள்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய கடிதங்கள் காத்துட்ருக்கு. அடுத்த கடிதம் பார்த்திங்கன்னா உடையாம்புலியிலேருந்து சுதா பால்ராஜ் அவங்க எழுதினது தான். 15/5/2026 அன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்றில் குழந்தை வளர்ப்பு என்பது புத்தக அறிவா அனுபவ பாடமா என்ற தலைப்பில் பேசிய நேயர்கள் அனுபவம் என்றும் படிப்பறிவு என்றும் கூறினார்கள். என்னோட கருத்து, இப்போ உள்ள காலகட்டத்தில் படிப்போடு அனுபவத்தையும் கற்றுக் கொடுத்தால் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றின்னு சொல்லியிருக்காங்க. அதே உடையாம்புலியிலிருந்து சுதா பால்ராஜ்

கடிதங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 5 கடிதங்கள் இருக்குது. அதில் கடிதங்களையும் வாசிடலாம். 16/5/2026 அன்று 12:10 சிநேகிதி நிகழ்ச்சியில் சிநேகிதிகள் விதவிதமான சாம்பார் பற்றி சொன்னார்கள். அவர்கள் சொல்ல சொல்ல இங்கு கமகமவென்று வாசம் வீசியது. நிகழ்ச்சி அவ்வளவு அருமையாக இருந்தது. தொகுத்து வழங்கிய பிரேமி ரம்யா இருவருக்கும் வாழ்த்துக்கள். எனக்கு காய்கறி சாம்பார் பிடிக்கும். கடைசியில் குத்தமல்லி இலையை தூவிவிட்டால் அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டிப்ஸையும் கூட சொல்லியிருக்கிறாங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அதே போல் அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா 9/2 ஆனந்த பூங்காற்ற நிகழ்ச்சிக்காக எழுதியிருக்கிறாங்க. வாழ்வில் மிகவும் தேவை எது? நிம்மதியா மகிழ்ச்சியா என்ற தலைப்பில் நேயர்கள் அவரவர் கருத்துக்களை அருமையாக கூறினார்கள். என்னோட கருத்து, நிம்மதி இருந்தால் மகிழ்ச்சி தானாக வரும். தொகுத்து வழங்கிய ரம்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சுதா பால்ராஜ் உடையாம்புள்ளின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. 26/5/2026 அன்று காலை 9:02 ஆனந்த பூங்காற்றில் மக்கள் மனதில் எளிதில் பதிவது கதையா கவிதையா என்ற தலைப்பில் கலந்து கொண்டு நேயர்கள் கதைதான் என்று கூறினார்கள். கதை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எளிதில் புரியும். கவிதை என்பது படித்தவர்களுக்கும் ரசனை உள்ளவர்களுக்கும் மட்டும்தான் தெரியும் என்றார்கள். உண்மை அதுதான். என்னோட கருத்து அதுதான். தொகுத்து வழங்கிய ரம்யா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 15/5/2026 அன்று 9:30 இலக்கிய சாரலில் நாட்டுப்புற கலைகள் பற்றிய தகவல்களை சொல்லும்போது காதுகளுக்கு அவ்வளவு இனிமையாக இருந்தது. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும் என்று தொகுத்து வழங்கிய முத்து அபிஷேகம் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது. நிகழ்ச்சிக்கு ஏற்றவாறு பழைய பாடல்களும் இனிமை. அதுபோல் 27/5/2026 வியாழன் அன்று 4 பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் நேயர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் கேள்வியும் பதிலும் மிக அருமையாக இருந்தது. நேயர்களும் சரி அறிவிப்பாளர்களும் சரி, கடிஜோக் அவ்வளவு சிரிப்பாக இருந்தது. தொகுத்து வழங்கிய லிசி ஜெகன் உஷா இவங்க ரெண்டு பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. உடையாம்புலியிலிருந்து சுதா பால்ராஜ் எழுதின கடிதங்களையும் நம்ம வாசிச்சிட்டோம். மற்ற கடிதங்களை பாடலுக்கு பிறகு வாசிக்க கேட்கலாம். பாடலும் வந்துகிட்டே இருக்க எந்த திரைப்படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உயிரோடு உயிராக. கண்டிப்பாக இந்த பாடல் எல்லாருடைய ஃபேவரேட்டாக தான் இருக்கும். வைரமுத்துடைய பாடல் வரிகளில் ஹரிஹரன் கே சித்ரா பாடினது, வித்யாசாகருடைய இசையில். பாடலை கேட்டு வந்துடுங்க. இது நிலை பண்பலை 102.6.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேர்களே, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை FM ரெயின்போ 102.6 MHz ஒலிபரப்பாகிறது. கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. ரெண்டு மணி 50 ஆயிட்டு இருக்குது. நேர்களுடைய கடிதங்கள் தான் வாசிக்க கேட்டுருக்குறோம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். அடுத்த கடிதம் எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, சோ சோ சண்முக சுந்தரம், எஸ் ஐஸ்வர்யா, எஸ் மித்ரன், அக்ஷய மீனாட்சி, கிருஷ்ணராஜபுரம், அக்ரஹாரம், மணிநகரம், மதுரை, அங்கேருந்து எழுதியிருக்கிறாங்க. அன்பார்ந்த நெல்லை பண்பலைக்கு கனிவான வணக்கம். கடந்த 3/6/2006 அன்று காலை 8:30 திரையறிவு நிகழ்ச்சி அருமை. நிகழ்ச்சியில் முதல் நேயராக பங்கேற்க வாய்ப்பு கிடைத்தது. நிகழ்ச்சியில் ஒளிபரப்பான ஏஆர் ரகுமான் அவர்களின் பாடலை கண்டுபிடித்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் நிலைப்பண்பலைக்கும் பாராட்டுகள் சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா, மேலகரத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய பேர் மேலகரம் அப்படின்னு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. ஜே கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 5/6/2026 அன்று சுற்றுப்புற சூழல் நிகழ்ச்சி அருமை அன்று எனக்கு லைன் கிடைக்கவில்லைன்னு சொல்லிட்டு அன்றைக்கி என்ன நிகழ்ச்சிகள் கேட்டோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க சுற்றுச்சூழலுக்காக என்னென்ன விஷயங்கள் பண்ணிகிட்ருக்குறாங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிகழ்ச்சியில் பார்த்திங்கன்னா, அடுத்த கடிதம் யார் எங்கேருந்து எழுதியிருக்காங்கன்னா, ஞான பாஸ்கர் அவங்க வந்து கோவில் தெரு சிலுவைப்பட்டி தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கடிதம் 14/5/2026. என்னுடைய கருத்தை உங்களுடன் பரிந்து கொள்ள விரும்புகிறேன் சொல்லிட்டு, சில நேரம் நெல்லை வானொலியில் நேரத்தை அறிவிக்கும் போது 9:15 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் மீட்டர், லிட்டர், கிராம், மணி, நிமிடம், வினாடி இவை யாவும் யூனிட் இஷ் மெஷர்மெண்ட். இவைகளை எழுதும்போது சொல்லும் போதும் சிங்குலரில் சொல்லணும். ஸோ அதனால் மணி நேரங்கள் அப்படின்னு

சொல்லாமல் மணி நேரம் நிமிடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9:15 அந்த மாதிரி நீங்கள் சொல்லணும் அப்படி சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய இந்த இன்ஃபர்மேஷனுக்கும் கூட, ரொம்ப நன்றி சார் உங்களுடைய கடிதத்துக்கும். நிகழ்ச்சியில் அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா பி முருகன் மேலச்சவல்லேருந்து குறிப்பிட்டிருக்காங்க. மதிப்புக்குரிய நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்கள் அவர்களுக்கும் நிலையத்தில் உள்ள நிகழ்ச்சிகள் எல்லாமே அனைத்தும் அருமையாக இருக்கிறது. காலை 8 மணி திரையரங்கு நிகழ்ச்சியில் பாடல்கள் வரி கொடுத்து அதன் மூலம் திரைப்படங்களை கண்டுபிடிக்க முடிகிறது. காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு தலைப்புகள் கொடுத்து அதற்கு தகுந்தாற்போல் நேயர்களின் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை சொல்லி கொண்டு வருகிறார்கள். காலை 10 மணிக்கு மனம் விரும்பிய நிகழ்ச்சியில் நேயர்களின் அறிவு கண் திறக்க பொது அறிவு கேள்விகள் கேட்டு அந்த நிகழ்ச்சியை போய்கொண்டிருக்கிறது. மாலை 4 மணிக்கு பொதுகை தும்பி நிகழ்ச்சி சிரிக்கவும் வைக்கிறது, சிந்திக்கவும் வைக்கிறது. இப்படி பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் 102.6 FM அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நிலைய இயக்குனர் அவர்களுக்கும் அறிவிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அடுத்த கடிதமும் பி முருகன் மேலே சேர்ந்திருக்காங்க. மதிப்புக்குரிய நிலைய இயக்குனர் சொல்லிட்டு 1/6/2026 அன்று 20:10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் மஞ்சள் நீர்காயல் சகோதரர் சிங்காரவேல் அவர்களுடைய தொகுப்பில் பாடல்கள் இடம்பெற்றன. பாடல்கள் அனைத்தும் முக்கணி சாப்பிட்ட மாதிரி அவ்வளவு இனிமையாக இருந்தது. இப்படி பழைய பாடல்களை தொகுத்து வழங்கிய மஞ்சள் நீர்காயல் சகோதரர் சிங்காரவேல் அவர்களுக்கு மிக்க நன்றி. அறிவிப்பாளர்கள் அனைவருக்கும் திருநிலையத்தாருக்கும் நன்றிகள் பலன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நபரும் கூட, அதாவது பி முருகன் வந்து மேலச்சவல்லேருந்து அடுத்த கடிதம் எழுதியிருக்காங்க. அவங்களுடைய கடிதங்கள்லாம் கிட்டத்தட்ட நிறைய இருக்குது. அவங்க வந்து என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னா 3 மணிக்கு குக்கு நிகழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் ஒளிபரப்பாகிறது. நன்றாகத்தான் இருக்கிறது. எல்லா நேயர்களிடம் தொடுதிரை கைபேசி வைத்திருக்க மாட்டார்கள். ஒரு சில நேயர்கள் சாதாரண கைபேசி தான் வைத்திருப்பார்கள். அவர்கள் எப்படி பாடல் கேட்க முடியும்? ஆகையால் வாரத்தில் 2 நாட்கள் தொலைபேசி வாயிலாக நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பினால் நன்றாக இருக்கும். இதற்கு நிலைய இயக்குனர் அவர்கள் ஆவணம் செய்ய வேண்டும் சொல்லி கேட்டிருக்கிறாங்க. உண்மைதான். ஆனால் வாட்ஸ்அப் வழியாகவும் நிறைய நேர்கள் அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நிகழ்ச்சியும் இருக்குது. உங்களுக்காக இப்போ சுகமான ராகங்களும் தொலைபேசி வழி ஆக்கியிருக்காங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்து இதை பற்றி நிலைய இயக்குநர்களும் ஆலோசிச்சு சொல்லுவாங்க. தொடர்ந்து நீங்கள் பண்பலை கேட்டுக்கிட்டே இருங்க. அடுத்த நிகழ்ச்சிக்கான கடிதம் பார்த்தீங்கன்னா 1/6/2026 அன்று காலை 9 மணிக்கு ஆனந்த பூங்காட் நிகழ்ச்சியில் இணையதளம் என்கிறது அறிவின் கூர்மையாக்க முடிகிறதா இல்லை நேரம் விரயமாக்குகிறதா அப்படின்ற தலைப்பு இருந்தது. நேயர்களும் மிக அருமையாக சொன்னார்கள். இணையதளம் என்கிறது நமது பயன்படுத்தும் முறையை பொறுத்து இருக்கிறது. அறிவுபூர்வமாக பார்த்தால் அதாவது தொழில்முறையாகவும் இல்லை, படிப்பு சம்பந்தமாகவும் இல்லை, மற்றும் நமது அறிவு திறமை கொண்டு வந்து பார்த்தால் அது அறிவு திறனை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லித்தருது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கருத்தை குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே நாம் இணையதளம் பயன்படுத்தும் முறையை பொறுத்து தான் இருக்கிறது. தலைப்பு மிகவும் அருமையாக இருந்தது. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய சகோதரி பெயர் தெரியவில்லைன்னு பிராக்கெட்டில் கொடுத்துட்டு அவங்களுக்கும் கூட நன்றியை சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அடுத்த கடிதம் 4/6/2026 அன்று மாலை 4 மணிக்கு புதிய தும்பி நிகழ்ச்சி சுமாராகத்தான் இருந்தது. ஏன்னா நேயர்கள் வந்து கேள்விக்கு தகுந்தாற்போல் பதில் சொல்லவில்லை. சகோதரர் அழகிய நம்பிக்கை தாயம் 6 விழுந்தது. சகோதரியிடம் ஒரு விடுகதை ஒன்று சொன்னார்கள். ஒரு யானை ஆடாமல் அசையாமல் இருக்கிறது. யானை பாகன்னு சொன்னால் கூட அந்த யானை அசையவில்லை. ஒரு வயதான தாத்தா அதன் காதில் ஒன்று சொன்னார்கள். உடனே அந்த யானை வந்து தலையாட்டியது. இதில் அப்படி என்ன விஷயங்கள் இருக்கிறது எனக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அன்றைக்கி இருந்த நிகழ்ச்சி வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து பதில் கூட சொல்லும்போது நேர்களுடைய அந்த பங்கு கொண்ட விதம் வந்து சரியா இல்லைன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. குறிப்பாக அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க விடுதலை கேட்ட விதம் அது வந்து ரொம்ப வந்து சிரிக்கக்கூடிய விதத்தில் இல்லை. அதுக்கு குறிப்பாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா ஒரு சகோதரி வந்து கேட்டாங்களாம், அங்கே கையில் ஊசி வந்து குத்துறோம், ரத்தம் வருது, எதுக்காக வருகிறதுன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து சகோதரி தெரியவில்லைன்னு சொன்னாங்க. சகோதரர் வந்து அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ரத்தம் வந்து எனக்கு குத்துனது யாருன்னு பார்க்குறக்காக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜோக்கில் எனக்கு எதுவுமே புரியலை. தொகுத்து வழங்கிய சகோதரிகள் சுமித்ராவுக்கும் லிசி ஜகனுக்கும் மிக்க நன்றி வணக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கடிதம் 5/6/2026 அன்று 20:10 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் வீரவநல்லூர் சகோதரர் கிருஷ்ணன் அவர்கள் தொகுப்பில் பாடல் இடம்பெற்றதே. பாடல்கள் மிகவும் அருமை. அதுவும் இரவு நேரங்களில் இப்படி பழைய பாடல்கள் கேட்பதற்கு ரொம்ப இனிமையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட பழைய பாடல்களை தொகுத்து வழங்கிய வீரவநல்லூர் சகோதரர் கிருஷ்ணன் அவர்களுக்கும் அறிவிப்பாளருக்கும் அந்த அறிவிப்பாளர் ஞானவில்சன் அவர்களுக்கும் நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கடிதம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நாளுக்கு அப்படின்னா 4 மணிக்கு 5/6/2026 என்று மாலை 4 மணிக்கு பொதிய தும்பி நிகழ்ச்சியில் பரவாயில்ல, நேயர்களுக்கு 2 நாள் கழித்து தான் பேச வேண்டும் என்று சொன்னீர்கள். ஆனால் நேற்று அதாவது 5/6/2026 பொதிய தும்பி நிகழ்ச்சிக்கு 4 நேர்

0: ஆசிரியர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பேசிவிட்டு போய்விட்டார்கள் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த புரிதல் தான் நம்மளுடைய நேர்கள்கிட்ட மாற்றி கன்வே ஆகிருக்கு, மாற்றி வந்து அந்த தகவல் பரிமாற்றமாயிருக்கு. என்னென்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நேர்கள் பங்கு கொள்ளலாம். அந்த ஒரு நாளில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பேசியிருக்கீங்கன்னா நீங்கள் மறுநாள் வந்து வேறு ஏதாவது நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். ஸோ இன்னைக்கு காலையில் நான் திரையரில் பேசியிருக்கேன், அதனால் வந்து சாயங்காலம் வேறு நிகழ்ச்சியில் பேசுகிறேன்ற மாதிரி இப்போ வந்து அனுமதி இல்லை. ஸோ ஒரு நேயருக்கு ஒரு நாளைக்கு தான், மறுநாள் நீங்கள் வந்து கலந்துக்க முடியாது. ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு நேர்கள் வந்து ஒத்துழைச்சிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் ஒத்துழைக்கிறீங்க, தொடர்ந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு தேவை. அதே போல் 2/6/2026 அன்று மதியம் 1:10 நலந்தான் நிகழ்ச்சி பற்றி சொல்லியிருக்கிறாங்க. திரிகடுகம் என்பது பற்றும் அது மருத்துவ குணங்கள் பற்றியும் சகோதரி லிசி ஜெகன் சொன்னார்கள். நிகழ்ச்சி அருமையாக இருந்தது, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய லிசி ஜெகனுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பி முருகன் மேலச்செவல் அவங்க தான் 3/6/2026 அன்று மாலை 3 அன்பின் வரிகள் நிகழ்ச்சி நேயர்களின் அன்பான கடிதங்களை மிக அழகாகவும் பொறுமையாகவும் வாசித்த சகோதரிகள் திவ்யாவுக்கும் சுட்டிப்பெண் ஜோனாவுக்கும் நன்றி. ஜோனா மட்டும் கொஞ்சம் வேகமாக வாசித்தார்கள், சகோதரி திவ்யா மிக பொறுமையாக வாசித்தார்கள். கடிதங்கள் வாசித்த ரெண்டு தோழிகளுக்குமே பாராட்டுகளை சொல்லியிருக்காங்க. 5/6/2026 அன்று மதியம் 1:10 நலந்தான நிகழ்ச்சியின் மன அழுத்தம் குறைவதற்கான வழிமுறைகள் மிகவும் தெளிவாகவும் நல்ல விளக்கமாகவும் சொன்னார்கள். நிகழ்ச்சியில் பழைய பாடல்கள் அனைத்தும் மிக இனிமையாக இருந்தது, ஆனால் சகோதரி சந்தியா ஜெகன் முதலில் நல்ல மெதுவாகவும் அழகாகவும் பேசுவார்கள், இப்போது கொஞ்சம் வேகமாக பேசுகிறார்கள். சகோதரி ஜோனா பேசுகிற மாதிரி சகோதரி சந்தியா ஜெகனும் பேசுகிறார்கள். இதற்கு இந்த வேகம் இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக தொகுத்து வழங்கிய சகோதரி சந்தியா ஜெகனுக்கு பாராட்டுகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் கொஞ்சம் வேகம் இல்லாமல் மெதுவாக நிறுத்தி பேசினால் இன்னும் நன்றாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. நன்றி உங்களுடைய கடிதத்துக்கு. அடுத்த கடிதம் பார்த்தீங்கன்னா அதே நபர் தான், 3/6/2026 அன்று மதியம் 1:10 நலந்தான் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியம் அதாவது நோய் எதிர்ப்பு சுத்திகரிப்பு கூடிய வழிமுறைகளை பற்றி இருந்துச்சு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கின சகோதரி திவ்யாவுக்கும் அதை தொடர்ந்து வந்த நிகழ்ச்சியில் சசிகலா அவங்களுக்கும் பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய கடைசி கடிதம் நிகழ்ச்சியுடைய நிறைவான கடிதம் 1/6/2026 1:15 நலந்தான நிகழ்ச்சியில் வசம்பு பற்றிய மருத்துவ குணங்கள் சொல்லியிருந்தாங்க. சந்தியா ஜெகன் ரொம்ப அழகாக நிகழ்ச்சியை வழி நடத்தினாங்க, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுடைய எல்லா கடிதங்களும் வாசித்தாச்சு. இவ்வளோ நேரமும் எங்களுடைய கடிதங்களை வாசிக்க கேட்டோம் அன்பின் வரிகள் நிகழ்ச்சியில். இன்னும் சில நொடிகளில் 3 செய்திச் சுருக்கம் கேட்கலாம். நிகழ்ச்சி வரைக்கும் உங்க கூட நிகழ்ச்சியை வழங்கிட்டு இருந்தேன் நான் உங்கள் தோழி ஆர்ஜே ஜெமிமா செபாஸ்டியன்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷாமலா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை புதிய அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக அக்கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது காரணமாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பாலம் ரத்து செய்யப்படுவது வரவேற்கத்தக்கது என்றும் இது தொடர்பான 700 கோடி ரூபாய் ஊழல் குறித்து தாவேக அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் பாமக கேட்டுக் கொண்டுள்ளது. தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியாவிற்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தோல்வியை தவிர்க்க ஆப்கானிஸ்தான் போராடி வருகிறது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான பயிற்சி ஆட்டம் தொடங்குவது மழையினால் தாமதமாகியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அன்பர்களுக்கு இனிமையான பிற்பகல் வணக்கங்கள். நேரம் பிற்பகல் 3:03.
2: நேர்களே, NCERT விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை பிற்பகல் 3:30 முதல் 4 வரை எஃப்எம் ரெயின்போ 102.6 MHz இல் ஒலிபரப்பாகிறது. கேட்டு பயன்பெறுங்கள்.

நேர்கள் கேட்டு ரசிக்க போறீங்க இது குக்கு நிகழ்ச்சி. நேர்களை குக்கு நிகழ்ச்சியில உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு ரசிக்கலாம் வாட்ஸ்அப் மூலமா. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 9443607 94 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு. 9443637 94 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இன்றைக்கி நமக்கு நிகழ்ச்சியில் யாருடைய பாடல் முதல் பாடல் அழிக்க இருக்கு அப்படின்னா ராஜேஸ்வரன், ராஜகுமாரி இவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க பாடல். நாசரேத்தில் இருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ராஜகுமாரன் திரைப்படத்திலிருந்து சித்தகத்தி பூக்களே அப்படிங்கிற இந்த பாடலை கேட்டிருக்காங்க. கொடுக்கலாம். அந்த பாடல் வந்துகிட்டே இருக்குது எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்களில்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
5: நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

நேரம் 3:10 உங்க மீராவோட ஜோரா கேட்டுட்டு இருக்கிறீங்க குக்கு நிகழ்ச்சி. குக்கு நிகழ்ச்சியில அடுத்த பாட்டு யாருக்காக வரப்போகுது, எங்கிருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா, நெல்லையிலேருந்து ராஜேஷ் வந்து பாடல் கேட்டிருக்காங்க. சமுத்திரம் படத்துக்காக அழகான சின்ன தேவதி அந்த பாடல் தான் கேட்டிருக்காங்க. சூப்பரான அந்த பாடல் வந்துட்டே இருக்கு. சங்கர் மகாதேவன் கங்கா குரல்களில் 3:11 நீங்களும் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, பாட்டு இடமற்ற திரைப்படம், மறக்காமல் உங்கள் பேர் ஊர் எல்லாத்தையும் குறிப்பிட்டு 9444336074 அப்படிங்கிற இந்த எண்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இப்போ வந்துட்டுருக்கு பாட்டு.

0: நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் யாருக்காக வரப்போகுது? உடையாம்புலியிலேருந்து அனீஷ் அருள்ராஜ் அபிஷேக் இவங்கெல்லாம் பாடல் கேட்டிருக்காங்க. சின்ன தம்பி படத்துலேருந்து பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அவங்களுக்காக மட்டும் இல்லை, எல்லா நேர்களுக்காகவும் முன்னதாக ஒரு சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து.
1: மாமா என்னாச்சு?
2: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
1: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

பாட்டு கேட்குறதுக்கு 1000 வழிகள் இருந்தாலும் நம்ம நிலைப்பன்மலை 102.6 பாட்டு கேட்குறதே தனி சுகம் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணிட்டு இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் நன்றி. வாட்ஸ்அப் மூலமா பாடல் விருப்பம் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இது குக்கு நிகழ்ச்சி. நேரம் ஆயிடுச்சு 3:18. நம்ம நிகழ்ச்சி

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. பழையங்கோட்டையிலிருந்து செம்புல நாதிகவி இவங்க பாடல் கேட்டிருக்காங்க. ரெட்ரோ படத்துல இருந்து கனிமா பாடல் தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லா நேர்களுக்காக வந்துட்டு இருக்கு நம்ம நிலைப்பண்பலை 102.6.

நேர்களை நேரம் ஆச்சு 3:28. இன்றைக்கி நம்ம வாட்ஸ்அப் மூலமாக நிறைய பாடல்கள் கேட்டு ரசித்தோம். இன்னும் நிறைய நேர்கள் பாடல்கள் கேட்டிருக்காங்க. தேனியிலிருந்து கார்மேக கண்ணன், குரன்கோட்டை முருகன், தீபா, ஆழ்வர்குறிச்சி ஸ்ரீதேவி, பரமசிவானந்தம், வேப்பன்குளம் வின்சி, நெல்லை சிவா, அன்னை நகர் சுரேஷ், கயத்தாறு பிரகாஷ், தூத்துக்குடி பாலசுப்ரமணியன், நெல்லை மகேஷ், கோவில்பட்டி ஆறுமுகராஜ், முனிர்பல்லம் பிரதீக்ஷா, பேச்சி பார்வதி, வசந்தி முத்துசெல்வி, சிவநாடானூர் மாரி, வெங்கடேஸ்வரம் மகேஸ்வரி, ஆரியங்காவை இந்திரா, உடையாம்பள்ளி ஆகாஷ், முக்குடல் காஞ்சனாதேவி, சிங்கம்பாறை கமலா, செல்லம்மா, ரீட்டா, தாளார்குளம் பூரிஜா, பிரீத்தி, கேஃப்ரின், ஃப்ரான்சிஸ், வாகைக்குளம் சக்தி மாயா, வி கே பிரம், முகமது காசிம், கிலாக்குளம் வளர்மதி, நெல்லைமுத்து, ஜே ஜே நகர் வஷினி, நெட்டூர் மாரியப்பன், வானரமுட்டி நம்பிராஜ், இன்னும் நிறைய பேர் வந்து பாடல் வந்து கேட்டிருக்கிறாங்க. நேரம் போதலை அப்படிங்கிறதுனால இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட நிறைவு செஞ்சுக்கலாம். நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்க இருக்கிறீங்க. தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: मुट्ठी तक दिए।
1: राजा रवि वर्मा ने केवल राजा महाराजाओं के चित्र ही नहीं बनाए बल्कि आम लोगों के चित्र भी बनाए और सबसे अधिक चित्र बनाए देवी देवताओं के, भागवत और पुराणों के। कवि कालिदास की कृति शाकुंतलम पर आधारित उन्होंने कई चित्र बनाए जिनमें से एक चित्र को तो विदेशों में भी खूब प्रशंसा मिली। ये चित्र था राजा दुष्यंत को प्रेम पत्र लिखती शकुंतला का। इस चित्र को अंग्रेज विद्वान सर मोनियर विलियम्स ने देखा तो वो बहुत प्रभावित हुए। सर मोनियर विलियम्स ने कवि कालिदास के नाटक शाकुंतलम का पहली बार अंग्रेजी में अनुवाद किया था। वो इस चित्र को अपने अनुवाद के मुख पृष्ठ पर छापना चाहते थे। इसके लिए उन्होंने रवि वर्मा से अनुरोध किया कि इस चित्र को छापने की उन्हें अनुमति दें। रवि वर्मा ने अनुमति दे दी। इस चित्र के मुख पृष्ठ पर छपने से इसकी देश विदेश में खूब प्रशंसा हुई और किताब भी खूब बिकी।
2: अभी आप सुन रहे थे कार्यक्रम राजा रवि वर्मा, और अब इसी के साथ हम आज के उमंग कार्यक्रम को विराम देने की आज्ञा चाहेंगे। तो अपने मित्र अजीत
3: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
2: नमस्कार।
4: उमंग उमंग उमंग उमंग
5: நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதார நிகழ்ச்சி. நேர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து பொதுகி தும்பி நிகழ்ச்சி காத்துட்ருக்கு உங்களுக்காக.
6: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தாவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றம் சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, பொல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கால்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்களுக்கு செமையான கியூட்டான ஹாப்பியான மாலை வணக்கங்கள். நேரம் மாலை 4:02 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் அணிஞ்சிருக்கிறீங்க, இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியில் 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெட்ஸின் ஒளிபரப்போடு. 5 மணி வரை அட்டகாசமா கேட்டு ரசிக்க போறீங்க இது பொதிகாய் தும்பி. தாயத்தோட பறந்து வந்தாச்சு பொதிகை தும்பி. ஆமாங்க, தாயம் உருட்டி தான் விளையாட போறோம் இன்னைக்கும். தாயம் உருட்டி விளையாடுறதுக்கு நாங்க ரெடி ஆயிட்டோம். யாரு அந்த நாங்க? நான் உங்கள் மீரா மற்றும்
1: எல் சுப்பிரமணியன்.
0: அண்ணன் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ஓகே, பொதுகை தும்பி நிகழ்ச்சிக்கு வந்தாச்சு, தாயம் உருட்டி விளையாட போறோம்.

0: ஆமாம், இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு மழை இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி,
0: காலையிலேயே லேசாக தூரல் இருந்தது.
1: ஆமாம்,
0: அந்த வெம்மை போய் கொஞ்சம் குளுமை வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் நேர்களும் வந்து ரொம்ப ஆர்வத்தோடையும் உற்சாகத்தோடையும் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்குறோம்.
1: வந்துட்டாங்க,
0: வந்தாச்சு.
1: நேர்கள்ட்ட பேசுறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிடுவோம்.
0: கண்டிப்பாக
1: நேர்களே, தாயும் முருட்டி விளையாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் கால் பண்ணணும். ஃபஸ்ட்டு 0462251132 மற்றும் ஒரு 0462251133 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வந்து லைன்ல வரணும். வந்த பிறகு என்ன ரூல்ஸ் அப்படின்னா, தாயத்தை நாங்க உருட்டுவோம். 1, 3, 5 அப்படின்னு ஒற்றைப்படை எண்கள்ல தாயம் விழுந்துச்சு அப்படின்னா டாஸ்க் வந்து நாங்க உங்களுக்கு கொடுப்போம். 2, 4, 6 அப்படின்ற எண்கள் விழுந்துச்சு தாயம் அப்படின்னா டாஸ்க நீங்க எங்களுக்கு கொடுப்பீங்க. ஆனா யாருக்கு டாஸ்க் இருந்தாலும் கால அவகாசம் 40 செகண்ட் தான்.
0: அது ரொம்ப முக்கியம். இன்னொரு விஷயம் வேற இருக்கு இல்லையா, அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரணும்.
1: ஆமா, இது கண்டிப்பான விஷயம். நேயர்கள் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நேரலை நிகழ்ச்சிகள் வந்து கலந்துக்கோங்க.
0: புதிய நேயர்களுக்கு வாய்ப்பு தர்றதுக்காக.
1: ஆமா, எல்லா நேயர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக இது ஒரு வேண்டுகோளாக நம்ம சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியில முதல் நேயர்கிட்ட பேசலாம்.
0: கண்டிப்பாமா
1: பேசலாம். யார் வர போறாங்க இன்னைக்கு? வணக்கம்.
2: வணக்கம்
1: மேடம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
1: என்ன வந்திருக்கு? ரெண்டு வந்திருக்குது.
0: நீங்க தான்
2: கேக்குறீங்க.
0: சகோதரிட்டுதான்.
2: என்ன
1: சுனிதாமா, என்ன இப்படி ஒரு கொண்டு வந்துட்டீங்க எனக்கு? சரி, க்ளோ கொடுங்களேன், ஏதாவது க்ளோ கொடுங்க. க்ளோ க்ளோ
2: சின்ன க்ளோ கொடுங்க.
1: சின்ன க்ளோ கொடுங்க. எனது புரியல, நீங்க என்ன க்ளோ கொடுத்தீங்க இப்ப?
2: எட்டாது பட் ஆனால் வாட்டன்ன.
1: ஆஹா, எனக்கு புரியல, நீங்களே பதில சொல்லிருங்க.
0: எட்டுனா எட்டுனா அது, பட்டுனா ஆனால் வாட்டுனா என்ன?
2: சார் அழகா சொல்றாங்க.
1: என்ன தமிழ்ல கேட்டீங்களா நீங்க? இருந்தாலும் நேர்கள் கிட்ட தோற்று போயிட்டேன்
2: பாத்தீங்களா?
1: ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி. அண்ணே பாத்தீங்களானே
0: இப்ப என்ன நடந்துச்சுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல.
1: என்ன கேட்டாங்கன்னு புரியல, என்ன சொல்லணும்னு புரியல. சரி, ஆக மொத்தம் ஒரு மார்க் வாங்கிட்டு போயிட்டாங்க.
0: அதாவது அவங்க இட்டது பட்டானால் வாட் என்ன அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்காங்களாம்.
1: சரி,
0: அப்ப நீங்க அதுக்கு வந்து இட்டுனா அதுமா,
1: அது
0: ஆமா, பட்டுனா ஆனால்,
1: வாட்டுனா என்ன
0: அப்படின்னு
1: சொல்லணும் போல.
0: ஆமா ஆமா ஆமா.
1: நான் ஏதோ வந்து கடியா யோசிச்சிருக்காங்க, நான் யோசிச்சிட்டேன். ஓகே, நம்ம அடுத்த நேர் கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
3: எனக்கு கரும்பூர் மாணிக்கவாசன் பேசுறேம்மா.
1: சொல்லுங்க சார்.
3: மா, நல்லா இருக்கீங்களா?
1: சூப்பரா இருக்கோம். தாயம் ஒட்டுவோமா?
3: ஆ, ஒட்டுங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் வந்திருக்கீங்களா?
1: உருட்டே இல்லை உங்களுக்கு தாயம் இதை வந்துட்டே இருக்கு. தாயம் என்ன வந்திருக்கு? நாலு விழுந்திருக்குது.
3: நான் தான் கேட்கணுமோ?
1: ஆமா, நீங்க தான் கேட்கணும். கேளுங்க.
3: எனக்கு
1: தெரியும், எனக்கு தெரியும்.
0: நான் சொல்லணும்?
1: ஆமா.

0: கொஞ்சம் கிட்ட நெருங்குது. பணம் இல்லை. அப்ப வாழையா? வாழையா?
1: நன்றி. அண்ணே, ஒரு மார்க்
2: வாங்கிட்டீங்க.
1: நேர்கள் வரப்போறாங்க, எப்படி விளையாட போறோம் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஒரு பாடலுக்கு பிறகு பாட்டு வந்துட்டே இருக்க நேர்களே, வைரமுத்துவின் பாடல் வரிகளில் புலிப்படத்துக்காக தான் பாட்டு கேட்க போறோம். ஜாவித் அலி பூஜா பாடியிருக்காங்க, தேவி ஸ்ரீ பிரசாத்தோட இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுட்டு வாங்க.

0: நேர்கள் ரொம்பவே ஜாலியா கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேரம் சரியா 4:14 நிமிடம் ஆயாச்சு. பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. தாய் முரட்டி விளையாடிட்டு இருக்கிறோம் அண்ணே, விளையாடிடுமா?
2: ஆமாம்மா, இப்போ வந்து போன முறை வந்து நமக்கு ஒரு எளிமையான கேள்வியை கேட்டாரு நம்ம நண்பர் மாணிக்கவாசகம்.
1: ஆமாம்,
2: ஒரு எளிமையான கேள்வி தான், இருந்தாலும் கூட நமக்கு கொஞ்சம் டக்குன்னு பதில் தெரியாமல் போயிடுச்சு உங்களுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அடுத்து இப்போ இந்த ரவுண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போமே.
1: பார்த்துலாமா? வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் இருந்திருக்கீங்க? சுப்பையாபுரத்திலிருந்து
3: ராஜாஜி.
1: ராஜாஜி, ஓகே. உங்க இணைப்பு சரியா இல்லைங்களையா? உங்க குரல் தெளிவா கேட்கலங்க. ஓகே ஓகே. ராஜேஷ் சார், உருட்டி இல்லாமா தாயம்? உருட்டி இல்லை. உங்களுக்கான தாயம் எண் என்ன எழுது அப்படின்னு பார்த்துலாம். 2 விழுந்திருக்குது. ஆமா, நீங்க தான் எங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும்.
3: இங்க
1: பேசுனது பாதிதான் நாலு முக்குன்னு கேட்டுச்சு, அப்புறம் ஒண்ணும் கேக்கல. தெளிவா சொல்லுங்க.
3: நாலு முக்கு
1: சார், நீங்க பேசுறது பாதிதான் எங்களுக்கு கேக்குது.
3: இப்ப கேக்க
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: வாய்ப்பே இல்ல.
1: என்ன சொல்றீங்கன்னே எங்களுக்கு
2: கேக்குற கேள்வியே இந்த தெளிவா இல்லையா? தவறே இல்லை உங்களுக்கு.
1: நன்றி ஐயா, நன்றி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டதுக்கு. 4:15 ஆயிட்டு இருக்கு. அடுத்து யார் பேச போறாங்க, விளையாட போறாங்க? வணக்கம்.
4: வணக்கம். மேற்கு தாம்பரத்தில் இருந்து
1: வீட்டுள்ள பறவையா?
4: ஆமா.
1: வீட்டு எடை?
4: ஆமா.
1: பெங்குயின் இல்ல. என்ன இருக்கும்? வெயிட் வெயிட் வெயிட் வெயிட் க்ளூ கொடுங்களே.
4: குடுக்கணுமா? அது வந்து ஒரு உங்களுக்கு நான்கு எழுத்து சொல்.
1: நான்கு எழுத்து சொல்லா?
4: ஆமா.
1: வெயிட் காக்கா குருவி மயில். வெயிட் கிலோ கிராம் கிலோ
4: காரி வச்சா நினைக்கேன்.
2: இல்ல, எனக்கு கொஞ்சம் கிட்ட வருது.
4: வந்தது.
2: ஆமா, ஆனா
4: வாயில வர மாட்டேங்குது.
2: ஆமா ஆமா.
1: இன்னொரு க்ளோ கொடுங்க சார். சார், இன்னொரு க்ளோ கொடுங்க.
4: இன்னொரு க்ளோ?
1: ம்.
4: அது பரவாயில்லை
1: சார். இதுக்கு முதல்லயே சொல்லிட்டீங்களே, பரவாயில்லை.
4: இன்னொரு க்ளோ கொடுக்க வழி இல்ல பா. இல்ல
1: வழியே இல்ல, க்ளோ கொடுங்கவே. ஓகே, நேரா முடிஞ்சு போச்சு, போங்க.
4: முடிஞ்சு வச்சா?
1: சரி, வெயிட் ஆன பறவை என்ன பறவை அது?
4: கருடன். கருடன்.
1: ஓ, டன்.
4: சரி, டன் இருக்கலாம். இல்ல, டன்.
1: அடடடடா,
4: அதான் டன் டன் அடிக்கணும்.
1: பாத்தீங்களா, டன் டன் வந்து நீங்க மார்க் எடுத்துட்டு போயிட்டீங்க. போங்க.
2: சார், சூப்பர். அருமை.
1: நன்றி சார், நன்றி.
2: வாங்க,
4: ரொம்ப நன்றி.
2: மகிழ்ச்சி.
1: நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில நேரா அடுத்த நேர் யாரு இங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
5: நெல்கட்டு சொல். ராமபாண்டியன்.
1: ராமர் பாண்டியன்.
5: ரொம்ப
2: நல்லா இருக்கும்.

0: இந்த கவிதை அப்படிங்கிற வார்த்தை வர்ற மாதிரியான பாட்டு ஒரு மூணு பாட்டு சொல்லுங்க பாப்போம்.
1: அதாவது
2: ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் யார்?
1: ராமாயணத்தை
2: அது தெரியும். தமிழ்ல எழுதினது? அதுவும் தெரியும். மலையாளத்துல யார் எழுதுனா? இதான் கேள்வி. இல்ல இல்ல, சரி, ஹிந்தியில எழுதுனது யாரு? இந்த ரெண்டுல ஒண்ணு பதில் சொல்லுங்க.
1: அவரு வால்மீகி தான். அவர் ஹிந்தி நடுக்கிறது தானே?
2: இல்ல, அவர் வந்து சமஸ்கிருதத்துல எழுதினாரு. ஆமா, இப்ப நம்ம மலையாளத்துல ராமாயணத்தை எழுதினது யாரு, அல்லது ஹிந்தியில ராமாயணத்தை எழுதியது யார்?
1: அது நமக்கு தெரியலதானே?
2: தெரியல, என்ன பரவாயில்ல, தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமா?
1: தெரிஞ்சுக்கலாம், நீங்க சொல்லிருக்க.
2: ஆமா, அதாவது ஹிந்தியில துளசிதாசர் எழுதினார். ஆமா, மலையாளத்துல எழுத்தச்சன் அப்படிங்கிற ஒரு ரைட்டர் எழுதினார்.
1: எழுத்தச்சன்.
2: ஆமா, எழுத்தச்சன். ஆமா, பரவாயில்லையா.
1: அவர் வந்து பெரிய ஒரு பெரிய ஆளுவர். எழுத்தச்சர் வந்து பெரிய ஆளு. என்ன சாமி சிவானந்தர் சொல்லியிருக்காரு.
2: அதேதான், அதேதான். சரியா
0: ராமர் பண்ணி சார், நன்றி.
2: உங்களுக்கு பரவாயில்ல சார், இருந்தாலும் ஒரு தகவல் பரிமாறிக்கிட்டோம் இல்லையா? ஒரு தகவல். சரிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம்.
0: நன்றி சார், நன்றி.
2: அதாவது திரைப்படமே பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றதை கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிசயமாவும் இருக்கு.
0: ஆமா,
2: அதே சமயத்துல வந்து பரவாயில்லையே, அப்படியே இவ்வளவு சிறப்பா இருக்க,
0: இந்த யுகத்துல இப்படி ஒரு மனிதர் இருக்காங்களா,
2: அப்படி அப்படி அப்படின்னு இருக்கு. பரவாயில்ல, வெரி நைஸ். இருந்தாலும் கூட நம்ம ஒரு தகவலை பரிமாறிக்கொள்வதற்கு அவருடைய அந்த,
0: ஆமா, அவங்க இணைப்பு கிடைச்சு அவங்க பேசினால உங்க மூலமா வந்து ஹிந்தியில யார் எழுதுனாங்க, மலையாளத்துல யார் எழுதுனாங்க அப்படின்ற தகவலும் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டு வந்தோம். மோகன்ராஜனுடைய பாடல் வரிகள்ல சுந்தரபாண்டியன் படத்துக்காக ஆனந்த் அரவிந்த் பாடியிருக்காங்க. ஏன்னா ரகுநந்தன் இசையில தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: நேரமாயாச்சு மாலை 4:25 பொதுகி தும்பி நிகழ்ச்சியில தாயம் முரட்டி தான் விளையாடிட்டு இருக்கிறோம்.
1: நிறைய பேருக்கு நான் உட்பட, ஏன்னா அதுல நிறைய கிளை கதைகள் இருக்கும், அதனால அவ்வளவு ஈஸியா வந்து அதை வந்து நம்ம வந்து உள்வாங்க முடியாது.
0: சரி,
1: ஆனா வந்து ராமாயணம் ரொம்ப எளிமையா பாத்தீங்களா, அழகா சொல்லிட்டு போயிருவாங்க. ஆமா, ராமர் ராவணன் சண்டை, இந்த வாலி சுக்கிரீவன் அப்படி அப்படின்னு, அனுமன் அப்படிலாம் சொல்லிடுவாங்க இல்லையா. அதனால அது சம்பந்தமா கேட்டேன். ஆனாலும் கூட நல்ல விஷயங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்வதோடு கொஞ்சம் வந்து ஒரு காமெடியான ஃபன்னான அப்படி அப்படி விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டியது.
0: அதனாலதான் உங்களுக்கு ஒரு கேள்வி நான் வச்சிருக்கேன்.
1: போச்சு, சொன்னதுக்கு தண்டனையா?
0: சரி, அப்படிலாம் இல்லைண்ணா.
1: சரி, இருக்கட்டும்.
0: சரி, நான் ஒரு கேள்வி தான் வச்சிருக்கேன், நீங்க ஈஸியா பதில் சொல்லிடுங்க.
1: வார்த்தையாவா? ஓ, தெரியலையே எனக்கு, அப்படி ரொம்ப நெருங்க முடியலையே.
0: நெருங்க முடியல. கசப்பே இல்லாத மொழி சொல்லிருவா?
1: சொல்லிருங்கம்மா.
0: தேன்மொழி.
1: நாம வந்துமா 11-12 படிக்கும்போது என் கூட அப்படி தேன்மொழிங்கிற பேர்ல உள்ள ஒரு சகோதரி படிச்சாங்க.
0: அண்ணே
1: இல்லம்மா,
0: சகோதரி சொல்லிட்டீங்க.
1: அதனால நீங்க இந்த பேரை சொன்னோடனே எனக்கு அந்த பொண்ணு பேர் வந்துடுச்சு.
0: ஞாபகம் வந்துட்டாங்களா?
1: அந்த பள்ளிக்கூடத்துல நம்ம வந்து பாட்டுலாம் படிக்கும்போது செந்தமிழ் தேன்மொழியாள் அப்படியெல்லாம் கிண்டல் பண்ணி அப்படி அந்த ஞாபகத்தெல்லாம் அந்த இனிப்பான மொழி வந்து
0: ஞாபகப்படுத்திருச்சு இல்லையா?
1: பரவாயில்ல, இருக்கட்டும்.
0: ஓகே, நம்ம நேயர்கள்ட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?

0: ராஜாஜி சார் திரும்பவும் உங்க இணைப்பு அப்ப தெளிவா இல்லீங்க, இப்பவும் தெளிவா இல்ல. நீங்க சொல்றதெல்லாம் ஒரு வார்த்தை கேக்குது, இன்னொரு வார்த்தை கேட்க
1: மாட்டேங்குது. பரவாயில்ல, அவருடைய அந்த முயற்சி நம்ம
0: பாராட்டுதோம்.
1: நமக்கு பாதி காதலே விழ மாட்டேங்க.
0: ஆமா, அவங்க கேட்கிற கேள்விகளும் புரிய மாட்டேங்குது.
1: ஆமா, காதல நல்லா விழுந்தாலே நமக்கு பதில் தெரிய மாட்டேங்கு. இதுல வேற தெரியலன்னா எப்படி? சரி,
0: அடுத்த நேர்கிட்ட. வணக்கம். வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க இங்கிருந்து? என்றால் ஐந்து விழுந்திருக்கிறது. நான் தான் கேட்கணுமா?
2: அவங்க ஏற்கனவே வாத்தியார் படிச்சிருக்காங்க, கரெக்டா இருக்கும்.
0: சரிண்ணே, கேக்கட்டுமா?
2: ஆ, கேளுங்கம்மா.
0: சரி, உப்பு சைவமா அசைவமா?
2: உப்பு ரெண்டுக்கும் போடுவாங்க, என்னன்னு தெரியலையே.
0: என்ன தெரியலையே, அதான் பதில சொல்லிட்டீங்களே. அது பதில தெளிவா சொல்லிருங்க கிருஷ்ணன் சார்.
2: ஏமா, ரெண்டு இதுக்கும் போடுதோம். அது சைவமா அசைவமா?
0: அதாவது அது அப்படி சொல்லக்கூடாது. சாம்பாரில் போட்டால் சைவம், கறி குழம்புல போட்டால் அசைவம்.
1: ஆனால்
0: இது உங்களுக்கு கேள்வி இல்லை, சரியா? உங்களுக்கு கேள்வி நான் வேற வச்சுருக்கேன். ஒரு கடி ஜோக்கு தான் கேட்க போகிறேன் நான், சரிங்களா? கடிக்க முடியாத, சாரி, குடிக்க முடியாத டீ எந்த டீ? உங்களுக்கான கால அவகாசம் இது.
2: குடிக்க முடியாத டீ என்ன டீ? நம்ம இங்கிலீஷில் டீ போடுவோம். அது
0: இல்லை, அது இல்லை. அல்பாபெட் டீ இல்லை.
1: அப்போ இது தமிழ் டீயா?
0: ஆ, தமிழ் டீன்னு கூட சொல்லிக்கலாம்.
1: அப்படி சொல்லிக்கலாம்.
0: பிடிக்க முடியாத டீ.
2: என்னவா இருக்கும் நானே சொல்லட்டுமா?
1: வேற வழி
2: சொல்லுங்கம்மா.
0: கிருஷ்ணன் சார், குடிக்க முடியாத டீ கரண்டி.
1: இந்த பதில் நானே
0: சார், இந்த பாராட்டுக்கு ரொம்ப நன்றி சார். அது கிருஷ்ணன் சார் வாயில இருந்து ஒரு பாராட்டு வாங்குறது.
2: தேன்மொழின்னு சொன்ன விஜயகாந்த் படத்துல வந்து அந்த விஜயகாந்த் தங்கச்சி வந்து பேசாம இருக்கும். அவ பேச்சியோல ஏதாவது ஒரு மொழி வரட்டும், தேன் மொழின்னு பேர் விட்டுருக்கேன் ஒரு அம்மன் கோயில் கலக்காளி.
0: சரி சரி, அது ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு?
2: உண்மையிலே ஞாபகம் வந்துட்டு. ஒரு மார்க் உங்களுக்கு தான்.
0: நன்றி கிருஷ்ணன் சார், நன்றி.
1: வணக்கம்.
0: யார் இங்கிருந்து?
3: வாழவந்தாள்புரம் ரவி டெய்லர் பேசுறேன் மேடம்.
0: ரவி சார்
3: சொல்லுங்க மேடம்.
0: தாய் ஊட்டலாமா?
3: போட்டலாம் சார். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் சார், நல்லா இருக்கேன்.
3: உங்ககிட்ட இப்ப தான் நான் முத முத பேசுறேன்.
1: அப்படியா? சரி, ரைட். அப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் போட்டி.
0: ஓகே, உங்க ரெண்டு பேருக்கும் போட்டி பேசும் போது
1: வச்சுக்கலாமா?
0: என்ன தாயம் விழுதுன்னு பாத்துடலாம். உங்களுக்கு என்ன விழுந்திருக்கிறது? ஆறு
1: ஆறு. நீங்க தான் சார் கேட்கணும், நான் தான் சார்.
3: நாங்க தான் கேட்கணும். சரி சார், ஒரு சின்ன புதிர். உங்ககிட்ட ஒரு கரும்பு கொடுத்து,
1: சரி,
3: ஒரு 6 ரூபாய் கொடுத்துறோம்,
1: சரி,
3: ஒரு வெட்டு வெட்டினீங்கன்னா 2 துண்டு. அப்ப நீங்க 5 வெட்டு வெட்டுறீங்க. மொத்தம் எத்தனை துண்டு?
1: சபாஷ், நல்ல கேள்வி.
3: ஒரு வெட்டுக்கு 2 துண்டு, 5 வெட்டுக்கு எத்தனை துண்டு?
1: ஒரு வெட்டுக்கு 2, 3, 2, 3, 4, 5, 6 துண்டு சார்.
3: கரெக்ட் சார்.
1: ஆ, சரியா?
3: சரி சார்.
0: 10 சொல்லுவாங்க தானே எதிர்பார்த்தீங்க?
3: இல்ல இல்ல இல்ல, இது டக்குன்னு சொல்ல முடியாது. ஒரே அடையில கரெக்டா சொல்லிட்டாங்க.
1: பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் நமக்கு வேலை பாக்கு. ரொம்ப மகிழ்ச்சி சார், ரொம்ப சந்தோஷம் உங்களோட பேசி.
0: நன்றி
3: நன்றி.
1: மகிழ்ச்சி
0: என்னன்னே படாருன்னு அஞ்சு சொல்லிவிட்டீங்களே.

0: இல்லம்மா, அப்பப்போ நமக்கு கொஞ்சம் வந்து இந்த கணக்கு மூளையை எட்டி பார்க்கலாம்.
1: எட்டி பார்க்குது. ஓகே, ஒரு மார்க் வாங்கிட்டீங்க.
0: நிச்சயமா நிச்சயமா,
1: மகிழ்ச்சி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு கேட்டு வந்துருமா? தமிழ் நிகழ்ச்சியில் பாடல் வந்துட்டே இருக்கு. நம்ம படிக்காதவன் திரைப்படத்தில் தான் பாட்டு கேட்க போகிறோம்.

0: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெர்ட்ஸின் ஒலிபரப்பு.
1: நேர்கள் ரொம்ப ஜாலியா பொதுகிட்டு மீ நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறீங்க. 4:39 நிமிடத்துல ரொம்ப மகிழ்ச்சியாக விளையாடிட்டு இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் தாய் முரட்டி விளையாட வர்ற அடுத்த நேயர் யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம்.
2: குட்டிப்பன்
1: சார், எப்படி இருக்கீங்க? எப்ப வந்தீங்க லாஸ்டா?
2: நேத்து
1: வந்து ஞாபகம் இருக்கிறது. மீண்டும் நாளை வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.
2: நாளைக்கு வரவா?
1: நாளைக்கு வாங்க. நாளைக்கு வாங்க. கண்டிப்பா எல்லா தபாலும் வரும் சார், எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ஸ் உண்டு. நன்றி. நீங்க நாளைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்கோங்க கொடியப்பன் சார். நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இணைய போறோம் அடுத்த நேயர். வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: சென்னையில இருந்து மாலினி பேசுறேன்.
1: மாலினியம்மா சொல்லுங்க. தாய் முட்டலாமா?
3: ஊட்டுங்க.
1: எந்த நம்பர் வந்தா ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பீங்க?
3: எதுனாலும்
1: பரவாயில்ல. ஓகேவா? தாயை முருட்டியாச்சு. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? என் 3 விழுந்திருக்குது.
3: நான்
1: தான் கேட்கணுமா?
3: ஈஸியா கேளுங்க.
1: ஈஸியா கேட்கணுமா? பாருங்களே, நீங்க மட்டும் கஷ்டமா கேக்குறீங்க எங்களுக்கு.
3: நான் சொல்லி கொடுக்கறவளா?
1: சரி சரி, சொல்லி வேற கொடுத்துறீங்க. அப்ப நானும் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் இல்லையா? சரி, ஓகே. அதாவது ஒரு ஈஸியான ஒரு மாலினி தேவி அம்மா கொடுத்துடலாம். ஒரு 10 பேர், சரிங்களா? 10 ஊர் பேர்.
3: ஊர் பேரா?
1: அந்த ஊருக்கு பின்னாடி பட்டி அப்படின்னு முடியணும். பட்டி பட்டி பட்டின்னு முடியற மாதிரி ஒரு 10 ஊர் பேர். கடை கடான்னு 40 செகண்ட்ல சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்.
3: பத்து
1: சொல்லணும். சரி, ஒரு 6
3: சொல்லுங்களேன்.
1: வாயில வந்த வார்த்தைகள் எல்லாம் போட்டு பட்டி பட்டின்னு சேர்த்து
3: சொல்றீங்களா?
1: சரி சரி, வேற பட்டி சொல்லுங்க. கவனிக்கலையா நீங்க? சரி, இப்ப எத்தனை சொல்லிருக்கீங்க நீங்க?
4: 4.
3: எனக்கு
1: 5 சொல்லிருக்காங்க. ஆமா, 5 சொல்லிட்டாங்க. உங்களுக்கு என்ன, ஒரு 3/4 கொடுக்கணுமா?
3: ஆலடி பட்டி சொன்னல.
1: நீ எத்தனை பட்டி இருக்கு? சிவந்தி பட்டி, ரெட்டியார் பட்டி. அடுத்த நீர் யார் வரப்பறாங்க பேசுமா?
4: கண்டிப்பா.
1: வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? யாரு? இங்கிருந்து வந்திருக்கீங்க? பேசலாமா?
5: ஹலோ.
1: வணக்கம்.
5: ஹாய் மேம்.
1: ஹாய், வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
5: உடையாம்புலியிலிருந்து நிஷாந்திகா.
1: நிஷாந்திகா? ஓகே. தாய மட்டும் இல்லாமா? உருட்டலாம். உங்களுக்கு என்ன எண் விழுகிறது அப்படின்னு பார்த்துருவோம். இன்னைக்கு 6 அப்படிங்கிற எண் தான் விழுந்திருக்கு உங்களுக்கு. நீங்க தான் எங்களுக்கு டாஸ்க் கொடுக்கணும். ஆமா, விடுகதை அண்ணனுக்கு தான் நீங்க விடுகதை கேக்குறீங்க. கேளுங்க.
5: அண்ணனுக்கும்
4: சரி. சொல்லுங்கம்மா, சொல்லுங்க.
1: அண்ணனுக்கும்
5: தம்பிக்கும்
1: உங்க இணைப்பு தெளிவா கேட்கலமா நிஷாந்திகா?
5: ஹலோ,
4: சொல்லுங்க.

0: அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம்?
1: அண்ணனுக்கும் தம்பிக்கும் என்ன வித்தியாசம்? அந்த படத்தில் சொன்ன மாதிரிலாம் இருக்கு. முன்னாடி பிறந்ததுனால அண்ணன், பின்னாடி பிறந்ததுனால தம்பி.
2: என்ன
1: வயசு வித்தியாசமா? கரெக்டா?
2: அண்ணனுக்கும் தம்பிக்கும் வயது மட்டும்தான் வித்தியாசம் என்று வந்து அருமையா பதில் சொல்லிக்கீங்க அண்ணே. உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துடலாம்.
1: கொடுங்க நீ வாட்டுக்கு.
2: ஓகே, நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாட்டு கேட்டுட்டு வந்து தொடர்ந்து பேசலாமா?
1: கண்டிப்பாமா.
2: நேர்களை, பெருமாள் படத்துக்காக தான் பாட்டு கேட்க போகிறோம். ஸ்ரீகாந்த் தேவாவோட இசையில் தான் பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.
3: Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Do you smell what the rock is cooking? Yeah, yeah. Do you smell what the rock is cooking?

இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.

0: நேரம் மாலை 4:49 ஆயிட்டு இருக்கு. புதிய துமை நிகழ்ச்சி அட்டகாசமான பாடல்களோட கேட்டு ரசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு புதிய துமை நிகழ்ச்சியில நேயர்கள் சூப்பரா தாயம் ரொட்டி விளையாடி இருக்கிறீங்க. அடுத்த நேர் யாரு விளையாட வர்றாங்க? வணக்கம். வணக்கம் வணக்கம். யாருங்க இந்த? வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்க? ஹலோ,
1: கேட்டா மேடம்?
0: சுப்பையாபுரத்துல இருந்து யார் பேசுறீங்க? ஐயா, நீங்க திருப்பி திருப்பி லைன் பிடிச்சு வர்றீங்க. ஆனா உங்க இணைப்பு தெளிவா இல்ல. தெளிவா இடத்துல இருந்து
1: பேசுங்களேன்.
0: சொல்லுங்க. சுப்பையாபுரத்துல இருந்து பேசுறேன்னு மட்டும் தான் கேக்குது. உங்க பேரு கட் ஆயிடுச்சு. ஓகே, தாயம் இல்லாம உங்களுக்காக. ஓகே, உங்களுக்கான தாயேன்னு என்ன விழுந்திருக்குன்னா, இரண்டு விழுந்திருக்குது. இப்போ நீங்க தான் கேட்கணும். ஆனா நீங்க சொல்றதா எங்களுக்கு கேட்க மாட்டேங்குது.
2: ஆமா, நீங்க கேட்கணும், ஆனா எங்களுக்கு கேட்கல.
0: கேளுங்க
2: கேளுங்க
0: கேளுங்க கேளுங்க
1: மேடம்.
0: ஆ, கேளுங்க கேளுங்க.
1: கேக்குங்களா?
0: ஆ, கேக்கு. சொல்லுங்க சொல்லுங்க.
1: ஒரு
0: விடுகதை. சரி கேளுங்க.
1: நாலு முக்கிய வாழைப்படி
2: அளவே இல்லாம
0: போயிட்டு
2: வந்து ஒரு சோதனையே வந்து புலப்பா போயிட்டு.
0: ஆமா, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் பாராட்டியாக, மூன்று முறை லைனை பிடிச்சி வந்து வந்திருக்காங்க.
2: ஆமா, மூணு தடவையும் நாலு முக்கு தான் வருது.
0: ஓகே, அடுத்த நேர்கிட்ட பேசிடலாம். வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? குற்றாலத்துல இருந்து குமார் சார்.
3: விளையாடி
0: பார்ப்போம், முயற்சி செய்து பார்ப்போம். கருமை வெண்மை பசுமை தூய்மை கருமை வெண்மை பசுமை தூய்மை பகைமை செழுமை மை மைன்னு சொல்லக்கூடாதா? சரி, கருமை. ஒரு ஏற்கனவே மை மை மை மை மை மை செம்மை தொன்மை தொன்மை பழமை. எத்தனை சொல்லியிருக்கேன்
3: சார்? முக்கியமான
2: இளமையும் பெருமையும் சேர்ந்திருந்தா முழுமையாயிருக்கு
0: சார். என்ன ரைமிங் ஓகே சார், ஒரு மார்க் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் குமார் சார். ஒரு மார்க் வந்து தாராளமா கொடுத்துட்டாங்க. நன்றி
3: நன்றி
0: சார், நன்றி. ஆஹா, ஒரு மார்க் எப்படியோ வாங்கிட்டேன் நான். ஓகே, நம்ம அடுத்து யார் பேச போறாங்க நிகழ்ச்சியில பேசலாமா?
2: கண்டிப்பாமா.
0: வணக்கம்
4: வணக்கம்
0: வணக்கம். யார் இங்க? இந்த
4: தூத்துக்குடி மாவட்டம்.
0: ராஜேஷ் சார்.
4: ஒத்தில்ல
0: ஒட்டு இல்லாம தாயம்
4: உருட்டுங்க.
0: என்ன என் விளட்டும் எதுனாலும் சரி. ஓகே, உங்களுக்கு தாயம் உருட்டிடலாம். உங்களுக்கு என்ன விழுந்திருக்குது அப்படின்னா, இரண்டு விழுந்திருக்குது.
2: சூப்பர்.
0: அண்ணனுக்கு டாஸ்க் கொடுங்க.

0: என்ன டாஸ்க்கு?
1: என்ன டாஸ்க் கொடுக்கலாம்? ராஜேஷ் சார் யோசிக்கிறதுக்குள்ள டைம் முடிஞ்சு போயிருமில்லையே.
0: சரி நானே
2: கேளுங்களே.
0: ஊசி முனையில் ஒய்யார சங்கிலி.
2: ஊசி முனையில்
0: ஒய்யார சங்கிலி.
2: ஒய்யார சங்கிலியா?
0: சங்கீதம்.
2: சங்கீதம்.
0: ஆமா.
2: கொசு
0: இல்ல அது கொசு சொல்லுங்க.
1: அவங்க எதிர்பார்க்கிற பதில் இது இல்ல.
2: ஊசி முனையில் ஒய்யார சங்கீதமா?
0: ஆரம்பத்தில் அப்படித்தான்
2: அது. ஊசி முனையில் ஒய்யார சங்கீதம். நம்ம
1: ஒரு மார்க் கொடுத்தலாமா? ஓகே நன்றி ராஜேஷ் சார். நன்றி நன்றி அண்ணே. நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சுன்னா இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து நிறைய நேர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க இல்லையா?
2: போறான் கேள்விதான் நேர்கள் பக்கம் தான் போயிட்டு நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லாம
1: எல்லாமே கிட்டத்தட்ட ரெட்டைப்படை எண்கள் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில. இன்னைக்கு நிறைய நேர்கள் வின் பண்ணிருக்காங்க. ஏற்பாடி சுனைனா சுனைதா அம்மா, குற்றாலம் அம்பலவாணன் சார் வின் பண்ணிருக்கிறாங்க, சென்னை மாலினி அம்மா எல்லாம் வந்து வின் பண்ணிருக்கிறாங்க. ஆனா நிகழ்ச்சியில கலந்துகிட்ட எல்லா நேர்களுக்கும் வந்து பெரிய பெரிய நன்றிகளை நம்ம வந்து சொல்லிக்குவோம்.
2: கண்டிப்பா
1: இன்னும் குறிப்பா ஒரு நன்றி சொல்லணும்னா நம்ம ராஜாஜி சாருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம்.
2: அவர் உண்மையிலே நல்ல கடுமையான வந்து முயற்சி.
1: நிறைவான பாடல் வரிகள் திருமலை படத்திற்காக திப்பு ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடல் பாடியிருக்காங்க வித்யாசாகருடைய. நிகழ்ச்சி இது வரைக்கும் தொகுத்து வழங்கினோம். நான் உங்கள் மீரா மற்றும்
2: எல் சுப்பிரமணியன்.

நேர்களை திருமலை திரைப்படத்தில் இருந்து ஒலித்த அந்த இணைய பாடலோடு நிறைவு பெற்றது பொதிகை தும்பி. நேர்கள் இன்னும் சில நொடிகளை கேட்கலாம். செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக. அதனைத் தொடர்ந்து படமும் பாடலும் நிகழ்ச்சி உங்களுக்கு காத்துட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். அரசின் நலத்திட்டங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறும் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அப்பகுதியை விட்டு வெளியேறுமாறும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும் அதனை தமது அரசின் திட்டம் போன்று தவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்துறையில் வன்பொருள் திருடு போனது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். தொழில் வளர்ச்சியை உறுதி செய்ய தவேக அரசு முயற்சி மேற்கொள்ளவில்லை என்று அமமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. நீலகிரி, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், கோவை, தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒருசில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 17 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 156 ரன் எடுத்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம் உள்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

அன்பு நேர்களுக்கு மீண்டும் இனிமையான மாலை வணக்கங்கள். நேர்களை நேரம் மாலை 5:03. நேர்கள் 6 வரை கேட்டு ரசிக்க போறீங்க இது படமும் பாடலும். நேர்களை, படமும் பாடலும் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட ஆண்டில் வெளிவந்த திரைப்பட படங்கள்லேருந்து இடம்பெற்ற பாடல்களும் அந்த திரைப்படங்களை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களும் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. அந்த வரிசையில் இன்னைக்கு எந்த படம் எந்த வருடம் அப்படின்னா 1994 வெளியிடப்பட்ட திரைப்படங்கள் பற்றிய தகவல்களோடு அட்டகாசமான பாடல்களும் அந்த திரைப்படங்கள்லேருந்து தான் கேட்டு ரசிக்க போகிறோம். 1994 சுமார் 92 தமிழ் திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆகிருக்குங்க. இதில் நிறைய ஹிட் அடித்த படங்களும் லிஸ்ட்டில் இருக்குது. 1994 வெளிவந்த எந்த திரைப்படத்துலேருந்து முதல் பாடல் கேட்க போகிறோம் தெரியுமா? டக்குனு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பீங்க 1994 இந்த படங்கள்லாம் வந்துச்சு அப்படின்னு. ஆமாங்க, அந்த வரிசையில் முதல் படம் என்ன அப்படின்னா மகாநதி திரைப்படம் தான். இது ஜனவரி 14, அது பொங்கல் ரிலீஸ் செய்யப்பட்ட படம் தான். சந்தான பாரதி அவங்களுடைய இயக்கத்தில், இளையராஜா இசையில், கமல்ஹாசன், சுகன்யா, சோபனா, எஸ்என் லக்ஷ்மி, பூர்ணம் விஸ்வநாதன் அப்படின்னு நிறைய நடிகர் பட்டாளம் நடிச்சிருப்பாங்க. இந்த மகாநதி படத்துக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஆவி டெக்னாலஜி அப்படிங்கிற டெக்னாலஜியை முதல் முதல்ல பயன்படுத்தின இந்திய திரைப்படம் இந்த திரைப்படம் தான். அது மட்டும் இல்லாமல் சிறந்த திரைப்படம், சிறந்த ஒளிப்பதிவு, இதுக்கெல்லாம் வந்து 2 தேசிய திரைப்பட விருதுகள் வந்து வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது வாங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிறந்த சண்டைக்கலை ஒருங்கிணைப்பாளர் விருது வந்து விக்ரம் தர்மாவுக்கு இந்த படத்தை வந்து வாங்கி கொடுத்துருக்குங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்டோரி தான். 2 பிள்ளைங்களுக்கு அப்பா, அவர் வந்துட்டு மனைவி இழந்து வரப்போ ஒரு சூழ்நிலையில் குற்றவாளியாகி சிறைக்கு போகிறாரு. மாமியார்கிட்ட குழந்தைங்களை விட்டுட்டு போகிறப்ப அந்த பூர்ணம் விஸ்வநாதனுடைய நட்பு கிடைக்குது. வெளியே வந்து தன் பிள்ளைங்களை தேடி பார்க்கும்போது அவங்க இல்லை அப்படிங்கும்போது எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சி அவங்கள மீட்டு எப்படி வந்து அவர் வந்து வாழ்கிறார் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையாக இருந்துச்சு. ஆயிரத்தி வெளிவந்த இந்த மகாநதி திரைப்படத்தில் தான் இப்போ பாட்டு கேட்க போகிறோம். பாடல் வந்துட்டு இருக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம், உமாரமணன், சோபனா குரல்களில், இளையராஜாவோட இசையில் பாடலிட்டோம்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இன்றைக்கி 1994 வெளிவந்த திரைப்படங்களில் இருந்த பாடல்கள் கேட்டுட்ருக்கிறோம், கூடவே அந்த திரைப்படங்கள் பற்றின சுவாரஸ்யமான தகவல்களோடு. அடுத்த படம் என்ன படம் அப்படின்னா மகளிர் மட்டும். 1994 சங்கீதம் சீனிவாச ராவ் அவங்களுடைய இயக்கத்தில், கமல்ஹாசன் தயாரிப்பில், இளையராஜாவோட இசையில் நாசர், ரேவதி, ஊர்வசி, ரோஹிணி இவங்கெல்லாம் சேர்ந்து நடித்த படம் தான். கிரேசி மோகன் வந்து திரைக்கதை வந்து எழுதியிருப்பார் இந்த படத்தில். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நிறைய வாரங்கள் ஓடிய வெற்றி திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஹிட் அடிச்சுது அப்படிங்கிறதுனால தெலுங்கு மலையாளம்னு சொல்லிட்டு நிறைய மொழிகள்லாம் டப்பிங் வந்து செய்யப்பட்டு வெளியிடப்பட்டுச்சு. இந்த படத்துக்கு ஒரு ஹைலைட் இருக்குது என்ன அப்படின்னா, இதில் வந்து நாகேசார் வந்து ஒரு பிணமாக வந்து நடிச்சிருப்பாங்க. இறந்த ஒரு மனிதனாக பிணமாக நடிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து இந்த மூன்று பேரும், அதாவது ரேவதி, ஊர்வசி, ரோஹிணி இவங்கெல்லாம் தூக்கிட்டு போகிற மாதிரி காட்சிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். அது ரொம்ப இயல்பாக உயிரோட்டமான நடிப்பு, உயிர் இல்லாத மனிதனாக வந்து நடிச்சிருப்பாங்க நாகேசர். இந்த திரைப்படம் 1980 வெளிவந்த 9 to 5 அப்படிங்கிற அமெரிக்க திரைப்படத்தை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படம். இது 1994 பிப்ரவரி 25 ரிலீஸ் ஆகி வெற்றி பெற்றது. இந்த படத்தில் நடித்ததுக்காக நடிகை ஊர்வசிக்கு தமிழ்நாடு மாநில அரசுடைய சிறந்த நடிகைக்கான விருதும் வந்து கிடச்சிருக்கு. வேலை செய்கிற இடங்களில் பெண்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், அவங்களுக்கு நடக்கிற அநீதிகளை பற்றி ரொம்ப வந்து நகைச்சுவையாக பேசின திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல இருந்தால் இப்போ பாட்டு கேட்க போகிறோம். வாலியின் பாடல் வரிகளில் ஜானகி குழுவினர் பாடின பாட்டு, இளையராஜாவோட இசையில் நம்ம பாடலும் பாடலும் நிகழ்ச்சிக்காக.
1: எனக்கு வர எரிச்சலுக்கு அந்த பேமானிய கொமட்ல குத்தணும் போல இருக்குத. தலைய உறங்க வச்சு அம்மி கல்லால நன்னா மொத்து மொத்துன்னு மொத்தணும். மொத்தின போதாது, நிக்க வச்சு சுடணும். இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, மொத்தணும் குத்தணும்.

0: मुफ्त कानूनी सलाह लेनी हो
1: या न्याय बंधु में पंजीकृत वकीलों से कोर्ट में निःशुल्क कानूनी सहायता के लिए जुड़ना हो,
0: अब दोनों एक ही ऐप पर उपलब्ध। डाउनलोड करें आज ही टेली लॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉग इन करें www.tele-law.in या अपने नजदीकी CSE सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். இன்னைக்கு நிகழ்ச்சியில 1994 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து தான் பாடல்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா சேதுபதி ஐபிஎஸ் தாங்க. இந்தியாவிலிருந்து தப்பிக்க நினைக்கக்கூடிய தீவிரவாதிகள் வந்து பிணை கைதிகளாக பள்ளி குழந்தைகளை பிடிச்சி வச்சுக்கிட்டு அதுக்கு ஈடா விமானம் பணம் எல்லாம் கேட்டு கோரிக்கை வைக்கிறாங்க. நேர்மையான காவல் அதிகாரியாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ எப்படி அந்த சதியை முறியடித்து பள்ளி குழந்தைங்களை விடுவிக்கிறார் அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையாக இருந்துச்சு. விஜயகாந்த், மீனா, ஸ்ரீவித்யா, விஜயகுமார், டெல்லி கணேஷ், கவுண்டமணி, செந்தில், கோவைசாலான்னு நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. பி வாசுவோட இயக்கத்தில் இசை இளையராஜா வந்து இசை அமைச்சிருந்தாங்க. 1994 வெளிவந்து வெற்றியடைந்த சூப்பர் படம் தான் சேதுபதி ஐபிஎஸ். இந்த படத்தில் நடித்ததை பற்றி விஜயகாந்த் சார் வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா இந்த படத்தில் 70 கார்களை வந்து நிறுத்தி அது மேலே இருந்து எடுக்கப்பட்ட ஒரு சண்டை காட்சி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து எடுக்கப்பட்டுச்சு. 18 வந்து தொடர்ந்து இந்த ஷூட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்காங்க. நான் நடித்த படங்கள்லேயும் அதிகமாக ரிஸ்க் எடுத்து நான் நடித்த சண்டை காட்சி இது தான் அப்படின்னு விஜயகாந்த் சார் ஒரு நேர்காணலில் வந்து இந்த சண்டை காட்சி பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ இந்த சேதுபதி ஐபிஎஸ் படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். சித்ரா குரலில் தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது.

நேர்கள் நம்ம நிலைப்பண்பலை 102.6 படமும் பாடலும் நிகழ்ச்சி கேட்டுட்டுக்கிறீங்க. நேரம் 5:28. இன்னைக்கு நம்ம படமும் பாடலும் நிகழ்ச்சியில் 1994 வெளிவந்த திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்டுட்டுக்கிறோம், கூடவே சுவாரஸ்யமான தகவல்களோடு. அடுத்த திரைப்படம் என்ன அப்படின்னா கருத்தம்மா. பாரதி ராஜா இயக்கத்திலையும் கதையிலையும் ஏறமான இசையிலும் 1994 வெளிவந்த திரைப்படம் தான் கருத்தம்மா. ராஜா, மகேஸ்வரி, ராஜஸ்ரீ, பெரியார் தாசன், சரண்யா பொன்வண்ணன், வடிவேலு இவங்கெல்லாம் நடித்த படம். பெண் சிசு கொலை, அது மட்டும் இல்லாமல் வரதட்சணை கொடுமையை மையமாக கொண்டு சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்தின சூப்பரான படம் இந்த கருத்தம்மா. இந்த படத்தில் எல்லா பாடல்களுமே ஹிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் நடித்த ராஜஸ்ரீக்கு வந்து டப்பிங் கொடுத்தது யார் தெரியுமா? ராதிகா மேடம் தான். சிறந்த நடிகைக்கான மாநில விருதும் இந்த படத்தில் நடித்ததுக்காக ராஜஸ்ரீக்கு கிடைச்சது. மாதவி அப்படிங்கிற இயற்பெயரை ராஜஸ்ரீ அப்படின்னு மாற்றி பாரதி ராஜா சார் இந்த படத்தில் ராஜஸ்ரீக்கு நல்ல ஒரு கேரக்டர் கொடுத்து நடிக்க வச்சுருந்தாங்க. இப்போ இந்த திரைப்படத்தில் இருந்தால் வைரமுத்தோடைய பாடல் வரிகளில் சாகுல் ஹமீது மென்மினி குரல்களை தான் பாடல் கேட்க போகிறோம். ஏரமான் இசையில் தான் பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்கலாம்.

கருத்தம்மா படத்துலேருந்து தான் செம்மையான பாட்டு கேட்டு முடித்தோம். நேரமாயிடுச்சு 5:33. நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். 1994 வெளியிடப்பட்ட திரைப்படம் பற்றிய தகவல்களோடு பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அடுத்த படம் என்ன அப்படின்னா நாட்டாமை தாங்க. இந்த படத்தில் பாடல்கள் ஆகட்டும் டயலாக்ஸ் ஆகட்டும் எல்லாருக்குமே மெமரியில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். இதில் சரத்குமார் சார் வந்து டூயல் ரோல்லேருந்து நடிச்சிருப்பாங்க, அண்ணன் தம்பியை நடிச்சிருப்பாரு. கே.எஸ். ரவிக்குமாரோட இயக்கத்தில் சிற்பி இசையில் சரத்குமார், குஷ்பு, மீனா, விஜயகுமார், சங்கவி, பொன்னம்பலம், கவுண்டமணி, செந்தில் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. ஊர் நாட்டாமையாக விஜயகுமார் நடிச்சிருப்பாங்க. அவருக்கு 2 தம்பிகள். இவருக்கும் பொன்னம்பலம் ஃபேமிலிக்கு இருக்கக்கூடிய

நீண்ட நாள் பகை, இதை சுற்றி தான் கதை களம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இந்த படத்துக்கு தமிழக அரசுடைய சிறந்த திரைப்பட விருது கிடைச்சது. டூயல் ரோலில் நடித்ததுக்காக சரத்குமார் சாருக்கும் இதுக்கு விருது கிடைச்சது அவருக்கு. இந்த படம் எடுத்த சமயத்தில் வந்து சேரன் அவர்கள் வந்து கே.எஸ். ரவிக்குமாருடைய உதவி இயக்குனராக வந்து பணியாற்றிட்டு இருந்திருக்காங்க. இந்த படத்தில் ஒரு காட்சி, அதாவது யானை கட்டி போர் அடிக்கிற மாதிரி ஒரு காட்சி இருக்கும் இல்லையா, இது வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் இந்த காட்சியை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து யானைகள் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேரளாவில் வந்து ஐந்து யானைகளை லாரியில் கொண்டு வந்துட்டு கொண்டு வர்றதுக்காக கே.எஸ். ரவிக்குமார் சேரன்ட்டு சொன்னப்போ அவர் போய் உடனே வந்து அரேஞ்ச் பண்ணி இந்த வந்து ஷூட் பண்ணாங்களாம் இந்த சீனை. அது மட்டும் இல்லாமல் சரத்குமார் டூயல் ரோலில் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடில் நடித்த திரைப்படம் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் முதல்ல வந்து குஷ்பு கேரக்டரில் நடிக்க இருந்தவங்க யார் தெரியுமா, லக்ஷ்மி மேம் தான். 5:35 நம்ம நாட்டாமை படத்தில் தான் இப்போ ஒரு பாட்டு கேட்க போகிறோங்க. வைரமுத்துவின் பாடல் வரிகளில் முகமது அஸ்லாம், சுஜாதா குரல்கள் தான். சிற்பி இசையில் பாடல் வந்துகிட்டே இருக்குது நாட்டாமை படத்துக்காக.

0: The Indian Navy invites online applications from unmarried male and female candidates for 10+2 BTEC Cadet Entry Scheme Permanent Commission. Last date for submission is 18 June 2026. For more details, visit www.joinindiannavy.gov.in. The Indian Navy. Combat ready, cohesive, Atmanirbhar. Safeguarding seas for a Viksit Samriddh Bharat. Join Indian Navy.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

மாலை 5:40 ஆயிட்டிருக்கு. நேர்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க படமும் பாடலும். ஆவணர்களே, 1994 தான் இன்னைக்கு திரைப்படம் வந்து கேட்டுருக்கிறோம். அந்த இயர்ல வெளிவந்த திரைப்படங்கள் அந்த வரிசையில் அடுத்த படம் என்ன அப்படின்னா வீரா தாங்க. 1994 சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில், இளையராஜா இசையில், ரஜினிகாந்த், மீனா, ரோஜா, செந்தில், ஜனகராஜ் எல்லாம் வந்து நடிச்சிருப்பாங்க இந்த படத்தில். பாடல் திறமை கொண்ட ஒரு பாடகரா முத்து வீரப்பன் அப்படின்ற கேரக்டரில் ரஜினி சார் நடிச்சிருப்பாரு. மீனாவை காதலிக்கிற ரஜினி ஒரு பாடல் போட்டியில் பங்கு பெற்று அதில் கிடைக்கிற பரிசு தொகையை வச்சு அம்மாவோடைய கடனை அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. போட்டியில் வெற்றியும் பெற்று ஊருக்கு போகிற ரஜினி தனது காதலி வெள்ளத்தால் இறந்த தகவல் கேட்டு ஷாக் ஆகி, அப்புறமா சிட்டிக்கு போய் வேலை செய்கிற ரஜினி தன்னுடைய முதலாளியோட மகள் வந்து இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறாங்க, அவங்க தான் ரோஜா. அப்புறமா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு மறுத்த ரஜினி அவங்க அம்மாவோடைய கன்வின்ஸ் பண்ணதுனால வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வெள்ளத்தில் இருந்ததா நினைச்ச மீனா உயிரோடு இருக்கிறது தெரிஞ்சு முத்து வீரா அப்படின்னு டபுள் ரோலில் நடிக்க ஆரம்பிக்கிறாரு ரஜினி. எப்படி இந்த ரெண்டு பேருக்கும் இடையிலேருந்து நடித்து இந்த பிரச்சனைகள்லாம் எப்படி சமாளிக்கிறாரு, அதுதான் இந்த படத்தோட கதைங்க. இப்போ இந்த வீரா படத்துலேருந்து தான் பாட்டு கேட்க போகிறோம். வாலியின் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வனில் தான் குரல்களில் தான் பாடல் வந்துட்டுருக்கு. இளையராஜாவோட இசையெல்லாம் பாடல் இதோ.

1994 வெளிவந்த திரைப்படங்கள்ல தான் பாடல்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. 5:48 இது படமும் பாடலும். நிகழ்ச்சியில் அடுத்த படம் என்ன அப்படின்னா, மே மாதம் அப்படிங்கிற படம் தாங்க. 1953 வெளிவந்த ஹாலிவுட் படமான ரோமன் ஹாலிடே அப்படிங்கிற படத்தை அடிப்படையாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த மே மாதம். ஏரமான் இசையில் வினித் ஹீரோவாக நடிச்சிருப்பார். சோனாலி குல்கர்னி முதன்மை கதாபாத்திரத்தில் ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய அப்பாவோட கண்டிஷன் வந்து கட்டுப்பாடுகளுக்கு கட்டுப்படாத சலிப்படைந்த ஒரு பணக்கார வீட்டு பெண் வீட்டை விட்டு வெளியேறி சென்னைக்கு வராங்க. அங்கே அவங்களுக்கு நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்களும் வினித் மேலே ஏற்படக்கூடிய காதலும் தான் இந்த படத்துடைய கதைங்க. வைரமுத்துடைய பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் வாய்ஸில் தான் பாடல் கேட்க போகிறோம், வந்துட்டே இருக்குது.

0: நேரமாலை 5:55. நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கிறீங்க. படமும் பாடலும் நிகழ்ச்சி 1994 வெளிவந்த திரைப்படங்களிலிருந்து. 94 வெளிவந்த திரைப்படங்களில் இந்த படத்தை சொல்லலை அப்படின்னா வந்து நல்லாவே இருக்காது, முழுமை பெறாது அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன படம் அப்படின்னா அமைதிப்படை தாங்க. மணிவண்ணன் சாரோடைய இயக்கத்தில் இளையராஜாவுடைய இசையில் சத்யராஜ், ரஞ்சிதா, கஸ்தூரி, சுஜாதா அவங்களாம் நடிச்சிருப்பாங்க. அரசியல் கதைக்களம் தான் படம். சத்யராஜ் வந்து டூயல் ரோலில் நடிச்சிருப்பார். சத்யராஜ் மணிவண்ணன் காம்போ வந்து இதில் செமையாக இருக்கும். ஒரு அரசியல் நகைச்சுவை திரைப்படம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னுதாரணமாக இந்த திரைப்படம் அமைஞ்சிருக்கும். இந்த படத்தில் அந்த ரஞ்சிதா துரத்தப்படுற அந்த சீன்லேயும், அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய அந்த புல்லாங்குழல் இசை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சுஜாதா சத்யராஜுக்கு விபூதியை வச்சு விட்ற அந்த காட்சியில் இளையராஜா சாரோடைய அந்த பின்னணி இசை வந்து அப்படியே ரொம்ப நெகிழ்வான ஒரு இசையாக இருக்கும் அப்படிங்கிறது யாராலையும் மறக்க முடியாது. இப்போ இந்த திரைப்படத்தில் இருந்தால் பாடல் கேட்டு ரசிக்க போகிறோம். மனோ ஸ்வர்ணலதா குரல்களில் நம்ம நிகழ்ச்சி நிறைவான பாடலில் தான் வரப்போகுது. இதுவரைக்கும் நேர்கள் கேட்டு ரசிங்க படமும் பாடலும் நிகழ்ச்சி. இந்த நிறைவான பாடலோடு இந்த நிகழ்ச்சியோடு நானும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நான் உங்கள் மீரா சிவபிரகாஷ்.
1: அதை அவர் வேறு ஒரு பணியை செய்வதில் செலவிட முடியும். இவையெல்லாம் இதன் மூலமாக நீங்கிவிட்டன. அரசு இந்த ஊக்கத்தொகையை மென்மேலும் அதிகப்படுத்திக் கொண்டே வரும். நாம் அதன் மூலமாக அவர்களுக்கு கூடுதல் ஊக்கத்தொகையை தரலாம், சேவையை இன்னும் நாம் மேம்படுத்தலாம் என்கின்ற இந்த ஊக்க விஷயம் என்பது நமக்கு ஒரு வரப்பிரசாதமாகவே வந்திருக்கிறது என்று சொல்லலாம்.
2: ஓகே சார்.

இனிய மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 6 மணி, இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் இன்று மற்றும் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை, 7:10 நாமக்கல் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எஸ் கண்ணன். தொடர்ந்து இரவு 7:25 நம்மை சுற்றி, 7:30 அறிவியல் நேரம், 8:05 குக்கு நேயர் விருப்ப பாடல்களாக, 9:15 திரை இசை, 9:30 இலக்கிய சாரல், பட்டினப்பாளை புகார் நகரத்தின் கடல் வணிக பெருமை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள், வீரவநல்லூர் ஆ கிருஷ்ணன் அவர்களின் பாடல் தொகுப்பு இடம்பெறும், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள். இனி நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க, உரை வழங்குவவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள், 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவவர் வி இசக்கி பிரியா அவர்கள், 7 மணிக்கு வணக்கம் பரணியில் புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குவவர் ஞானசேகர் அவர்கள், 7:25 தமிழே அமுதே உரை வழங்குவவர் பொன் வேலுமையில் அவர்கள். காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவர் கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள், தொடர்ந்து திரைப்பட பாடல்கள், 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குவவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள், 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல், 9:02 ஆனந்த பூங்காற்று கோபம் பலமா பலவீனமா, 10:02 மனம் விரும்புதே நேயிருப்பு பாடல்களாக, 11:02 மணித்திருநாடு சங்கீத் நாதக் அகாதமி, நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே பெண்களின் பலவீனம் என்ன பலம் என்ன, 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பாரத பிரதமரின் பழங்குடியின மேம்பாட்டு திட்டம். ஒன்று 10:00 நலம்தானா ஆரோக்கியத்தை அளவிடும் இரத்த பரிசோதனைகள், 1:55 நலம்தானாவில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குவவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள், பிற்பகல் 2:15 திரையருவி, 3:02 குக்கு நேருப்பு பாடல்கள், 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, மாலை 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை, 7 மணிக்கு திரை இசை. நாளை இரவு 7:10 பெரம்பலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் எம் செல்வராஜ், 7:25 நம்மை சுற்றி, 7:30 பிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் டெல்லி அஞ்சல், தொடர்ந்து 7:32 ஆசை அஞ்சல், இரவு 8:05 குக்கு

நேயருப்பு பாடல்கள் 9:15 திரை இசை, 9:30 இலக்கியச்சாரல் கலித்தொகை கூறும் வாழ்வியல் போதனைகள், 10 மணிக்கு சுகமான தாகங்கள், தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்கள் இடம்பெறும், 11 மணிக்கு நிகழ்ச்சி குறிப்புகள், இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

ஆடிப்பாட கணபதி வருவா, என்ன தருவா, எல்லாம் தருவா.

0: துள்ளுவதை பார் பக்தர் அள்ளி வீசும் வண்ண பொடியில் வானம் நிறம் மாறுதுபார், வானம் நிறம் மாறுதுபார்.
1: ஓம் ஸ்ரீ மங்கள விநாயக மூர்த்திக்கு
0: பாரு பாரு பிள்ளையாறு ஆடி வரும் தேரு எங்க பிள்ளையார்.

0: அறமும் துணையும் இருக்குது. அந்த துணையினிலே பகை முடிக்கும் துணிவு பிறக்குது. ஆனை முகமும் ஐந்து கரமும் துணையும் இருக்குது. அந்த துணையினிலே பகை முடிக்கும் துணிவு பிறக்குது. பகையும் இல்லையே ஒரு பயமும் இல்லையே, பகையும் இல்லையே ஒரு பயமும் இல்லையே.
1: ஓம் ஸ்ரீ வீர விக்னேஸ்வர மகாராஜ் கி.

நாம் விழிப்புணர்வு இல்லாமல் செய்யும் செயலை விழிப்புணர்வுடன் செய்ய முடியும். இதுதான் அறியாமைக்கும் ஞானத்திற்கும் உள்ள வித்தியாசம். இணைந்திருக்கின்றோம் பக்தி மாலை நிகழ்ச்சியில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: நேரம் 6:22. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 இல். இது பக்தி மாலை.

அன்பு செலுத்தும் ஆற்றலுக்கு எல்லையே இல்லை. அன்பாக மாறிவிடும்போது பிரபஞ்சத்தையே அன்பில் கொள்ள முடியும்.

நேர்களை பக்தி மாலை நிகழ்ச்சியை தொடர்ந்து 6:40 கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் 6:30 மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
1: நம்ம குழுக்கள் அமைச்சு உடனடியாக சரி பண்ணிட்டே தான் வரோம். 4.5 லட்சம் மேற்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கு. 70% மேல 20% பழைய டிரான்ஸ்ஃபார்மர்ஸ். நமக்கு சப்ஸ்டேஷன்ஸ் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த சப்ஸ்டேஷன்ஸ் எல்லாம் லோடு ஹேண்டில் பண்ண முடியாமல் இருக்கு. நிறைய இடத்துல லோ வோல்டேஜஸ் அதனால ப்ராப்ளம். ஸோ இதையும் வந்து கணக்கெடுத்துட்டு வரோம். ஸோ இதெல்லாம் லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். எங்கெல்லாம் பெண்டிங் இருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்கிறோம். எங்கெல்லாம் பாதி கமிஷன் ஆகிருக்கோ அதில் உடனே முடிக்க சொல்கிறோம். ஸோ இதுக்கும் பட்ஜெட்டிங் பண்ண வேண்டியிருக்கு. என்ன இருந்தாலும் மக்களுக்கு தேவையான சேவைகள் எங்கேயும் பாதிக்கப்படக்கூடாது. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் வரல, ஃபியூஸ் ஆஃப் பிரச்சனைனா, டிரான்ஸ்ஃபார்மர் பிரச்சனைனா, அங்கங்கே சரி பண்ணுற பணிகளில் குழுக்கள் அமைக்கப்பட்டு அவங்கெல்லாம் உடனே சரி பண்ணிட்டு வராங்க. கார்பரேஷன்லேயும் தனியார் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க ஏதாவது வேலையை எடுத்து அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க மீது கடுமையான ஃபைன்லாம் போடப்படும்னு சொல்லியிருக்கோம். அதையும் வந்து திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுற வேலையாக இருப்போம்.
0: வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தாவேக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தாவேக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயக குரலை நெரிக்க முயலும் தாவேக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவிற்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தாவேக்காவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவி. திருவான்மியூர் உத்தண்டி உயர்மட்ட பால ஒப்பந்தத்தை ரத்து செய்வது குறித்து தாவேக அரசு ஆய்வு செய்து வருவது வரவேற்கத்தக்கது என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 700 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு தொடர்பான இந்த ஒப்பந்தம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தாவேக அரசு உத்தரவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியை பெருக்குவதில் தாவேக அரசு கவனம் செலுத்தவில்லை என்று அமமுக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக அரசுடன் புரிந்துணர்வு

0: ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட பல்வேறு தொழில் நிறுவனங்கள் பிற மாநிலங்களுக்கு செல்வதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பொருளாதார மேம்பாட்டிலும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் தாவேக அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு டிடிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம் பெண்ணை அழைத்துச் சென்று தாவேக்கா நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 4.5 கிலோமீட்டர் உயரம் வரை கடலோர கர்நாடக பகுதியிலிருந்து கடலோர ஆந்திர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், தேனி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இலவச வீட்டுமனை பட்டாக்களை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மெக்கைவரின் நினைவு தினத்தை ஒட்டி அன்னாரது நினைவிடத்தில் ஆட்சியர் திருமதி லட்சுமி பவ்யாத நேரு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் தொடர்பாக குறித்த நேரத்திற்குள் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் தீயணைப்புத்துறை சார்பில் பேரிடர் கால தற்காப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 1 இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் 2வது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. அதிகபட்சமாக செதிக்குல்லா அதல் 42 ரன் எடுத்தார். எஞ்சியவர்கள் சொற்ப ரன்னுக்கு விக்கெட்டுகளை பறிகொடுத்தனர். வாஷிங்டன் சுந்தர் 4 விக்கெட்டுகளையும் குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தனர். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் இவான் கிங் ஸ்வீடனின் ஆந்திரே ரோன்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, புல்லிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஜக்கூரி ஃபியூக்ஸ் வாலிதைன் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வளர்ச்சி நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மின்தடை பிரச்சினைக்கு உடனுக்குடன் தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு கூறியுள்ளது. தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகள்

0: பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 6:40. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 தொடர்கிறது பக்தி மாலை.

எல்லோரையும் விட நான் மேலானவன் என நினைக்கும் போதே மனம் ஒரு தடையாக மாறுகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை.

நேரம் 6:50. உடைமைகள் எவ்வளவு ஏராளம் என்பதை விட அனுபவம் எவ்வளவு தீவிரமானது என்பதே முக்கியம்.

கஷ்டமான காலங்களை நயமாக கடக்க முடிந்தால் சந்திக்கும் ஒவ்வொரு சூழ்நிலையும் வாழ்வை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு. நேர்களே, ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது பக்தி மாலை.

ஒலித்தது ஹரிஹரன், எஸ் ஜானகி குரல்கள், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில் பழனி பாரதியின் வரிகளுக்கு. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ரிஷி. தொடர்ந்து மூவேந்தர் படத்திற்காக சிற்பியின் இசையில் அறிவுமதியின் பாடல் வரிகளுக்கு பாடலை பாடியிருப்பவர் ஹரிஹரன்.

0: நேரம் 7:10. ஆகாஷவாணி நாமக்கல் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எஸ் கண்ணன்.
1: நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் கேஜி அருண்ராஜ் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கூறிய அவர், ஆப்பிரிக்காவின் காங்கோ, உகாண்டா ஆகிய நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸை உலக சுகாதார நிறுவனம் பெருந்தொற்றாக அறிவித்துள்ளது. எனவே தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் தமிழக சுகாதாரத்துறை மேற்கொண்டு வருகிறது என்றும், குறிப்பாக சர்வதேச விமான நிலையங்களில் ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வரக்கூடிய பயணிகளை கண்காணித்து தொற்று அறிகுறிகள் இருந்தால் தனிமைப்படுத்துவதற்கான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் கூறினார். மேலும் துறைமுக பகுதிகளில் கண்காணிக்கப்பட்டு வருகிறது என்றும், தமிழகத்தில் இதுவரை எபோலா வைரஸ் தொற்று அல்லது அறிகுறி எதுவும் இல்லை என்றும் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி எஸ் திலீப் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பத்திரப்பதிவு எளிமையாக நடைபெறுவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்றும், அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் திடீர் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்ட பத்திரப்பதிவு சார்பதிவாளர் அலுவலகத்தில் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பத்திரப்பதிவு அலுவலகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள், இணையதளங்களில் பத்திரப்பதிவு முறையாக மாவட்ட அளவில் நடைபெற்றதா என பத்திரப்பதிவுத்துறை அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன், தமிழகத்தில் பத்திரப்பதிவுத்துறையில் லஞ்சம் ஏதும் இல்லாமல் மக்களுக்கு எளிதாக பத்திரப்பதிவு செய்து கொடுக்க வேண்டும் என்பதே தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு ஆகும் என கூறினார். இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தமிழகம் முழுவதும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் அவ்வப்போது நடத்தப்படும் என்றும், ஏதாவது முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டால் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறினார். திருச்செங்கோட்டில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் நடைபெற்ற உலக புகையிலை ஒழிப்பு தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாநில அமைச்சர்கள் டாக்டர் கேஜி அருண்ராஜ், திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர்கள் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு அரங்குகளை பார்வையிட்டு கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தனர். மேலும் உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு உறுதிமொழியும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அமைச்சர் மருத்துவர் அருண்ராஜ் உறுதிமொழி வாசிக்க அனைவரும் உடன் வாசித்து ஏற்றுக்கொண்டனர். தொடர்ந்து புகையிலை பாதிப்புகள் குறித்து கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு நாடகமும் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டத்தின் புதிய ஆட்சித்தலைவராக திரு எல் மதுபாலன் பொறுப்பேற்றுக் கொண்டார். மருத்துவம், கல்வி, உள்கட்டமைப்புகளை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருச்செங்கோடு அருள்மிகு அர்த்தநாரீஸ்வரர் வைகாசி விசாக தேர் திருவிழா கடந்த 22ஆம் தேதி தொடங்கியது. முன்னதாக 450 ஆண்டுகள் பழமை வாய்ந்த தேருக்கு ஓய்வு கொடுக்கப்பட்டு புதிய தேர் வடிவமைக்கப்பட்டு வெள்ளோட்டமும் விடப்பட்டது. பள்ளிப்பாளையம் நகராட்சிக்குட்பட்ட தொழிற்சாலைகளில் மாநில சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் டாக்டர் வி கே ராஜீவ் திடீர் ஆய்வு செய்தார். பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முறையாக சுத்திகரிப்பு செய்து செயல்படாத சாய மற்றும் சலவை ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அகரஹாரம், நேரு நகர், வசந்தா நகர், குமரன் நகர், திரையரங்க பகுதி, குமாரபாளையம் அகரஹாரம் மற்றும் முனியப்பன் கோவில் ஆகிய இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு சாய மற்றும் சலவை ஆலைகளின் சுத்திகரிப்பு நிலையங்கள் முறையாக பராமரிக்கப்படுகின்றனவா என்றும், கழிவுநீர் முறையாக மறுசுழற்சி செய்யப்படுகிறதா என்றும் அமைச்சர்கள் கள ஆய்வு செய்தனர். அப்போது முறையான சுத்திகரிப்பு நிலையம் இல்லாமல் அரசின் விதிமுறைகளுக்கு மீறி கழிவுநீர் வெளியேற்றப்பட்டதைக் கண்டு ஒரு சாய ஆலை மூடப்பட்டது. மேலும் ஒரு சாய ஆலை தொழிற்சாலையின் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தமிழகத்தில் சாய மற்றும் சலவை ஆலைகளிலிருந்து சேகரமாகும் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்து மட்டுமே வெளியேற்ற வேண்டும். மக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு சாய சலவை ஆலை மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு ராஜீவ் கூறினார். பள்ளிப்பாளையம் அடுத்துள்ள அகரஹாரம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியான கே கோபாலகிருஷ்ணன் என்பவர் தனது நண்பர்களுடன் பள்ளிப்பாளையம் காவிரி ஆற்றில் கடந்த 2ஆம் தேதி குளித்தபோது எதிர்பாராத விதமாக இடி மின்னல் தாக்கியதில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனையடுத்து அவரது குடும்பத்தாரை கடந்த 3ஆம் தேதி சந்தித்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் திருமதி சி விஜயலட்சுமி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் தமிழக பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 400,000 ரூபாய் நிதிக்கான ஆணையை கோபாலகிருஷ்ணன் மனைவி தேவகியிடம் அமைச்சர் வழங்கினார். நாமக்கல் அடுத்த அலங்காநத்தம் பகுதியில் மாவட்ட திறன் இந்தியா இயக்கம் மக்கள் கல்வி நிறுவனம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடந்த 5ஆம் தேதி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேந்தமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் திரு பி சந்திரசேகர், உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு அலங்காநத்தம் மகளிர் சுய உதவிக்குழு கட்டடம் அருகே மரக்கன்றுகளை நட்டு வைத்து திறன் பயிற்சி பெற்ற அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கினார். திறன் இந்தியா திட்டத்தில் தையல், எலக்ட்ரீஷியன், பிளம்பிங், தேனி வளர்ப்பு, காளான் வளர்ப்பு உள்ளிட்ட பல்வேறு திறன் பயிற்சிகளை வெற்றிகரமாக முடித்த 75 பேருக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்கள் சிகிச்சைக்கு வரும் பொதுமக்களிடம் மிகவும் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் என மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு தா லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார்.
0: நாமக்கல் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எஸ் கண்ணன்.

0: தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை

0: பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பிரசார், லெப்டினன்ட் கர்னல் நிதேஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், ஆய்வாளர்கள் லக்ஷ்மண் கேவத், ரமேஸ்வர் பிரசாத் தேஷ்முக் ஆகியோருக்கு ஷௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர்கள் மற்றும் முப்படைகளின் அதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தொழில் முதலீட்டிற்கு உகந்த நாடாக இந்தியா திகழும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாடு முழுவதும் 100 தொழிற்பூங்காக்களை ஏற்படுத்துவதற்கான பணிகளை விரைவுபடுத்துவதற்கான இணையதள சேவையை இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். முதலீட்டாளர்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு ஏதுவாக இந்த சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த தொழிற்பூங்காக்கள் சிறு குறு தொழில்துறையின் வளர்ச்சிக்கு மேலும் உத்வேகம் அளிக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நாடு முழுவதும் பெட்ரோலிய பொருட்கள் விநியோகம் சீராக உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறையின் கூடுதல் செயலர் திரு பிரவீன் கனோஜா, பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தியும் அதிகரித்து வருவதாக தெரிவித்தார். பெட்ரோலிய பொருட்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும், பொதுமக்கள் இதுகுறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகமும் சீராக நடைபெற்று வருவதாகவும் திரு பிரவீன் கனோஜா கூறினார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண் துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்க முடிவு செய்துள்ளதாக அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ககோலி கோஷ் தஸ்திதார் கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், தங்கள் முடிவு குறித்து மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லாவுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கான ஆதரவு குறித்தும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக திரு ககோலி கோஷ் தஸ்திதார் தெளிவுபடுத்தினார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக ஒருங்கிணைந்து போராடுவது என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் தொடர்பான அச்சங்களை எடுத்துரைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதுவது என்றும் இக்கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் தொடக்க உரையாற்றிய காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, மத்திய அரசு தவறான பொருளாதார மற்றும் வெளியுறவு கொள்கைகளை கடைபிடித்து வருவதாக குறை கூறினார். மாதத்திற்கு 2 முறை கூட்டணியின் கூட்டம் நடைபெற வேண்டும் என்றும் இதில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகை

இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். மக்களுக்கு தகவல்களை கொண்டு செல்வதில் ஆகாஷ்வாணி முக்கிய பங்கு வகிப்பதாக பிரசார் பாரதி தலைவர் திரு பிரசூன் ஜோஷி கூறியுள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், ஆகாஷ்வாணியின் 90 ஆண்டுகால சேவை வரலாற்று சிறப்பு மிக்கது என்றார். ஆகாஷ்வாணியின் வளர்ச்சிக்காக பங்களித்த எண்ணற்ற கலைஞர்களுக்கும் ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு பிரசூன் ஜோஷி கூறினார். நாடு முழுவதும் நம்பகத்தன்மை வாய்ந்த செய்திகளை ஆகாஷ்வாணி கொண்டு சேர்ப்பதாக பிரசார் பாரதியின் தலைமைச் செயல் அதிகாரி திரு கௌரவ் திவிவேதி தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் இதனை தெரிவித்த அவர், இந்நாளையொட்டி பிரசார் பாரதி ஊழியர்களுக்கும் நேயர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். மணிப்பூர் மாநிலத்தில் நீதித்துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சந்த் சிங் கூறியுள்ளார். தௌபால் மாவட்டத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பின் சிறப்பு நீதிமன்றத்தை இன்று திறந்து வைத்து அவர் பேசினார். நீதித்துறையின் சேவைகளை எளிதாக பெறுவதற்கு இந்த புதிய நீதிமன்றம் உதவிடும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். சிக்கிமில் அரசு அலுவலகங்களில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அரசு ஊழியர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. கல்வித்துறை சார்பில் ஓராண்டு காலத்திற்கு இதற்கான திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக சிக்கிம் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொழில்நுட்ப பயன்பாட்டிற்கான பயிற்சியும் இதில் இடம்பெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரானில் பயணம் மேற்கொள்வதை தவிர்க்குமாறு மத்திய அரசு மீண்டும் அறிவுறுத்தியுள்ளது. ஈரானில் வசிக்கும் இந்தியர்கள் அந்நாட்டிலிருந்து வெளியேறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானில் உள்ள இந்திய தூதரகம் சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ளது. மேற்காசியாவில் நிலவும் தற்போதைய சூழலை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் ஈரானும் உடனடியாக சண்டை நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அமைதிக்கான பேச்சுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சரங்கானா மாகாணத்திற்குட்பட்ட மாசின் நகர்ப்பகுதியை மையமாக கொண்டு இந்த நிலநடுக்கம் நேரிட்டதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த நிலநடுக்கம் காரணமாக சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. கார்டிஃபில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனையடுத்து பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக பார்த்தி ஃபல்மாலி 40 பந்துகளில் 56 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். 180 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் இழப்பிற்கு 153 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. ஸ்ரேயங்கா பாட்டில் 4 விக்கெட்டுகளையும் ராதா யாதவ் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். ஆசிய போட்டிகளில் பங்கேற்பதற்கான இந்திய கோல்ஃப் அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆடவர் பிரிவில் யுவராஜ் சந்து, சப்தக் தல்வார், வீர் அஹ்லவாத் ஆகியோரும், மகளிர் பிரிவில் திக்ஷா தாகர், அதித்தி அசோக், பிரணவி அர்ஸ் ஆகியோரும் இதில் இடம்பெற்றுள்ளனர். உலான்பாட்டர் ஓபன் மல்யுத்த போட்டியில் இந்தியா 8 தங்கம், 9 வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-6, 4-6, 10-7 என்ற செட்கணக்கில் அமெரிக்காவின் இவாங்கிங், ஸ்வீடனின் ஆண்ட்ரே குரான்சன் இணையை வென்றது. அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், ரித்விக் சௌத்ரி, போலிப்பள்ளி இணை பட்டம் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாதுகாப்பு படையினருக்கான வீர தீர செயலுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மக்களவை உறுப்பினர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸில் நேரிட்ட நிலநடுக்கத்தில் 32 பேர் உயிரிழந்தனர், 200க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டிக்கான பயிற்சி ஆட்டத்தில் இந்தியா 26 ரன் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

நேரம் 7:25 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நம்மை சுற்றி சுற்றியில் முதலாவதாக நாம் தெரிஞ்சுக்க போகிறது, உளமாக்கல் மற்றும் பணியாளர்கள் நல வாரியத்தில் பதிவு பெற்ற 18 முதல் 60 வரை உள்ள உளமாக்கலுக்கு புதிய இருசக்கர வாகனம் வாங்க மானியத் தொகை ₹50,000 வழங்க தமிழ்நாடு அரசால் ஆணையிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் உள்ள பள்ளி வாசல்களில் பணியாற்றும் பேஷ் இமாம்கள், ஆலிம்கள், அரபி ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியைகள் உள்ளிட்ட உளமாக்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இருசக்கர வாகனத்திற்கான மானியம் பெற மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலர் அல்லது சிறுபான்மையினர் நல அலுவலரிடம் படிவத்தினை பெற்று உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பித்து ஒப்புதல் பெற்ற பின்னரே பயனாளி இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம் அல்லது சிறுபான்மையினர் நல அலுவலகங்களில் இம்மாதம் 30ஆம் தேதிக்குள் உரிய ஆவணங்களுடன் சமர்ப்பிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள்.

நம்மை சுற்றியில் அடுத்ததாக ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. 2026 ஜூன் மாதத்திற்கான கோட்ட அளவிலான விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ஜூன் மாதம் 11 அன்று காலை 11 அளவில் ஸ்ரீவைகுண்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வைத்து நடைபெறவுள்ளது. எனவே தூத்துக்குடி கோட்டத்திற்குட்பட்ட தூத்துக்குடி மற்றும் ஸ்ரீவைகுண்டம் வட்டத்தைச் சேர்ந்த விவசாய பெருமக்கள் அனைவரும் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயம் தொடர்பான குறைகளை தெரிவித்து பயன்பெறுமாறு தூத்துக்குடி வருவாய் கோட்டாட்சியர்கள் தெரிவித்துள்ளார்.

நேரம் 7:30. நேயர்கள் கேட்க போறீங்க அறிவியல் நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களோடு முத்து அபிஷேகம். அறிவியல் நேரத்தில் நாம் அறிவியல் சார்ந்த பல விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி புவி வெப்பமடைதல் சம்பந்தமான சில தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ பாடல் கேட்கலாம். குள்ளநெறி கூட்டம் படத்திலிருந்து பாட்டு வருது. செல்வகணேஷ் இசையில் நா முத்துக்குமார் வரிகளில் பாடியிருக்கிறாங்க கார்த்திக் சின்மயி.

அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்குறீங்க. புவி வெப்பமடைதல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். பூமியோட சராசரி வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகிறது தான் புவி வெப்பமடைதல். அதாவது பூமிக்கு காய்ச்சல் வந்த மாதிரி, இந்த காய்ச்சல் வந்து குறையாத காய்ச்சல், தொடர்ந்து கூடிக்கிட்டே தான் போகுது. எல்லாத்துக்குமே காரணம் பல ஆண்டுகள் நாம் செஞ்ச பல தகவல்கள் தான். அதை பற்றி தொடர்ந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாடல் கேட்கலாம். ஜெயம் கொண்டான் படத்திலிருந்து வித்யாசாகர் இசையில் ஸ்ரீராம் பார்த்தசாரதி பாடியிருக்கிறாங்க கபிலன் வரிகளில்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: புவி வெப்பமடைதல் தொடர்பான செய்திகளோடு இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறீங்க அறிவியல் நேரம். பூமியோட வளிமண்டலத்துக்குள்ளே வர்ற சூரிய ஒளி வெப்பம், அந்த வெப்பம் வெளியேறாமல் பூமி வளிமண்டலம் ஒரு கண்ணாடி அறை மாதிரி அந்த வெப்பத்தை பிடிச்சு வச்சு பூமியை இதமான வெப்பநிலையில் வச்சுக்குது. இது இயல்பானது, இது பழங்காலமாக தொடர்ந்து இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு மனுஷங்களோட நடவடிக்கையால் கார்பன் டை ஆக்சைடு உள்ளிட்ட பசுமையில் வாயுக்கள் அதிகரித்து இந்த வளிமண்டலம் இன்னும் இறுக்கமாயிருச்சு. அதனால் வெப்பம் வெளியேற முடியாமல் பூமி இன்னும் கூட அதிகமான அளவில் சூடாகி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இயற்கையோட சமநிலை பாதிக்கப்பட்டு அதிக அளவில் பிரச்சனைகள் வரவும் காரணமாயிடுச்சு. தொடர்ந்து திரைப்பாடலில் மாஸ்கோவின் காவிரி படத்துக்காக தமன் இசையில் நவீன் மாதவ், ராகுல் நம்பியார் பாடியிருக்காங்க.
2: நீ ஒன்றும் அழகி இல்லை, ஆனால் எனக்கு உன்னை போல் இன்னொருத்தி அழகி இல்லை. நீ ஒன்றும் வெள்ளை இல்லை, ஆனால் எனக்கு உன்னை போல் கண்கூசும் வண்ணமில்லை. நீ ஒன்றும் உயரமில்லை, ஆனால் உன்னை அண்ணாந்து பார்த்ததரை தாழவில்லை. நான் தூங்காமல் இருந்ததில்லை, ஆனால் பெண்ணே அக்டோபர் 7 முதல் தூங்கவில்லை.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் மேளா. பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்ச் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாக பெறுங்கள். இன்றே உங்கள் பழைய தங்கத்தை மாற்றுங்கள், நாளைய இந்தியாவை வலுப்படுத்துங்கள். நிபந்தனைகளுக்குட்பட்டது. ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: புவி வெப்பமடைதலால துருவ பகுதிகள் பனிப்பாறை உருகுது. இந்த மாதிரி பல காரணங்களால தாழ்வான கடற்கரை நகரங்கள் நீரில் மூழ்கும் அபாயம் ஏற்படுது. மழை காலத்தில் மழை பெய்யாமல் காலநிலை மாற்றம், காட்டுத்தீ, இப்படி பல காரணங்களுக்கும் இது அடிப்படையாக இருக்குது. நம்மளோட வாழ்க்கை முறையை மாற்றி அமைக்கிறதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கு ஓரளவு தான் தீர்வு கிடைக்கும், அதை முழுசாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நுகர்வு கலாச்சாரம், காற்று மாசு, பிளாஸ்டிக் பயன்பாடுன்னு நாம் எல்லை தாண்டி வந்துட்டோம், அதுதான் காரணமாக இருக்குதான். இப்போ நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு ஏ நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படிங்கிற படத்துலேருந்து ராகவ் ராஜா இசையில் சங்கர் மகாதேவன் பாடியிருக்கிறாங்க தாமரையோட வரிகளுக்கு.

அறிவியல் நேரம் கேட்டுட்ருக்கிறீங்க. புவி வெப்பமாயதலை குறைக்க குறைவான பிளாஸ்டிக் பயன்பாடு, அதிகப்படியான மரங்களை நட்டு வளர்க்கணும், மின்சார சிக்கனம், பொது போக்குவரத்தை பயன்படுத்துறது, மிதிவண்டி பயன்பாடு, இப்படி நிறையா விஷயங்களை நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆனாலும் கூட எல்லாராலும் செய்ய முடியாத இக்கட்டான சூழ்நிலையிலும் மாட்டிகிட்ருக்கோம். கடந்த 100 ஆண்டுகளில் பூமியோட வெப்பநிலை சுமார் 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிச்சிருக்கு. இது சாதாரண எண்ணாக நமக்கு தோன்றலாம், ஆனால் அதோட பாதிப்பை தான் இன்றைக்கி நாம் அனுபவிச்சிட்ருக்கோம். நிறைவான பாடல் ராட்டினம் படத்துக்காக மனு ரமேஷன் இசையில் கேட்கலாம்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் வளர்ச்சி விகிதம் நடப்பாண்டில் 8% கூடுதலாக இருக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக உலக வங்கியின் இயக்குநர் திரு நீல்காந்த் மிஸ்ரா செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியையும் பகிர்ந்துள்ளார். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழலிலும் கூட இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்றும் அவர் அந்த பேட்டியில் குறிப்பிட்டுள்ளார். ஏழை மக்களின் மேம்பாட்டிற்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம், முத்ரா கடனுதவி திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் கோடிக்கணக்கானோர் பயனடைந்து வருவதாக கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான இலக்கோடு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும், ஏழைகளின் சமூக பொருளாதார பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இயற்கை உரத்தின் பயன்பாடு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. நடப்பு பருவத்தில் மட்டும் 3.5 மடங்கு அதிகமாக இயற்கை உரத்தை விவசாயிகள் வாங்கியுள்ளதாக வேளாண்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மத்திய அரசு மேற்கொண்ட விழிப்புணர்வு நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகளின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகளில் நிறைவேற்றிய திட்டங்களை பட்டியலிட்டுள்ளார். 58 கோடிக்கும் மேற்பட்ட ஜன்தன் வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஆயுஷ்மான் பாரத் அட்டைகள் 44 கோடி பேருக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். நம்பிக்கை, வளர்ச்சி, மக்கள் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சீரான மின் விநியோகத்தை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மின்தடை ஏற்படும் இடங்களில் அதனை உடனுக்குடன் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். வருகையில்லா ஆவணப்பதிவு திமுக ஆட்சிக்காலத்தில் நிறைவேற்றப்பட்ட திட்டம் என்றும், அதனை புதிய திட்டம் போன்று தவிக அரசு விளம்பரப்படுத்துவதாகவும் திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஜனவரி மாதத்திலேயே திமுக அரசு இந்த திட்டத்தை நிறைவேற்றியதாக கூறியுள்ளது. கருத்து சுதந்திரத்தை பறிக்கும் வகையில் தவிக அரசு செயல்படுவதாக அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்ததற்காக யூடியூபர் மாரிதாஸ் மீது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்தின் குரலை நெரிக்க முயலும் தவிக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது என்றும் அந்த அறிக்கையில் அஇஅதிமுக கூறியுள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு பின்னரும் கூட திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற விடமாட்டோம் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியிருப்பது வழிபாட்டு உரிமைகளுக்கு எதிரானது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை

0: தெரிவித்துள்ள அவர், உயர்நீதிமன்றத்தின் மூன்று நீதிபதிகள் அளித்த தீர்ப்பினை மதிக்காமல் ஒரு சாராருக்கு ஆதரவாக அமைச்சர் கருத்து தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதுதான் தவேகாவின் மத நல்லிணக்க அரசியலா என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வினவியுள்ளார். தமிழகத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் குற்றஞ்சாட்டியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே வேலை வாங்கி தருவதாக இளம்பெண்ணை அழைத்துச் சென்று தவிக்க நிர்வாகிகள் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயலில் தொடர்புடையவர்கள் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் என்பதால் எவ்வித அரசியல் தலையீடும் இன்றி விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அவர் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உரிய பாதுகாப்பும் அரசு வேலையும் நிவாரண உதவியும் வழங்கிட வேண்டும் என்றும் திரு சண்முகம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஒரு இன்னிங்ஸ் 300 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியின் மூன்றாம் நாளான இன்று 5 விக்கெட் இழப்பிற்கு 113 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் 152 ரன்னுக்கு ஆட்டமிழந்து ஃபாலோ ஆனை பெற்றது. பின்னர் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய ஆப்கானிஸ்தான் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 564 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. லிபேமா ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி அமெரிக்காவின் ராஜீவ் ராம் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05. இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியோட மத்திய அலை 1197 கிலோ ஹெட்ஸ்லையும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்புலையும். மீண்டும் இரவு வணக்கங்களோடு இணைவது உங்கள் முத்து அபிஷேகம். குக்கு கேட்க போறீங்க நேயர்விருப்ப பாடல்களாக வாட்ஸ்அப் சாய்ஸ். வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பாட்டு கேட்கலாம். 9443360794 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் அனுப்பலாம். 9443360794. அதோட நேயர்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துக்கலாம் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறோம். நீங்கள் நேற்று நிகழ்ச்சியில் கலந்துருந்தால் இன்றைக்கி நீங்கள் வர வேண்டாம். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் காலையிலேருந்து மற்ற நிகழ்ச்சிகளை எதிலாவது கலந்துருந்தாலும் கூட மறுபடியும் நீங்கள் பாட்டு கேட்டு மெசேஜ் அனுப்ப வேண்டாம். ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் மட்டும் கலந்துக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். நிகழ்ச்சியோட முதல் பாடல் மனோ ஜிக்கி பாடியிருக்கிறாங்க இளையராஜாவோட இசையில் கங்கை அமரன் வரிகளில். இந்த பாட்டு பாட்டுக்கு ஒரு தலைவன் அப்படிங்கிற படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. கோவில்பட்டியிலிருந்து தீபா.

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. அடுத்ததாக வெங்கடேஸ்வரபுரம் மகேஸ்வரி அவங்களோட விருப்பத்தில் சின்ன பசங்க நாங்கள் படத்துலேருந்து பாட்டு கேட்க போகிறோம். கங்கையமரன் வரிகளுக்கு இளையராஜா இசை, பாடியிருக்கிறாங்க மலேசியா வாசுதேவன், சித்ரா.

8:17. வாட்ஸ்அப் ஜாய்ஸாக நேயர்களோட விருப்பங்கள் நிறைவேற்றிருக்கு. அடுத்ததாக வேளம்மாள் டோனாவூர்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் தாமரையோட வரிகளில் உன்னிகிருஷ்ணன் சுஜாதா பாடின பாட்டு உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன் படத்திலிருந்து.

நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சிகளில் இரவு 9:15 திரை இசை, 9:30 பழைய திரைப்பட பாடல்களோடு இலக்கியச் சாரல். பட்டினப்பாளை, புகார் நகரத்தின் கடல் வணிகப் பெருமை. இரவு 10 மணிக்கு கேட்கலாம் சுகமான ராகங்கள், வீரவநல்லூர் எஸ் கிருஷ்ணன் அவர்களின் பாடல் தொகுப்போடு.

குக்குல அடுத்த பாட்டு ஊரெல்லாம் உன் பாட்டு அப்படிங்கிற படத்திலிருந்து வாலியோட வரிகளில் இளையராஜா இசையமைச்சு பாடியிருக்கிறாங்க. பாட்டு கேட்டிருக்கிறாங்க கீழாக்குளம் வளர்மதி.

நேயர்களின் நெஞ்சம் நிறைந்த பாடல்கள் வரிசையில் அடுத்ததா பாவூர் சத்திரம், திப்பனம்பட்டி கருணாகரன் ராஜ் இவங்க கேட்டிருக்க பாட்டு வண்ண வண்ண பூக்கள் படத்திலிருந்து. கே ஜே ஜேசுதாஸ் குரல், வாலியின் வரிகள், இளையராஜாவின் இசை.

குக்கு நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கிறீங்க. வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் தங்களுடைய பாடல்களை கேட்டுட்ருக்கிறாங்க. 9443360794 அப்படிங்கிற எண்ணில் அடுத்ததாக திருநெல்வேலி டவுன் சங்கர நாராயணன் பெரியசாமி இவங்களோட விருப்பத்தில் ஏழை ஜாதி படத்துக்காக இளையராஜா இசையில் எஸ் ஜானகி பாடியிருக்கிறாங்க. கங்கைமரன் வரிகளுக்கு

0: 8:38 கேட்டுட்ருக்கிறீங்க கொக்கோ.
1: வணக்கம். எனக்கு சூரிய வம்சம் படத்திலிருந்து ரோஜா பூ சின்ன ரோசா பூ என்கிற பாடல் என் மனதை மிகவும் மறுடிய பாடல். எனது பெயர் ஜெபா மணி. நான் சுப்புலாபுரம் கிராமத்திலிருந்து பேசுகிறேன். நன்றி. வணக்கம்.

0: இணைஞ்சிருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் வாட்ஸ்அப் வழியாக நேயர்கள் பாட்டு கேட்டுட்ருக்காங்க. குக்குவா
1: அழகநேரியிலேருந்து நான் பாஸ்கர் பேசுகிறேன். பொன்னுமணி படத்துலேருந்து நெஞ்சிக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் புரியுமா, இந்த பாட்டு எனக்கு வேணும்.

0: அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா?
1: குக்கூல வாட்ஸ்அப் சாய்ஸ் கேட்டுட்டு இருக்கிறீங்க. இளையராஜாவோட இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், மிஸ் ஜானகி குரல்கள் கேட்டு ரசித்தோம். அடுத்ததாக என்ன பாட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: வணக்கம், வெள்ளங்குழியிலேருந்து கார்த்திகா பேசுகிறேன். அண்ணாமலை படத்துலேருந்து அண்ணாமலை அண்ணாமலை சாங் போடுங்க சார். நன்றி.

குக்கு நிகழ்ச்சியோட நிறைவு பாடலாக வருது வானரமுட்டி பரமசிவன் மீனா இவங்களோட விருப்பத்தில். ஒலித்த எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்கள் மீண்டும் தேவாவோட இசையில் ஒலிக்குது. வாலியோட வரிகளில் சாமுண்டி படத்திலிருந்து பாட்டு.

இன்னைக்கு கூகுளில் நிறைய நேயர்கள் பாடல் கேட்டிருந்தாங்க. பண்ணை விளைபுதூர் தங்கம், குருவன்கோட்டை தீபக், மேலப்பாளையம் ஹுசைன், வீரபாண்டிய புலிக்குளம் கார்த்திக் ராஜா, வெள்ளாங்குழி ஸ்ரீராம், டவுன் ரேணுகா, அதே மாதிரி வள்ளிராஜ், வீரநல்லூர் மணிகண்டன், சுப்லாபுரம் லிஜோ, ஜங்ஷன் வெண்ணிலா, சாத்தான்குளம் வைதேகி, பெங்களூர் ராஜா, சிவகாசி தேவி ஸ்ரீ, கோவில்பட்டி சுபா. நிறையா மெசேஜ் வந்ததுனால உங்கள் பாடல்களை கொடுக்க முடியல. அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் உங்களோட பாடலும் வரும், தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நேர்களை இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

கேட்ட பாடல் கேஜே ஜேசுதாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் ஒரு கைதியின் டைரி திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஒலித்தது. தொடர்ந்து கேஜே ஜேசுதாஸ் சித்ரா குரல்கள் இளையராஜா இசையில் வாளியின் வரிகளுக்கு. படம் ஒரே ஒரு கிராமத்திலே.

திரை இசையின் நிறைவாக கே ஜே ஜேசுதாஸ், எஸ் ஜானகி குரல்கள், இளையராஜா இசையில் வாலியின் வரிகள், கலைஞன் திரைப்படத்திலிருந்து.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில். நேரம் 9:30.

காலம் கடந்தும் நம் நினைவில் ரீங்காரமிடும் பழைய திரைப்பட பாடல்கள் கேட்டு ரசிக்க இது இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். சோழர்களின் தலைநகரமான காவிரி பூம்பட்டினம், பிரம்மாண்டமான கடல் வணிக பெருமை கொண்ட நகரமாக அந்த காலத்தில் விளங்கியிருக்கு. பட்டினப்பாளை அப்படிங்கிற நூலில் இதை பற்றின வரலாற்று செய்திகள் நிறையாவே விவரிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாம் அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இப்போ கே.வி. மகாதேவன் இசையில் திருவிளையாடல் படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

புகார் நகரம், பூம்புகார், காவிரி பூம்பட்டினம், இப்படியெல்லாம் அழைக்கப்படும் சோழர்களின் தலைநகரத்தின் கடல் வணிக பெருமையை கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தன்னோட பட்டினைப்பாளையில் விவரமாக நேர்த்தியாக விவரிக்கிறார். தமிழ்நாட்டில் நறுமணப் பொருட்கள் மிளகு, முத்து, பவளம், நெசவு துணிகள்னு பல இதும் வெளிநாடுகளுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. பட்டினப்பாளை இன்னும் என்னென்னலாம் சொல்லுது தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் உலகம் சுற்றும் வாலிபன் படப்பாடல்.

இலக்கியச்சாரல் கேட்டுட்ருக்கிறீங்க. பட்டினப்பாளை கூறும் புகார் நகரத்தின் கடல் வணிக பெருமையாக பூம்புகார் நகரத்துக்கு மேலை நாடுகளிலிருந்து கப்பல்கள் வழியாக குதிரைகள், தங்கம் உள்ளிட்ட பொருட்களும் இறக்குமதி செய்யப்பட்டதை பட்டினப்பாளை குறிப்பிடுது. துறைமுகத்தில் கப்பல்களுக்கு தகுந்த வசதிகளும் பெரிய கப்பல்கள் நங்கூரமிட்டு நிற்க சிறிய படகுகள் மூலமாக பொருட்கள் கரையேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் கூட அது பாடல்கள் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது. பொருட்கள் மேலே முத்திரையிட்டு சுங்க வரி வசூலிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பட்டினத்து சுங்கம் அப்படிங்கிற பெயரில் வசூலிச்சிருக்கிறாங்க. இப்போ தொடர்ந்து எம்எஸ் விஸ்வநாதன் இசையில் மீனவ நண்பன் திரைப்பாடல்.

0: நேரம் 9:44. பட்டினப்பாளையில் புகார் நகரத்தோட மறுவூர் பாக்கிரம் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற வணிக காட்சிகளை விவரித்து பாடுது பாடல். பல்வேறு நாட்டு வணிகர்களும் பல்வேறு மொழி பேசக்கூடிய வணிகர்களும் புகார் நகரத்தில் தங்கி வாழ்ந்ததை கடியூர் உருத்திரங்கண்ணனார் குறிப்பிடுறார். இந்த கடல் வலிமைக்கு அடிப்படை காரணமாக கரிகாட்சோழனோட கடற்படையும் வணிகத்தை பாதுகாத்த விதமும் நாட்டோட பொருளாதாரத்தை கரிகாலன் வலுப்படுத்தியதுதான் காரணம் அப்படின்னு பட்டினப்பாளை உணர்த்துது.
1: இனி எம்எல் சுசநாதன் இசையில் ரிக்ஷாக்காரன் படப்பாடல்.

சோழர்களுடைய புகார் நகரத்தில் வணிகர்கள் நேர்மையோட அறநெறியில் வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பட்டினப்பாளை கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது அப்படின்னு குறிப்பிடுது. வாங்கும்போது கூடுதலாக வாங்காமலும் கொடுக்கும்போது குறைவாக கொடுக்காமலும் இருவருக்கும் நிறைவான மனத்தோட வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் விளக்குது. இப்போ அடுத்ததாக இளையராஜாவோட இசையில் சட்டம் என் கையில் படப்பாடல்.

செய்திகள் முதல் பாடல் வரை செவிக்கு விருந்து என்றும் என்றென்றும். இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள்.

பட்டினப்பாளையில் நளியிரு முன்னீர் நாவாய் மறிக்கும் வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக களிமயிற் கண்ணி கரிகால் வளவ அப்படின்னு பாடுது. மயில் தோகையை போன்ற அலங்காரங்களை அணிந்த கரிகால் வளவன் கடல் அலைகளை கிழித்து கொண்டு வரும் கப்பல்களை இயக்கும் காற்றின் திசையை நன்கு அறிந்த வலிமை மிக்க மன்னனின் வழித்தோன்றல் அப்படின்னு கரிகாட்சோழனை பெருமைப்படுத்தி பாடுது. இன்னைக்கு பட்டினப்பாளைய நூலில் சோழர்களின் புகார் நகரத்தின் கடல் வாணிக பெருமையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் கடல் மீன்கள் படத்திற்காக இளையராஜாவின் இசையில்.

கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இலக்கியச்சாரல். நாளை இரவு 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் கழித்தொகை கூறும் வாழ்வியல் போதனைகள்.

நேரம் 10 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பில். இது சுகமான ராகங்கள். கடிதம் வாயிலாக நேயர்களின் விருப்ப பாடல் தொகுப்பில் இன்று வீரவநல்லூர் பஜனை மடம் சந்நிதி திரு ஆ கிருஷ்ணன் அவர்களுடைய தொகுப்பில் பாடல்களை கேட்டு ரசிக்கிறோம். நிகழ்ச்சியில் உங்கள் முத்து அபிஷேகம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம மகிழ்ச்சி இல்லாமல், அமைதி இல்லாமல், குழப்பமான துயரத்தோடு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். பல தவறான விஷயங்கள்லையும் நாம் போயிட்டுருக்கோம். அதிலிருந்து நல்வழிப்படுத்தக்கூடிய, விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய, உற்சாகம் ஊட்டக்கூடிய பாடல்களை தொகுத்து அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு அவங்க குறிப்பு கொடுத்துருக்குறாங்க. வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களின் பாடல்கள் வரிசையில் முதலாவதாக பாட்ஷா படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடின பாட்டு. நம் வாழ்க்கை பயணம் பல ஆண்டுகள் நிறைவு செய்ய வேண்டியுள்ளது. 8-8 வருடமாக பிரித்து பார்த்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டியதை வெளிப்படுத்தும் பாடல் இது.

எஸ்பி பாலசுப்ரமணியம், சுனலதா மற்றும் குழுவினர் குரல்களில் அந்த பாட்டு கேட்டு ரசித்தோம். நிகழ்ச்சியில் அடுத்து மக்களை பெற்ற மகராசி படத்திலிருந்து பாட்டு கேட்டிருக்கிறாங்க. டிஎம் சவுந்தரராஜன் குரலில் இதற்கான குறிப்பு இப்படி கொடுத்துருக்குறாங்க. நம்ம அனைவருக்கும் உணவு தேவைப்படுகிறது. அதை விளைவித்து வழங்கும் விவசாயிகள் ஊக்குவித்து பாடும் இனிய பாடல் இது, மிகவும் பிடிக்கும் பாடல் இது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. கேட்கலாம்.

வீரவநல்லூர் கிருஷ்ணன் விருப்பத்தில் அடுத்த பாட்டு அரசிளங்குமரி படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் குரலில். இளம் வயதிலேயே நல்ல அறிவையும் நம்பிக்கையையும் உற்சாகத்தையும் ஊட்டி வளர்க்க இப்பாடலை கேட்டு பயன்பெறலாமா, இனிமையான பாடலும் கூட அப்படின்ட்டுருக்காங்க.

நேயர்களின் கடித வழி பாடல் தொகுப்பில் கேட்டுக்கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். அடுத்ததா மலைக்கள்ளன் படத்திலிருந்து பாட்டு, டி எம் சவுந்தரராஜன் குரலில். நம்மில் வாழும் சில மனிதர்கள் ஏமாற்றுவதையே தொழிலாக செய்கிறார்களே என்று ஆதங்கத்துடன் பாடும் இனிமையான அருமையான பாடல் இது. பலமுறை கேட்டுள்ளேன், ஒளிபரப்புவீர்களா என்று கேட்கிறார். ஒளிபரப்பாமலா?

நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு நல்ல நேரம் படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் குரலில். நாம் எல்லாரும் சுறுசுறுப்புடனும் உழைத்து தயாள உள்ளத்துடன் எல்லோருக்கும் உதவும் வண்ணம் வாழ்ந்திடவும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாடல் இது அப்படின்னு குறிப்பிடுறாங்க வீரவநல்லூர் கிருஷ்ணன்.

பாடி நடக்கணும், அன்பை நாடும் வளர்க்கணும்.

தம்பி, பிறர் வாழ உழைப்பவர் சொல்லுவதெல்லாம் சட்டம் ஆகணும் தம்பி. நல்ல சமத்துவம் வந்தாகணும், அதிலே மகத்துவம் உண்டாகணும். நாம பாடுற பாட்டும் ஆடுற கூத்தும் படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பினை.

நேர்களே, கடித வழி நிகழ்ச்சி சுகமான ராகங்களில் உங்களது விருப்ப பாடல் இடம்பெறணும் அப்படின்னா குறைந்தது 15 பாடல்களாவது தொகுத்து நீங்கள் தெளிவாக எழுதி அதற்கான அந்த பாடல் ஏன் பிடிக்கும், என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அதுக்கு குறிப்புகளும் எழுதி இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்புங்க. இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடல்களும் இடம்பெறும். நிலைய இயக்குனர், சுகமான ராகங்கள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2. நிலைய இயக்குனர், சுகமான ராகங்கள் பகுதி, அகில இந்திய வானொலி நிலையம், பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2 என்ற முகவரிக்கு அனுப்புங்க. உங்கள் பாடல் தொகுப்பும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும்.

வீரநல்லூர் கிருஷ்ணன் அவர்களுடைய பாடல்களின் தொகுப்பு தான் இன்றைக்கி கேட்டுட்ருக்குறோம். அடுத்ததாக பணம் படைத்தவன் படத்திலிருந்து டிஎம் சவுந்தரராஜன் குரலில் பாட்டு கேட்டிருக்கிறாங்க. நாகரிகம் என்ற போதையில் தடமாறி செல்லும் பல பேர்கள் நல்வழிப்படுத்தி நம் முன்னோர்களின் வழியினை பின்பற்றிச் செல்ல வழிகாட்டும் பாடல் இது.

இசையின் ஆனந்தம், சொல்லின் நம்பிக்கை, நேசத்தின் தோழமை எப்போதும் உங்களுடன். இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில் 90 ஆண்டுகள்.

0: நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு டிஎம் சவுந்தரராஜன் குரலில் நாடோடி மன்னன் படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. நம் வாழ்வில் நாம் அனைவரும் விழிப்புடன் வாழ வேண்டும். சோம்பேறியாக இருந்துவிட்டால் தூங்கி கழிப்பதால் எத்தனை இழப்புகளை பெறுவோம் என்பதை வெளிப்படுத்தும் பாடல், இனிமையான பாடல்.
1: தம்பி,

0: வீரவநல்லூர் கிருஷ்ணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் அடுத்த பாட்டு திருடாதே படத்துக்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில். உழைத்து வாழ்வதே உயர்வானது, திருடி வாழ்வது தவறானது என்பதையும் திருந்தி வாழ வலியுறுத்தும் அருமையான பாடல்.
1: திருடாதே பாப்பா திருடாதே,

இணைந்திருக்கின்றோம். சுகுமான ராகங்கள் நிகழ்ச்சியில் இது ஆகாஷ்வாணி மக்கள் பணியில். 90 ஆண்டுகளாக இணைந்திருக்கின்றோம்.

நிகழ்ச்சி அடுத்த பாட்டு அன்புக்கரங்கள் படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழவும் பொன் போன்ற மனத்துடன் வாழவும் கற்றுக் கொடுக்கும் அமைதியான பாடல் இது, மிகவும் பிடிக்கும் அப்படின்னு குறிப்பு கொடுத்துருக்காங்க.

சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்குறீங்க. இன்னைக்கு வீரவநல்லூரா கிருஷ்ணன் அவர்களின் பாடல் தொகுப்பில் தத்துவ பாடல்கள் அனுப்பியிருக்கிறாங்க. அந்த வரிசையில் தத்துவ பாடல்கள் வரிசையாக கேட்டுட்ருக்குறோம். தொடர்ந்து வரும் பாட்டு நான் பெற்ற செல்வம் படத்திற்காக. நம் வாழ்வில் அனைவரும் மாதா பிதா குரு தெய்வம் என யாவரையும் போற்றி வந்தாலே நம் வாழ்வு வளமானதாகவும் உயர்வானதாகவும் அமைந்திடும் என்பதை வெளிப்படுத்தும் பாடல் இது.

நேரம் 10:46 இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ் ஒளிபரப்பில் இது சுகமான ராகங்கள்.

நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டு சந்திரபாபு பாடின அன்னை படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. நம் வாழ்வில் நம்மோடு இணைந்து வரும் வெற்றி தோல்வி புத்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் பாடல் இது, ரசித்து கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.

நம் வாழ்வில் தொடரும் இன்பம் துன்பம் ஏக்கம் அனைத்துமே நாம் எண்ணியபடி நடப்பதில்லை, மாறி மாறி வரும். மாறுதல்கள் இறைவன் அருளால் தான் நடைபெறுகிறது என்பதை விளக்கும் மென்மையான பாடல் இது என குறிப்பிடும் இவர் பி.பி. ஸ்ரீனிவாஸ் பாடிய நெஞ்சியலோர் ஆலயம் படத்தின் பாடலைத்தான் குறிப்பிடுகிறார்.

வீரவநல்லூர் ஆர் கிருஷ்ணன் அவர்களின் தத்துவ பாடல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்தோம். நிறைவான பாடலாக இந்த பாட்டை குறிப்பிட்டிருக்கிறாங்க, மனம் ஒரு குரங்கு படத்திலிருந்து டி.எம். சவுந்தரராஜன் பாடின பாட்டு. அடிக்கடி மாறும் நம் மனதை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் என அறிவுரை கூறும் பாடல் இது என குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த பாட்டோட நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்.

பாலை பாலாக்கி களியாட்டம் போடும், கள்ளை பாலாக்கி களியாட்டம் போடும்.

நேர்களே, இந்த நிகழ்ச்சியில் உங்களது பாடல்களும் இடம்பெறணும் அப்படின்னா குறைந்தது 15 பாடல்கள், பாடல் வரிகளோடு அது எந்த திரைப்படம் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு அதற்கான குறிப்புகளும் கூட உங்களால் முடிஞ்ச அளவு ஒரு சில வரிகளில் சுருக்கமாக எழுதி இந்த முகவரிக்கு நீங்கள் அனுப்பலாம். நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி நிலையம், சுகமான ராகங்கள் பகுதி, பாளையங்கோட்டை, திருநெல்வேலி 2.

நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒளிபரப்பில் நேரம் 11 மணி. நிகழ்ச்சி குறிப்புகள். நமது நிலையத்தில் நாளை இடம்பெறவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. உரை வழங்குவவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள், 6:35 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் சூழல் ஒளி வழங்குவவர் வி இசக்கி பிரியா அவர்கள், 7:00 வணக்கம் பரணியில் புதிய பாதை நேரலை நிகழ்ச்சி வழங்குவவர் ஞானசேகர் அவர்கள், 7:25 தமிழே அமுதே உரை வழங்குவவர் பொன் வேலுமயில் அவர்கள். காலை 7:35 ஆங்கிலம் அறிவோம் வழங்குவவர் கே கே தாமஸ் அவர்கள், 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் வழக்கறிஞர் ஐ முருகேசன் அவர்கள். தொடர்ந்து திரைப்பட பாடல்கள். 8:30 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:40 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கசி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காட்டு.

ஃபஸ்ட்டு கோபம் பலமா பலவீனமா. 12 மனம் விரும்புதே நேயிருப்பு பாடல்கள். 11:00 மணித்திருநாடு சங்கீத் நாதக் அகாடமி. 12 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 மற்றும் 12:50 சிநேகிதியே நிகழ்ச்சியில் பெண்களின் பலவீனம் என்ன, பலம் என்ன. 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்களில் பாரத பிரதமரின் பழங்குடியின மேம்பாட்டு திட்டம். ஒன்று 10 நலம்தானா, ஆரோக்கியத்தை அளவிடும் இரத்த பரிசோதனைகள். 1:55 நலம்தானாவில் வெப்பநிலை தாக்கத்தால் ஏற்படும் நோய்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்குவவர் சித்த மருத்துவ நிபுணர் டாக்டர் மதன் அவர்கள். 2:15 திரையருவி. 3:02 குக்கு நேயிருப்பு பாடல்கள். 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 4:02 பொதிகை தும்பி. 5:02 படமும் பாடலும். 6 நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 மற்றும் 6:40 பக்தி மாலை. 7:00 திரை இசை. பத்துக்கு பெரம்பலூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம் செல்வராஜ். 7:25 நம்மை சுற்றி. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டி 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். தொடர்ந்து 7:32 ஆசை அஞ்சல். 8:05 குக்கு நேயிருப்பு பாடல்களாக. 9:15 திரை இசை. 9:30 இலக்கியச்சாரல் கலித்தொகை கூறும் வாழ்வியல் போதனைகள். 10 சுகமான ராகங்கள் தொலைபேசி வழி நேயர்களின் விருப்ப பாடல்களாக. 11:00 நிகழ்ச்சி குறிப்புகள். இவையாவும் நமது நிலையத்தின் நாளைய நிகழ்ச்சிகள்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. த நியூஸ் ரெட் பாய் அபினீத் சுக்லா. பிரசிடென்ட் திரௌபதி முர்மு எஸ்டர்டே கன்ஃபர்ட் கேலண்டரி அவார்ட்ஸ் டு த பர்சனல் ஆஃப் தி ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ், சென்ட்ரல் ஆர்ம்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி போலீஸ். தி அவார்ட்ஸ் வர் கன்ஃபர்ட் டியூரிங் த டிஃபென்ஸ் இன்வெஸ்டிச்சர் செரமனி அட் ராஷ்டிரபதி பவன் எஸ்டர்டே. லெப்டினன்ட் கமாண்டர் சூரஜ் பராஷர், லெப்டினன்ட் கர்னல் நிதீஷ் பாரதி சுக்லா, மேஜர் ஆதித்ய பிரதாப் சிங், இன்ஸ்பெக்டர் லக்ஷ்மண் கேவட் அண்ட் ராமேஸ்வர் துர்கா தேஷ்முக் வர் அவார்டட் ஷௌரிய சக்ர. வைஸ் பிரசிடென்ட் சி பி ராதாகிருஷ்ணன், பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அலாங் வித் அதர் யூனியன் மினிஸ்டர்ஸ் அண்ட் சீனியர் அஃபிஷியல்ஸ் ஆஃப் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் வர் ஆல்சோ பிரசென்ட் ஆன் தி ஒகேஷன். Ayushman Bharat Pradhan Mantri Jan Arogya Yojana has achieved nationwide coverage, with West Bengal joining the world's largest health assurance scheme yesterday. The scheme provides health cover of up to 5 lakh rupees per family per year for secondary and tertiary care hospitalization to eligible beneficiaries. National Health Authority and West Bengal government signed a memorandum of understanding MOU in New Delhi for the implementation of the scheme in the state. The MOU was signed in the presence of Union Health Minister J.P. Nadda and West Bengal Chief Minister Shubhendu Adhikari. Speaking on the occasion, Mr. Nadda described the occasion as a historic moment, not only for West Bengal, but also for the country's journey towards universal health coverage. In Andhra Pradesh, 8 people succumbed to their injuries, while 6 others were injured in a major fire accident at the Visakhapatnam steel plant of Rashtriya Ispat Nigam Limited yesterday. According to the Union Ministry of Steel, the accident occurred at around 4:15 p.m. during casting operations at Caster 2 of Steel Melt Shop 1. The ministry stated that a sudden and severe explosion took place before the slide gate was opened to pour molten steel from the ladle into the tundish. Rashtriya Ispat Nigam Limited has initiated an investigation into the accident. Union Steel Minister H.T. Kumaraswamy is visiting the Visakhapatnam steel plant to meet the injured and inspect the accident site. President Draupadi Murmu, Vice President C.P. Radhakrishnan and Prime Minister Narendra Modi have expressed grief over the loss of lives in the incident at the Visakhapatnam steel plant in Andhra Pradesh. Prime Minister has announced an ex gratia of 2 lakh rupees for the next of kin of each deceased and 50,000 rupees for the injured from the Prime Minister's National Relief Fund. Andhra Pradesh Chief Minister N. Chandrababu Naidu reviewed the Visakhapatnam steel plant accident with Chief Secretary

இதுவரை இரவின் மடியில் நிகழ்ச்சியில் ஜீன்ஸ், உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், மறுமலர்ச்சி படங்களிலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்தீர்கள். இனி தொடர்வது ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் செய்தியறிக்கை. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:27:40. 100.1 மெகா செஃபம் கோட அலைவரிசை வழங்கிக் கொண்டிருக்கும் நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் தொடர்ந்து காத்திருந்த கண்கள் படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

நேரம் நள்ளிரவுக்கு பின் 1:48:33 தொடர்ந்து நினைவில் நின்றவை நிகழ்ச்சியில் சாரதா படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம்.

0: குடிச்சு உடம்ப கட்டிட்டு வீணா பொழுது போக்குவீங்களே. இந்த நேரத்துல நாட்டுக்கு ஏதாவது நல்லது செய்யக்கூடாதா?
1: நாடா இல்ல நாடு, எங்களுக்கு என்ன தெரியுது?

0: under an integrated action plan. India recorded their biggest ever victory in Test cricket, defeating Afghanistan by an innings of 300 runs on the third day of the one-off test in New Chandigarh yesterday. The win surpassed India's previous record test victory by an innings and 272 runs. It also displayed India's dominant bowling performance that saw them take 15 Afghanistan wickets on the third day. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. எஃப்எம் கோல்ட் அலைவரிசையில் நேயர்கள் இனி கேட்க இருப்பது இனிய ராகம். நிகழ்ச்சியில் பண்டிட் சங்கர்நாத் சகாருடின் தில்ருபா மற்றும் உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோடிசை ஆகியவை கேட்க இருக்கிறோம்.
2: Listen now to Raag Gurjari Todi on the Dilruba, our artist Shankarnath Sahar.

இனிய ராகம் நிகழ்ச்சியில் இதுவரை பண்டிட் சங்கர்நாத் சகா, தில்ருபா, உஸ்தாத் அலி அக்பர் கான் அவர்களின் சரோடிசை ஆகியவை கேட்டோம்.

மங்களம் நிகழ்ச்சியில் இப்போது செம்பனார்கோவில் எஸ்ஆர்டி முத்துக்குமார சுவாமி, எஸ்ஆர்டி வைத்தியநாதன் ஆகியோரின் நாகஸ்வரி இசை கேட்கலாம். திருவாளப்புத்தூர் டி ஏ கலியமூர்த்தி அவர்கள் தவில். ரக்தி மேளம், ராகம் கீரவாணி, தாளம் திஸ்ர திரிபுடை.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை செம்பனார் கோவில் எஸ்ஆர்டி முத்துக்குமாரசுவாமி, எஸ்ஆர்டி வைத்தியநாதன் ஆகியோர் வழங்கியுள்ள ரக்தி மேளம் இடம்பெற்றது. திருவாளப்புத்தூர் டி ஏ கலியமூர்த்தி அவர்கள் தவில்.

ஆதிபராசக்தி என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல் டி எம் சௌந்தரராஜன். நிகழ்ச்சியில் அடுத்து ராஜகாளியம்மன் என்ற படத்திற்காக வடிவேலு, சுனலதா ஆகியோர் பாடிய பாடல்

நீலகிரி எக்ஸ்பிரஸ் என்ற படத்திற்காக ஒலித்த அந்த குரல்கள் சூலமங்கலம் ராஜலட்சுமி, பி சுசீலா. எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் ஒலித்து கொண்டிருக்கும் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க இருக்கும் இந்த குரல்கள் திருவிளையாடல் என்ற படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், எஸ் ஜானகி.

வடமாலை என்ற படத்திற்காக ஒலுக்கியிருக்கும் இந்த குரல்கள் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், வாணி ஜெயராம் குழுவினர்.